நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 27 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 3 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 17 தேதி ஞாயிற்றுக்கிழமை. மதியலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 45 நொடி.

0: ஒரு பிறவியில் ஒருவன் செய்கின்ற அறிவில்லா செயல் அவனை எழுகின்ற பிறவிகளிலெல்லாம் துன்பச் சேற்றில் ஆழ்த்தும். குறள் எண் 835 அதிகாரம் பேதைமை.
1: ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கு அழுந்தும் மலரு.
0: ஒரு பிறவியில் ஒருவன் செய்கின்ற அறிவில்லா செயல்

0: அவனை எழுகின்ற பிறவிகளிலெல்லாம் துன்பச்சேற்றில் ஆழ்த்தும். குறள் எண் 835 அதிகாரம் பேதைமை.
1: குறள் அமுதம் கேட்டீர்கள். இனி இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை உரிமை குரல், அறிந்திரு விழித்திரு நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எல் சரத் பாண்டியன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 இடம்பெறும். தமிழ் அமுதம் வழங்குவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைக்காணம், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:02 8:30 திரைக்காணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி உழவும் வானொலியும், முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெருக்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு இடம்பெறும். 9:00 இசை பெட்டகம், 6 பிச்சுமணி அவர்களின் வீண இசை, 6 ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஸ்வேதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம், 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வருங்கால வைப்பு நிதி அலுவலர் எம் பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 2:15 திரைகாணம், 2:40 இசை பயிற்சி, மாமவ ஆசிருத ராகம் பவப்ரியா ஆதி தாளம் சுவாதி திருநாள் கிருதி, ஆசிரியர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவிகள் எஸ் வர்ஷினி விஸ்ருதி கிரீஷ் ஆகியோர். 3 இடம்பெறும். 2:55 வானிலை, 3:00 விடுமுறை விருப்பம், 4:00 கூடி வாழ்வோம் நாடகம், எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள், 5:00 குட்டீஸ் நேரம் எம் சிவானியுடன் நேர்முகம், 5:30 கிராமிய தென்றல் ஆர் ஆதிகேசவன் குழுவினர் வழங்கும் சிங்க வாகன தேவி தெருக்கூத்து இடம்பெறும், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 6:25 6:55 திரை இசை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 349 பகுதி இடம்பெறும். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், வளரட்டும் மீன் வளமானதாகட்டும் வாழ்வு, பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பா பவீன்குமார் அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 9:15 திரைக்காணம், 9:30 அகில பாரத நாடகம், வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக மண்ணின் மகள் நாடகம், எழுதியவர் விமலா ரமணி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள், 10:00 ரவி வாசரிய அகில் பாரதிய சங்கீத் சபா, விவேக் சோனார் அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். நேர்களை 101.4 FM ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போரா, 10:02 எட்சட் கோ, 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111 மன் கி பாத் நேயர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
2: நேரம் 6:00 தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நெதர்லாந்திலிருந்து 11 சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள் சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான

0: ஆலோசனை நடத்தியது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:02. நேர்களை 101.4 FM ரெயின்போவில் நண்பகல் 12 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 12:05 ஹாய் ஸ்நேகிதியே 1 திரைக்கானம், 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு இடம்பெறும். 2:30 ரெயின்போ மெலடிஸ், 3:02 திரைக்கானம், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:00 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவெயிண்ட். 100.1 FM கோல்டில் காலை 7:25 திரை இசை, 7:30 ஆர்ட் செவேரி, 8:30 திரை காணம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணம், 11:30 மல்லை புதண்ட தெலுங்கு நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஜே ஆர் இடி ராகவா நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, தொடர்ந்து உலக உயர் ரத்த அழுத்த நாள் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 12:00 திரை காணம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர். கவிதா எஸ் தேவராஜன் அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரை காணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிகிரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை. ரோஹின் ஐயர், அஸ்வின் ஐயர் ஆகியோரின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 6:05 நிகழ்ச்சி நிலை தொடர்ந்த திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்திரா, 7:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற வருங்கால வைப்பு நிதி அலுவலர் எம் பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 7:50 செய்தி கதமம், 8:10 திரை காணம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 அகில பாரத நாடகம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரை காணம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 8:02 உங்கள் விருப்பம், 9:02 கலக்கல் அரங்கம், 10:02 சின்ன சின்ன சிட்டுகள் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தலைப்பு இயற்கை விவசாயம். 11:02 என்றும் இனியவை, 12:00 ரெட்ரோ நேரம், 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரதம் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 3:00 வர்ணஜாலம் நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பாய் தன்வி குரானா. Prime Minister Narendra Modi will reach Gothenburg today on a 2-day visit to Sweden, marking a historic milestone in the deepening alliance between New Delhi and Stockholm. Mr. Modi will hold bilateral talks with his Swedish counterpart Ulf Kristersson to review the entire gamut of bilateral relations and explore new avenues of cooperation to enhance bilateral trade as well as collaboration in green transition, AI, emerging technologies, startups, resilient supply chains, defense, space, climate action, and people-to-people ties. The two prime ministers will also address the European Roundtable for Industry, a

0: கண்டார் என்பதை பார்த்தால் அது இன்றைய கால பெண்களுக்கும் ஒரு சிறந்த மேலாண்மை பாடமாக அமையும். முதல் பாடம், பணி இடைச்சூழலை சீரமைத்தல். மங்கையர்க்கரசியார் பாண்டிய நாட்டிற்கு ராணியாக வந்தபோது அங்கு நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் பல எதிர்ப்புகள் இருந்தன. இன்றைய அலுவலக சூழலில் பெண்கள் சந்திக்கும் அதே சவாலை அன்று அவர் சந்தித்தார். அவர் எடுத்த முடிவு நிதானம் மட்டுமே. சூழல் சாதகமாக இல்லாத போது அவர் ஆவேசப்படவில்லை. தனது பண்பும் திறமையும் மூலம் மெல்ல அனைவரின் நம்பிக்கையை வென்றார். சண்டை மனிதரை மாற்றாது, பொறுமையுடன் கூடிய பண்பே மனதை மாற்றி மலர்ச்சியை சமுதாயத்திற்கு தரும் என்பதை அவர் தனது வாழ்வால் உணர்த்தினார். இரண்டாவது, இல்லறம் மற்றும் பணியிடை சமநிலை. இன்றைய சமூகத்தில் வேலைக்கு செல்லும் பெண்ணை வீட்டை கவனிக்கவில்லை என்று குற்றம் சொல்வோரும் உண்டு. ஆனால் மங்கையர்க்கரசியார் ஒரே நேரத்தில் சிறந்த மனைவியாகவும் பொறுப்பான அரசியாகவும் திகழ்ந்தார். கணவரின் உடல்நலத்தை பேணுவதிலும் அவருக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் சற்றும் குறை வைக்கவில்லை. அதே சமயம் நாட்டின் நலனுக்காக தான் எடுத்த முடிவுகளில் உறுதியாக இருந்தார். குடும்பமும் தொழிலும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்பதை நிரூபித்தார். இன்று வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலக பணிகளுக்காக குடும்பத்தையோ அல்லது குடும்பத்திற்காக தன் வளர்ச்சியையோ விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மங்கையர்க்கரசியார் போல மென் அதிகாரத்தை பயன்படுத்தினால் இரண்டையுமே வெற்றிகரமாக கையாள முடியும். மூன்றாவது, உணர்வு நுண்ணறிவு. தன் கணவர் நோயுற்றிருந்தபோது மங்கையர்க்கரசியார் அன்போடு அவருக்கு செய்த சிகிச்சையையும் அரவணைப்பும் மன்னரின் மனதையே மாற்றியது. இன்றைய கார்ப்பரேட் உலகில் இதை உணர்வு நுண்ணறிவு என்கின்றோம். பிறரின் வலியை உணர்ந்து அக்கறையுடன் செயல்படும் திறன் பெண்களின் இயல்பான வலிமை. கடினமான வார்த்தைகளை விட அன்பான ஒரு செயல் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதிகாரத்தை விட அன்பும் அக்கறையுமே மனிதர்களை இணைக்கும் சிறந்த கருவிகள் என்பதை மங்கையர்க்கரசியார் தனது வாழ்வால் உணர்த்தினார். நான்காம் பாடம், சமூக மாற்றத்திற்கான பங்களிப்பு. வேலைக்கு செல்லும் பெண் வெறும் குடும்பத்திற்காக சம்பாதிப்பவள் மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்கான சக்தியும் ஆவாள். இன்று பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் முன்னேறி பலருக்கு முன்மாதிரியாக நிற்கிறார்கள். ஒரு பெண்ணின் சாதனை இன்னும் பல பெண்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் தருகிறது. மங்கையர்க்கரசியார் போல நேர்மையும் அர்ப்பணிப்பும் கொண்ட பெண்கள் சமூகத்தையே நல்ல வழியில் மாற்றும் ஆற்றல் உடையவர்கள். மங்கையர்க்கரசியார் காட்டிய அறவாழ்வு காலங்கள் கடந்தும் பொருந்தக்கூடியது. நெருக்கடியில் பொறுமை, உறவுகளில் மரியாதை, பணியில் உறுதி, மனிதர்களிடம் அன்பு. இந்த நான்கு பண்புகளும் இருந்தால் பெண்கள் எந்த சவாலையும் தாண்டி சாதிக்க முடியும். ஒரு பெண் வலிமையாக நிற்கும் போது அவள் மட்டுமல்ல குடும்பமும் சமூகமும் உயர்கின்றன. அந்த அரசியின் உயர்ந்த பண்புகளை நம் வாழ்வில் ஏந்தி பெண்மைக்கு துணை நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதலில் டாக்டர் எம் எஸ் சுப்புலட்சுமி பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:28. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழிபாடு. நிகழ்ச்சியில் இனி எஸ் எம் யூசப் பாடியுள்ள பாடல்.

0: இடம் பெற்றது வழிபாடு. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35. ஆகாஷவாணி. திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 3 நாள்.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, தென்னை நார்கழிவினை மண்ணில் சேர்ப்பதால் மண்ணின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் மற்றும் உழவு ஆகியவை மேம்படுகின்றன. இது மணற்பாங்கான மண்ணின் கடினத்தன்மையை அதிகப்படுத்துகிறது மற்றும் களிமண்ணை காற்றோட்டம் உள்ளதாக ஆக்குகின்றது. மண் துகள்களை ஒன்று சேர்த்து மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. நீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை அதிகப்படுத்துகிறது. மக்கிய உரமாதலால் இது நன்மை பயக்கும் மண்வாழ் நுண்ணுயிரிகளை அதிகப்படுத்துகிறது. அமோனியமாக்கல், நைட்ரேட் மற்றும் நைட்ரஜன் நிலைநிறுத்தல் ஆகிய வினைகள் இதிலுள்ள நுண்ணுயிரின் செயல்திறனால் அதிகரிக்கிறது. எல்லா வகை பயிர்களுக்கும் ஹெக்டேருக்கு 5 டன் அளவில் இட வேண்டும். இதனை விதைப்பதற்கு முன் அடி உரமாக இட வேண்டும். நாற்றங்கால்களுக்கு பாலித்தீன் பைகள் மற்றும் மண் தொட்டிகளில் நிரப்ப வேண்டிய மண் கலவைகளுக்கு 20% மக்கிய நாற்கழிவானது மணலுடன் கலக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. தென்னை, மா, வாழை மற்றும் பல மரங்கள் போன்ற நன்கு வளர்ந்த மரங்களுக்கு வருடத்திற்கு ஒரு மரத்துக்கு 5 கிலோ போதுமானது.
3: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள் கிளங்கு

0: மரங்கள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது.
1: விவசாயிகளே, கம்பு சாகுபடியில் பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் சிலவற்றை பயன்படுத்தலாம். பறவையை விரட்ட காக்கை போன்ற மாதிரி செய்து அதை நீண்ட கம்பில் கட்டி நடுவயலில் வைக்க வேண்டும். நொச்சி இலையை கம்புடன் கலந்து சேமித்தால் பூச்சி தாக்குதல் கட்டுப்படும். கம்பு விதையை உப்பு கரைசலில் போட்டால் மிதக்கும் நோய் தாக்கப்பட்ட விதையை நீக்கி நல்ல விதையை பெறலாம். இதற்கு 10 லிட்டர் நீரில் 1 கிலோ உப்பை கரைக்க வேண்டும். விதைப்பிற்கு முன்பு நீரில் இரவு முழுவதும் ஊற வைத்த பின் விதைத்தால் விரைவாக முளைக்கும். நடவுக்கு முன்பு நாற்றுகளின் நுனியை கிள்ளி நட்டால் பூச்சியின் முட்டை வெள்ளை ஈக்களை அப்புறப்படுத்துவதோடு நுனிக்கருகள் நோயையும் கட்டுப்படுத்தலாம். இலைகளின் உட்பக்கத்தில் உட்காரும் பச்சை தத்துப்பூச்சியை கட்டுப்படுத்த செங்கல் சூளை சாம்பலை தூவ வேண்டும். இலைச்சாறு உறிஞ்சும் பூச்சியை கட்டுப்படுத்த தட்டை பயிரை ஊடுபயிராக கம்புடன் பயிரிட வேண்டும்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, நெல்லில் பாக்டீரியா இலை கருகல் நோய் ஏற்பட்டால் இலை பரப்பின் மீது நீரில் நனைத்தது போன்று மஞ்சள் நிற வரிகளுடன் காணப்படும், அல்லது இலை நுனிகள் அலைவடிவ ஓரத்துடன் மாறும். இலைகள் வளைந்து நெளிந்த அலை போன்ற மஞ்சள் கலந்த வெண்மை அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்தும் பின் சுருண்டும் இலை நடு நரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைச்சத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தழைச்சத்து உரம் அளிப்பதை தவிர்க்கவும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழித்தல். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்ப எண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: சிறிய அளவிலான கண்ணியை கொண்ட வலைகளை பயன்படுத்துவதால் பெரிய மீன்கள் மட்டுமின்றி சிறு மீன்களும் வளர வேண்டிய இளம் மீன் குஞ்சுகள் அவற்றையும் பிடிக்க நேரிடுகிறது. வலைகளை சிறு மீன்களை விட்டு பின் பெரிதாக்கி பிடித்தால் தேவையான எடையில் மீன்களை பிடிக்க முடியும். நாமும் நல்ல நிகர லாபத்தையும் அடைய முடியும்.
4: வளரட்டும் மீன், வளமானதாகட்டும் வாழ்வு. பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ப. பவின்குமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
2: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, மண்வள அட்டை திட்டத்தின் முக்கிய நோக்கம் மண்ணின் தன்மைக்கேற்பவும் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் விகிதத்திற்கு ஏற்பவும் சரியான அளவில் ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்துவது குறித்த தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்குவது ஆகும். மண்ணின் வளத்திற்கேற்ப பயிர்களை தேர்வு செய்வதற்கும் அதிக அளவு ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண்ணுக்கும் பயிருக்கும் ஏற்ற உரங்களை ஏறத்தாழ சரியான அளவில் கொடுத்து அதிக மகசூல் பெற சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து நல்ல தரமான நிலத்தை உருவாக்க மண்வள அட்டை உதவுகிறது. மண்வள அட்டையில் பேரூட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள், சுண்ணாம்பின் நிலை, உப்பின் நிலை, கார அமில நிலை மற்றும் நில சீர்திருத்த பரிந்துரைகள் இடம்பெற்றிருக்கும். மேலும் இந்த மண்வள அட்டையை பெற விவசாயிகள் தங்கள் கைபேசியில் உழவன் செயலி அல்லது இணையதளம் வழியாக தமிழ் மண்வளத்தளம் சென்று விவசாயிகள் தங்கள் மாவட்டம், வட்டாரம், கிராமம், நிலத்தின் புல எண், உட்பிரிவு எண்ணை பதிவு செய்ய வேண்டும். இவ்வாறு பதிவு செய்த உடனே மண்வளம் குறித்த விவரங்கள் பதிவிறக்கமாகி மொபைல் போனில் மின்னணு வடிவில் மண்வள அட்டை கிடைக்கும்.
2: விவசாயிகளே, ஆனைக்கொம்பன் ஈ மஞ்சள் கலந்த பழுப்பு அல்லது இளம் சிவப்பு நிறமாகவும் கொசுவை போல் சிறியதாகவும் நீண்ட மெல்லிய கால்களுடனும் இருக்கும். இதன் வாழ்க்கை சுழற்சி 14 முதல் 21 நாட்கள்.

0: நெற்பயிரில் ஆணை கொம்பனியை தாக்குதல் நடவு செய்த 35 முதல் 45 நாட்களில் அதிகம் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த நெல் வயலில் களைகள் இல்லாமல் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். 10% மேல் தாக்குதல் தென்பட்டால் ஃபிப்ரோனில் 500 கிராம், குளோரிபைரிபாஸ், தயாமிதாக்ஷம் 40 கிராம் ஆகிய ரசாயன கொல்லி மருந்துகளில் ஏதாவது ஒன்றை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும்.
1: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனம் அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சார மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்திலிருந்து 11 சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு மோடி அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் இணைந்து செப்பு பட்டயங்கள் இந்தியாவிற்கு ஒப்படைக்கப்படும் நிகழ்வை பார்வையிட்டார். இந்த செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த சோழர் கால செப்பேடுகள் 21 பெரிய மற்றும் 3 சிறிய தகடுகளின் தொகுப்பாகும். இவற்றில் பெரும்பாலான எழுத்துகள் உலகின் மிகவும் அழகான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன என்று சமூக வலைதளத்தில் திரு மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தந்தை

0: முதலாம் ராஜராஜனால் வாய்மொழியாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை முறைப்படுத்தியதை இந்த செப்பேடுகள் குறிக்கின்றன. சோழர்களின் கலாச்சாரம் மற்றும் கடற்படை திறமையால் இந்தியர்களாகிய நாம் மிகுந்த பெருமை கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ள பிரதமர், இந்த செப்பேடுகளை 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்தில் இருந்து பாதுகாத்து வந்த லெய்டன் பல்கலைக்கழகத்திற்கும் நெதர்லாந்து அரசுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்நிலையில் ஆனைமங்கலம் சோழர் செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. இது நமது நாட்டின் பண்பாட்டின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வரலாற்று பயணத்தில் வரவேற்புக்குரிய முன்னேற்றம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இந்த அரிய செப்பேடுகள் வெறும் தொல்பொருள் சின்னங்கள் அல்ல, தமிழர்களின் மகத்தான வரலாறு, பண்பாடு மற்றும் சோழ பேரரசின் பெருமைகளை பதிவு செய்துள்ள நிரந்தர சான்றுகள் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவர் திரு பி பி சௌத்ரி, கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், முன்னாள் முதலமைச்சர் திரு வீரப்ப மொய்லி மற்றும் பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த மசோதா குறித்த தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறினார். நாடாளுமன்றத்தால் கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த மசோதா குறித்து பல்வேறு மாநிலங்களுக்கு நேரில் சென்று ஆட்சேபனைகளும் பரிந்துரைகளும் சேகரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார். கட்சி தாவல் தடை சட்டம், நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆகியவற்றால் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவது நாட்டின் நலனுக்கு உகந்தது அல்ல என்றும் திரு சௌத்ரி கூறினார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2001 ஒரு 145,000 பேர் பணிபுரிந்த மின்துறையில் தற்போது அந்த எண்ணிக்கையில் பாதியளவு ஊழியர்கள்தான் பணிபுரிந்து வருவதாக கூறினார். மின் உற்பத்தியில் தமிழகம் தன்னிறைவு அடைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், இதன் மூலம் வெளிமாநிலங்களில் இருந்து மின்சாரம் வாங்குவது கணிசமாக குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்பு தாவேக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தின் ஒவ்வொரு துறைகளும் ஆய்வு செய்யப்பட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு வேலுமணி ஆகியோர் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுக்கள் ஆய்வில் உள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக 1000 விளக்கு தொகுதியில் பொதுமக்களை சந்தித்து பேசிய சட்டப்பேரவைத் தலைவர், மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மாநில அரசு நிறைவேற்றும் என்று கூறினார். சென்னை மாநகரில் சில பகுதிகளில் நிலவும் கழிவுநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என்று அவர் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனா்.

0: இருவரி செய்திகள். லெபனான் எல்லைக்குள் செயல்படும் தீவிரவாத முகாம்கள் மீது நேற்று வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. எல்லைக்கு அப்பாலில் இருந்து இந்தியாவில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டினால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று இந்திய ராணுவம் எச்சரித்துள்ளது. புதிய விதிமுறைகளின்படி தலைநகர் தில்லியில் அடுத்த ஆண்டு முதல் மின்சார ஆட்டோக்கள் மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தில்லியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் அண்டை மாநிலமான இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சிம்லாவில் குவிந்து வருகின்றனர். குருவாயூர் எழும்பூர் இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சுற்றுலா தலமான உதகமண்டலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்வதால் கோவையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழக அரசின் உத்தரவை அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு ஆத்தூரில் இருந்த மதுக்கடை நேற்று முதல் மூடப்பட்டது. கோவில்பட்டியில் நடைபெறும் புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் திரு ஹிமான்ஷு மங்கள் நேற்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலியில் போதைப் பொருள் தொடர்பாக இந்த ஆண்டு 103 வழக்குகளில் 131 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை மணி 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55 10 நொடி. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: சூழல் அறிவோம்.
1: சைபீரிய கொக்குகள் உலகின் மிக அழகான மற்றும் அபூர்வமான பறவை இனங்களில் ஒன்று. தூய்மையான வெள்ளை நிற உடலும் முகத்தில் படர்ந்திருக்கும் அடர் சிவப்பு நிறமும் இவற்றின் அடையாளங்கள். ஆனால் இந்த அழகிற்கு பின்னால் ஒரு சோகமான உண்மை மறைந்திருக்கிறது. இவை இன்று உலகளவில் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள உயிரின பட்டியலில் உள்ளன. இவற்றின் பூர்வீகம் ரஷ்யாவின் சைபீரியா பகுதி. குளிர்காலத்தை சமாளிக்க இவை சுமார் 5,000 முதல் 6,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து இந்தியா, சீனா மற்றும் ஈரான் போன்ற நாடுகளுக்கு வருகின்றன. இது உலகின் நீண்ட தூர பறவை இடப்பெயர்ச்சிகளில் ஒன்றாகும். ஆனால் ஒரு காலத்தில் இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூர் பூங்காவிற்கு ஆயிரக்கணக்கில் வந்த இந்த பறவைகள் கடந்த 2 தசாப்தங்களாக அங்கே தென்படுவதே இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. இவை ஈர நிலங்களை மட்டுமே நம்பி வாழ்பவை. நீர்வாழ் தாவரங்களின் வேர்கள், கிழங்குகள் மற்றும் சிறு பூச்சிகளை இவை உணவாக கொள்கின்றன. மற்ற கொக்குகளைப் போல அல்லாமல் இவை மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவை. மனித

0: தளவாட்டம் உள்ள பகுதிகளுக்கு அருகில் வரக்கூட இவை விரும்புவதில்லை. இவை அழியும் நிலைக்கு செல்ல முக்கிய காரணம் வேட்டையாடுதல். மேலும் இவை தங்கும் ஈரநிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதாலும் நீர்நிலைகள் வறண்டு போவதாலும் இவை உணவு மற்றும் இருப்பிடம் இன்றி உயிரிழக்கின்றன. மத்திய ஆசிய பகுதிகளில் வாழும் சைபீரிய கொக்குகளின் எண்ணிக்கை இன்று பூஜ்ஜியத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தற்போது சீனாவில் உள்ள போயாங் ஏரி மட்டுமே இவற்றின் கடைசி புகலிடமாக எஞ்சியுள்ளது. அங்கேயும் அணை கட்டுமான பணிகள் மற்றும் நீர்மட்ட மாறுபாடுகள் காரணமாக இந்த பறவைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது. சைபீரிய கொக்குகளின் மறைவு என்பது வெறும் ஒரு பறவை இனத்தின் மறைவு மட்டுமல்ல, அது நம் பூமியின் நீர்நிலை சமநிலை சீர்குலைத்துள்ளதை நமக்கு எச்சரிக்கிறது. வேட்டையாடுதலை தடுப்பதும் ஏஞ்சியுள்ள ஈரநிலங்களை பாதுகாப்பதும் மட்டுமே இந்த வெண்ணிற தேவதைகளை மீண்டும் நம் நாட்டிற்கு வரவைக்க இருக்கும் ஒரே வழி.
1: இடம்பெற்றது சூழல் அறி

வானிலை. தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றன. பிற பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு. அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இனி சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. சென்னை மீனம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 36.5 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.9 டிகிரி குறைவு. குறைந்தளவு 28.2 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.6 டிகிரி கூடுதல். பதிவான மழையின் அளவு, பதிவான ஈரப்பதம் 80 விழுக்காடு. சென்னை நுங்கம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 35 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.4 டிகிரி குறைவு. குறைந்தளவு 28.3 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.6 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 88 விழுக்காடு. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டி இருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: நேரம் 7 மணி. புத்தம் புது காலை. உங்களின் நாளைய எதிர்காலம் இன்றைய செயல்களில் இருக்கிறது. உங்களைய நாளையின் எதிர்காலம் இன்றைய செயல்களில் இருக்கிறது என்ற சிந்தனையோடு புத்தம் புது காலை ஆரம்பமாகிறது. புத்தம் புது காலையில் இனி
1: உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சரத் பாண்டியன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் நீதிமன்றங்கள் மற்றும் வழக்கு தாக்கல் செய்வது எப்படி அப்படின்றதான் பார்க்க போறோம். இதுல வந்து கன்சியூமர் கோர்ட்டில் வந்து நுகர்வோர் நீதிமன்றம் அமைப்பு வந்து 3 நிலைகளாக வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா, மாவட்ட நுகர்வோர் தகராறு நிவாரண ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரீட்ரெசல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் வாங்கப்பட்ட பொருட்கள் ஒரு 50 லட்சம் வரையிலான வழக்குகள் இந்த கோர்ட்டில் வந்து பார்க்கப்படும். 50 லட்சத்துக்குள்ளே வர அமௌண்ட் எல்லாமே இந்த கோர்ட்டில் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸில் வந்து பார்க்கலாம். இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மாநில நுகர்வோர் தகராறு நிவாரண ஆணையம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரிட்ரெசல் கமிஷன். இதில் வந்து நமக்கு வந்து 50 லட்சத்திலிருந்து 2 கோடி வரையும் அப்படியான ரெக்கவரி இருக்க பட்சத்தில் இது

வந்து ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரிசர்சல் கமிஷனில் இதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் இங்கே தான் வருது. அடுத்து பார்த்தோன்னா தேசிய நுகர்வோர் தகராறு நிவாரண ஆணையம் அப்படின்றது, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரஸல் கமிஷன். இது வந்து 2 கோடிக்கு மேல் உள்ள வழக்குகள் எல்லாமே இங்கே பார்க்கலாம். இது வந்து ஸ்பெசிஃபிக்கலி டெல்லியில் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்றாட ஒரு நுகர்வோருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம வந்து எப்படி அந்த வழக்கை வந்து பதிவு செய்யலாம், அண்ட் யாரு வந்து பதிவு செய்யலாம், யாருக்கு மீது வந்து நம்ம வழக்கு தாக்கல் செய்யலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது கீழே பார்த்தீங்கன்னா கடைக்காரர்கள், உற்பத்தியாளர்கள், சேவை வழக்குகினர், அதுக்கப்புறம் இ காமர்ஸ் நிறுவனங்கள். இது பார்த்தீங்கன்னா கடைக்காரர்கள் வந்து மோசமான பொருட்களை வந்து விற்றாங்கன்னா, அதாவது ஒரு தப்பான பழுந்தடைந்த பொருட்கள், ஒரு வாட்ச் வாங்குறோன்னா வாட்ச் வாங்குறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு ஒர்க் ஆகலை அப்படின்றோன்னா அது வந்து இந்த மோசமான பொருட்கள் விற்றது கீழே வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரர்கள், அதாவது உற்பத்தியாளர்கள், ஒரு தோல்வியான பொருட்களை வந்து தயாரித்தால், அதாவது ஒரு ப்ராடக்ட்ல வந்து எந்த விதமான ஒரு அவுட்கமும் இருக்காது, நமக்கு வந்து உபயோகமே இல்லாமல் அது ஒரு தப்பான ஒரு ப்ராடக்டை அவங்க வந்து உற்பத்தி பண்ணி அதை நம்மளை ஏமாத்தி விற்றாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதுக்கப்புறம் சர்வீஸ் ப்ரொவைடர், சர்வீஸ்னா சேவைகள் நம்ம கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து யாரெல்லாம் சொல்லலாம்னா ஒரு மருத்துவர், ஒரு வங்கி, ஒரு காப்பீட்டு நிறுவனம், ஒரு கட்டுமான நிறுவனம், இவங்க எல்லாருமே இது கீழே வருவாங்க. எல்லாருக்குமே நம்ம வந்து தகுந்த ஃபீஸ் கட்டி தான் வந்து நம்ம அவங்ககிட்ட ஒரு சேவையை கேட்குறோம். அப்படி கொடுத்து அந்த சேவை கொடுக்காத பட்சத்தில் வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டாக இவங்க மீது நம்ம வந்து வழக்கு தாக்கல் செய்யலாம். அப்புறம் இ காமர்ஸ் நிறுவனங்கள், அதுதான் நம்ம வந்து ஆன்லைன் மூலயமா நம்மளை வந்து ஏமாத்திட்டாங்க. அதாவது நான் வந்து இப்போ ஒரு ஃபோன் ஆர்டர் பண்ணுறேன்னு வைங்களேன், ஃபோன் ஆர்டர் பண்ணிட்டு ஃபோனுக்கு பதிலாக அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு பெண் வருது ஆன்லைனாக, இதுதான் இதுதான் வந்து இ காமர்ஸ் நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி நம்மளை வந்து ஏமாற்ற போது கேஸை வந்து அவங்களுக்கு மீது தாக்கல் செய்யலாம். அப்புறம் நம்ம வந்து படிப்படியாக வழக்கு எப்படி தாக்கல் பண்ணலாம், எப்படி வந்து இதை வந்து நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்புறது. லீகல் நோட்டீஸ்னா சட்ட அறிவிப்பு. அது வந்து ஒரு வழக்கறிஞர் மூலமா இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஸோ அதுக்கான தேவைகளை வந்து நீங்கள் எனக்கு வந்து பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பலாம். அதுக்கான டைம் லிமிட் வந்து நம்ம ஒரு 30 நாள் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை 15 நாளும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட ஒரு இதை பொறுத்து தான். அதுக்கு அப்புறமா அவங்க ப்ரொசீட் பண்ணலாம். நம்ம ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துட்டோம்னா அந்த லீகல் நோட்டீஸ் வாயிலாக நம்ம வந்து இதுக்குள்ளே இதை பண்ணி கொடுங்க, நம்ம நீங்கள் கொடுத்த சர்வீஸ் வந்து எங்களுக்கு தப்பாக போயிட்டு நோட்டீஸ் அனுப்பின பட்சத்துலையும் பண்ணாத விஷயத்தில் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கையில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதாவது ஒரு பொருள் நம்ம ஆர்டர் போகிறோம்னு வைங்களேன், இல்லை வாங்குகிறோம் நேரம்னு வைங்களேன், அந்த வாங்கும் போது அதுக்காக கொடுத்த ரெசிப்ட்டு, பில்லு, இல்லைன்னா சில இடத்துல வாரண்டி கார்டு கொடுப்பாங்க, இல்லை அந்த ஃபோட்டோ காப்பி கொடுப்பாங்க, அந்த படங்கள் கொடுப்பாங்க. உங்ககிட்ட என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ நீங்கள் ஒரு பொருளை வாங்குறதுக்கு, அந்த பொருள் ஆவணங்களை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து ரெடி பண்ணணும். அதாவது கம்ப்ளைண்ட்னா நம்ம வந்து கோர்ட்டு, நுகர்வோர் கோர்ட்டு முன்னாடி நம்ம வந்து நம்ம என்னென்ன விஷயத்தை வந்து சந்தித்தோம், எப்படி வந்து வாங்கினோம், அதாவது நம்ம நேமு, நம்ம பெயர், நம்ம யார்கிட்டருந்து வாங்கினோமோ அந்த எதிர்த்தரப்பினரோட பெயர், அதுக்கப்புறம் என்ன பொருள் வாங்கணும், அப்புறம் என்னைக்கு வாங்கணும், அதுக்கப்புறம் எதுக்காக வாங்கணும், இந்த மாதிரி நம்ம எது போடுறோமோ அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து நம்ம டீட்டெயில்டாக போனோம். ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம கம்ப்ளைண்ட்ல வந்து நம்ம ரொம்ப விரிவாக போடாத பட்சத்தில் நுகர்வோர் கோர்ட்ல அவங்க வந்து அவங்க எதிர்ப்பு ஒரு உரையை வந்து ஃபைல் பண்ண பட்சத்தில் வந்து அப்போ நம்மளால எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியாது. நமக்கு ஒரு விஷயம் தப்பு நடந்திருக்குன்னா நம்ம அந்த கம்ப்ளைண்ட் போட போது எவ்வளோ விரிவாக சொல்ல முடியுமோ என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது ஃபுல்லாக சொல்றது வந்து நல்ல ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு தகுந்த நீதிமன்ற கட்டணம்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம கட்டணும். இப்போ ஒரு 5 லட்சம் வரையும் உங்கள் கிளைம் வருது, உங்களுக்கு ஒரு 5 லட்சம் வரையும் அவங்க கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில், இல்லை உங்கள் அமௌண்ட் வந்து 5 லட்சம் கீழே வருதுன்னா அதுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்ற கட்டணம்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். அதுக்கப்புறம் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் இதுக்குள்ளே தான் அவங்க செலுத்த வேண்டிய அமௌண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு 400 ரூபாய் நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு கட்டணமாக செலுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரையும் இதுதான் என் கிளைம்ன்ற பட்சத்தில் அந்த அதுக்கான அமௌண்ட்டு 500 ரூபாய் நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு கட்டணமாக செலுத்தணும். அதுக்கப்புறம் 20 லட்சத்துக்கு மேலே இல்லை 50 லட்சத்துக்கு அந்த பிட்வீன் அந்த நடுவில் இருக்குன்ற பட்சத்தில் 2000 ரூபாய் வந்து 2019 ஆக்டு படி நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி என்னென்ன உங்ககிட்ட ஆவணங்கள் இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபைல் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கன்சியூமரை பொறுத்தவரை எல்லாமே ஆன்லைன் புகார் முறையாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு நம்ம எந்த ஒரு வெப்சைட்

0: ஈட்டுன்னு சொல்கிறவங்க இணையதளத்தில் போயிட்டு எதில் ஃபைல் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இ டாக்கில் போர்ட்டல் அப்படின்ற ஒன்று இருக்குது, edaakhil.nic.in அப்படின்ற ஒரு வெப்சைட் மூலியம் போயிட்டு அங்கே உங்கள் கேஸை வந்து நீங்கள் அப்படியே ஃபைல் பண்ணலாம். இதில் என்னென்னா வழக்கறிஞர் இல்லாமையும் நீங்கள் வந்து ஒரு நுகர்வோராக இருக்கும் பட்சத்தில் நீங்களே வந்து உங்கள் கேஸை ஃபைல் பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு தப்பு நடந்துச்சு, அநியாயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே டீட்டெயிலாக விரிவாக நம்ம வந்து ஒரு ஆவணம் மூலயமா அதுக்கப்புறம் எழுத்துறை எல்லாமே சப்மிட் பண்ண அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் சைடு, அதாவது நம்ம யாருக்கு அகேன்ஸ்டாக கேட்குறோமோ அவங்களுக்கு நோட்டீஸ் போவோம், அதாவது நீதிமன்றம் சைட்லேருந்து ஒரு நோட்டீஸ் போவோம், அதுக்கப்புறம் வாய்தான் வந்து போடுவாங்க இல்லை இந்தந்த நாளில் வந்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிப்பிக்கலி பார்த்தீங்கன்னு வைங்களா ஒரு கன்சியூமர் நுகர்வோர் பிரச்சனைன்றது வந்து ஒரு 5 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற விஷயம் தான். ஆனால் அந்த டைம் லிமிட்ன்றது எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து சில கால தாமதமும் மேற்கொள்ளலாம். அந்தந்த கமிஷனர்னு ஒருத்தர் இருப்பார் நுகர்வோர் கோர்ட்டில் உட்காடுறவங்கள வந்து நம்ம சொல்லுவோம், அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் பட்சத்தில் இல்லை அவங்க இல்லாத பட்சத்தில் அந்த மாதிரி முன்ன பின்ன ஆகலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு அடிப்படை மக்களாக பார்த்த வரையும் இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை, இது ஒரு ரொம்ப பேசிக்கான விஷயம். நிறைய மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு நமக்கு எதுக்குப்பா அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, கன்சியூமர்னு பொறுத்த வரையும் நீங்கள் போட்டால் உங்களுக்கான சொல்யூஷன் எப்பயுமே உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் அதுக்கான ஆவணங்கள் வந்து நம்மக்கிட்டே இருந்ததுன்னா நான் ஒரு வழக்கறிஞராகவும் சொல்கிறேன், இதுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞர் இல்லாமல் கூட நீங்களே வந்து முறையாடலாம். ஒரு காமன் பீப்புளுக்கு ஒரு அன்றாட சராசரி மக்களுக்கு போய் சேரணும்னு எடுத்துகிட்டு வந்தது, அதை முடிஞ்ச அளவில் எப்படி யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சரத்பாண்டியன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

0: வானொலிக்கு 90 நாடக ஆசிரியரும் இயக்குனரும் மூத்த கலைஞருமான காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள்.
1: ஆல் இண்டியா ரேடியோ, ஆகாஷ்வாணி, இப்படியெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த வானொலி தான் என்னை போன்ற கலைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. நாங்கள்லாம் இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச முகமாக, தெரிஞ்ச குரலாக அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வானொலி. அந்த காலத்தில் டிராமாக்கள்லையும் சரி, இதர நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கலந்து எங்கள் குரல் உங்களுக்கு பரிச்சயமாக வைத்தது வானொலி, ஆல் இண்டியா ரேடியோ. அதனுடைய 90வது வருடத்திற்கு நாங்கள் எல்லாம் செய்திகள் அனுப்பும் அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் வானொலி என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: நேரம் 7:10. புத்தம் புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
2: 18 நூல்களுள் அகப்பொருள் பற்றி கூறும் 5 நூல்களுள் ஒன்று 5:50. முல்லை, குறிஞ்சி, மருதம், பாலை, நெய்தல் ஆகிய 5 திணைகள் ஒவ்வொன்றிற்கும் 10 பாடல்கள் என 50 பாடல்களை கொண்டது இந்நூல். இதன் ஆசிரியர் மாறன் பொறையனார். அழகிய நிறங்களை கொண்ட மயில்கள் அன்போடு கூவி அழைக்கும்படி முழங்கி நீலமணி போன்ற நிறத்தினை கொண்ட பெரிய மலைகள் மேல் படிந்து மழைக்காலத்தில் பெய்யும் தன்மை மிகுதியும் வாய்ந்து காணப்பட்ட நீர் நிரம்பிய மேகத்திரச்சியை யான் காணுகின்ற வேளைகளிலெல்லாம் என் தோள்கள் பீர்க்கம்பூவியின் தன்மையை கொண்டு பொன் போன்ற பசலை பெற்று விளங்கின என தலைவி தோழியிடம் கூறுகின்றாள். பருவங்கண்டு அழிந்த கிழத்திக்கு தோழி கூறியது என்னும் துறையில் அமைந்த முல்லைத்திணை பாடல்கள் தோழியானவள் பொருள் தேட பிரிந்து சென்ற தலைமகன் கூறி சென்ற கார்காலம் இதுவன்று என தலைவிக்கு எடுத்துரைக்கின்றாள். தோழி, நம் தலைவர் பிரிந்து போயிருக்கும் நாட்டிலும் இங்கு காணப்படும் மேகத்திரச்சி, மின்னலும், முழக்கமும், இடியும் இவை போன்ற பிறவும் பிரிந்தாரை வருத்தத்திற்குரிய ஆயுதங்களை மிகுதியும் பரப்புவதற்கு இல்லாமல் போயிற்றோ என வினவுகின்றாள். உள்ளார்கொள் காதலர் ஒன்றுடி நந்திரம் வல்வார் முரசின்

0: போலிடித்து உரறி நல்லார் மணங்கவர தோன்றி பணிமொழியை சொல்வாங்கு கூர்ந்து இக்கார். ஒளிமிக்க வளையல்களை அணிந்த தலைவியே, இந்த மேகக்கூட்டமானது தோல் வாரினாலே இழுத்து கட்டமைக்கப்பட்ட முரச வாத்திய ஒளியினை போன்று இடியினை வீழ்த்து முழங்கி கொழுநரை பிரிந்த பெண்களின் மனமானது வேறுபடும்படி வெளிப்பட்டு தலைவரால் நமக்கு கூறப்பட்ட இன்சொற்களை சிதைப்பது போல மிகுந்து காணப்படுகின்றது. இவ்விதமான நம்முடைய நிலையினை நம்முடைய அன்புக்குரிய தலைவர் நினைத்து பார்க்க மாட்டாரோ? நின் கண்கள் சிகரங்களால் சிறந்த காட்சியினை கொண்ட மலைகளின் மீது பெருமேகக்கூட்டங்கள் திரண்டு கலந்து ஒன்றோடொன்று மாறுபட்டு வான்வெளியே சென்று காற்றோடு கூடி கீழிறங்கி பெய்யும்படியான வானத்தை காணும் வேளைகளிலெல்லாம் கண்ணீர் துளிகளை மிகப்பெற்று பெய்விக்கின்றன. இருளோடு கூடிய மாலைக்காலமானது தோன்றி பெரிய வண்டுகள் முல்லைக்கொடியில் மலர்ந்திருக்கும் மலர்களில் ரிங்காரம் செய்து செல்வாக்கு காரணமான தலைவரை உடைய பெண்டிற்கு இன்பத்தை செய்வனவாக எவரையும் துணையாக கொண்டிராத கவலைமிக்க மனத்தை கொண்டு தங்கியிருக்கின்ற நம்மை வருத்துகின்றது. தலைவரை பிரிந்த மகளிரின் மேனி போல் பொலிவு இன்றி காணப்பட்ட கொடிகள் தலைவரோடு கூடி வாழும் தலைமகரின் மேனி போல பொலிவு பெறும்படி மழை பெய்தலை செய்யும் கொடிய காடுகளை தாண்டி பிரிந்து சென்ற தலைவர் வரமாட்டாரா? வருவர் வயங்களாய் வாழ்வொன்கண் நீர்கொண்டு உருகி உடன்று அழிய வேண்டா தெரிதியேல் பைங்கொடி முள்ளே அவிழரும்பு ஈன்றன வம்பமலை உறக்கேட்டு ஆராய்ந்து பார்ப்பாயாயின் காலமல்லா காலத்தில் புதிதாகத் தோன்றி நிலைந்தீராத மேகக்கூட்டம் முழங்கத் தெரிந்து பசிய கொடிகளை உடைய முல்லைச்செடிகள் மலரும் பருவத்தை உடைய மொட்டுகளை ஈன்றன. ஆகவே கார்பருவம் மெய்யாகவே வருமாயின் நம்முடைய தலைவர் தவறாது வந்து சேர்வர். ஆதலால் வாளாயுதத்தினை ஒத்த நின் ஒளியினுடைய கண்கள் கண்ணீர் பெருக நீ வருந்தி நொந்து துன்புற வேண்டுவது இன்று என தோழி பருவங்கண்டு அழிந்த தலைவியை தேற்றுகின்றாள்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் பே. அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜேட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷிய இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜேட்டன் ஆகியோருக்கு இடையே நேற்று ஹேக் நகரில் விரிவான பேச்சுகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவை உத்திசார்ந்த அந்தஸ்திற்கு உயர்த்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நீர் மேலாண்மை, தூய்மையான எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். மேலும் முன்னுரிமை வாய்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை பலப்படுத்துவதற்கான பல முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா நெதர்லாந்து உறவுகள் கணிசமான முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நெதர்லாந்து நாடானது ஐரோப்பாவில் இந்தியாவின் முதன்மையான கூட்டாளிகளில் ஒன்று என்று

அவர் வர்ணித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு, பகிரப்பட்ட ஜனநாயக விழுமியங்கள், வலுவான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் இரு நாட்டு மக்களுக்கிடையே ஆழமான பிணைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். வளர்ந்து வரும் புதிய துறைகளில் கூடுதல் ஒத்துழைப்பு தேவை என்று வலியுறுத்திய பிரதமர், நெதர்லாந்தின் நிபுணத்துவத்தையும் இந்தியாவின் வேகம் மற்றும் திறனையும் ஒன்றிணைத்து கண்டுபிடிப்புகள், முதலீடுகள் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திரு மோடி கேட்டுக்கொண்டார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட காட்லோடியா, வேஜல்பூர், நரன்புரா மற்றும் சபர்மதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து அகமதாபாத் நகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி கவுன்சிலர்களுடன் அகமதாபாத்தில் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். வெற்றி பெற்ற கவுன்சிலர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அவர், மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் மற்றும் அந்தந்த பகுதிகளின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அவர்களுக்கு

0: துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திரு மோடி கேட்டுக்கொண்டார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட காட்லோடியா, வேஜல்பூர், நரன்புரா மற்றும் சபர்மதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து அகமதாபாத் நகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி கவுன்சிலர்களுடன் அகமதாபாத்தில் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். வெற்றி பெற்ற கவுன்சிலர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அவர், மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் மற்றும் அந்தந்த பகுதிகளின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தும் சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டு தங்கள் பகுதிகளின் வளர்ச்சிக்கு சிறந்த முறையில் அவர்கள் பங்களிப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்த நடுவர் நீதிமன்றத்தை இந்தியா ஒருபோதும் அங்கீகரித்ததில்லை என்றும், அதன் செயல்பாடுகள், தீர்ப்புகள் அல்லது முடிவுகள் எதுவும் இந்தியாவை கட்டுப்படுத்தாது என்றும் கூறினார். மேலும் இந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் இந்தியாவின் முடிவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்திருந்தது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. விமான போக்குவரத்து துறைக்கு நிவாரணம் அளிக்கவும் சுற்றுலா மற்றும் தளவாட பணிகளை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அதேவேளையில் போக்குவரத்து மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளையும் வலுப்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலியுறுத்தலுக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சலுகை ஆரம்பத்தில் 6 மாத காலத்திற்கு அமலில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நலன் மற்றும் தில்லியின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவினால் அரசுக்கு சுமார் 985 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வு முன்பு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. முன்னதாக இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதி அரசர்கள் திரு ராஜசேகர் மந்தா மற்றும் திருமதி ராய் சட்டோபாத்யாயா ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த மே 11ஆம் தேதி இந்த வழக்கில் இருந்து விலகியது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ கோரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரத்தில் சஞ்சய் ராய் தன்னை விடுதலை செய்யுமாறு மேல்முறையீடு செய்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போஜ்சாலா வளாகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னத்தில் பொதுமக்கள் வழிபாடு நடத்தவும் இதர ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளவும் இந்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வளாகம் அன்னை சரஸ்வதி தேவியின் கோவில் என்று மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து தொல்லியல் துறை இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் கச்ரோலியில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் 8 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மத்திய ரிசர்வ் காவல்படையும் மாநில காவல்துறையும் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த 5 பேர் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்ததாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்பினரிடமிருந்து துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா டொமினிக்க நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது மருந்தியல் தொடர்பாக இரண்டு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. முன்னதாக டொமினிக்க நாட்டின் தற்காலிக பிரதமர் திரு இர்விங் மெக்கண்டரை சந்தித்த

0: திரு பபித்ரா மார்கரெட்டா பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்தார். தொடர்ந்து ரோசா நகரில் டொமினிகா நாட்டின் அதிபர் திருமதி செல்வானி பட்டனையும் அவர் நேரில் சந்தித்து பேசினார். லட்வியா நாட்டின் புதிய அரசை அமைக்கும் பொறுப்பை எதிர்க்கட்சியான யுனைடெட் லிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆண்ட்ரஸ் குல்பர்க்ஸிடம் அந்நாட்டு அதிபர் திரு எட்கர்ஸ் ரென்விகேஸ் ஒப்படைத்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியூ யூனிட்டி கட்சியைச் சேர்ந்த பிரதமர் திருமதி எவிகா செலினா தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்ததைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி பதவிகளுடன் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் புதிய அரசை அமைக்க நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆண்ட்ரஸ் குல்பர்க்ஸ் கூட்டணி கட்சிகளின் விவரம், புதிய அரசின் கொள்கை வரைவு உள்ளிட்டவற்றை வரும் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு ரென்விகேஸ் உத்தரவிட்டுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை மணி 11:20 தொடங்க உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை மணி 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியா இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது புத்தம்புது காலை. புத்தம்புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: தாய்ப்பாலுங்கிறது வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு வர முதல் உணவு. இது வந்து குழந்தைக்கு வேண்டிய சத்துகள் அதெல்லாம் தாயோட மார்பிலேருந்து செக்ரீட் ஆகி வர செக்ரீஷன்ஸ் தான் நம்ம தாய்ப்பால்னு சொல்றோம். ஸோ குழந்தை பிறந்த உடனே அதுக்கு வேண்டிய ஊட்டு சத்துக்கள், அதுக்கு வேண்டிய எல்லா இம்யூனிட்டி எல்லாமே இந்த தாய்ப்பாலில் கலந்து வருதுண்டு. தாய்ப்பாலுங்கிற எப்படி உருவாகிறதுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். பட் மெயினாக குழந்தைக்கு வேண்டிய எல்லா நியூட்ரிஷன், வேண்டிய தன்மை, இம்யூனிட்டி எல்லாமே சேர்ந்து மதரோட உடம்புலேருந்து செக்ரீட் ஆகி வருது தான் தாய்ப்பால். தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு நிறைய சத்துக்கள் அதுலேருந்து வரும். இப்போ ஒரு குழந்தை வந்து நரமாசமா பிறக்கலாம், சில சமயம் ஒரு குழந்தை குறமாசமா 28 வாரம் 29 வாரத்துல பிறக்கலாம். ஸோ ஒரு ஒரு குழந்தைக்கு அதோட எந்த எவ்வளோ வாரங்கள்ல அந்த குழந்தை பிறக்கிறதோ அதை பொறுத்து அந்த தாய்ப்பாலோட காம்போசிஷனும் மாறும். ஒரு குறமாச குழந்தைக்கு வேண்டிய தாய்ப்பால், அந்த குறமாச குழந்தை பிறந்ததுன்னா அந்த தாயோட மில்க் வந்து நிறமாச குழந்தையோட தாய்ப்பால் வர மில்க்கும் ரெண்டுத்துலயும் வித்தியாசம் இருக்கும். ஆக மொத்தம் எல்லா குழந்தைக்கு வேண்டிய சத்து, குழந்தையோட சுகர் லெவல்ஸ் குறையாம இருக்கிறதுக்கு குழந்தைக்கு வர வேண்டிய அந்த இம்யூனிட்டி எல்லாமே இந்த தாய்ப்பால் மூலியமாகும். தாய்ப்பாலோட நன்மைகள் குழந்தைக்கு வந்து ஆப்வியஸ்லி நான் சொன்ன வேண்டிய உணவு சத்துகள் அதுலேருந்து வரும், தடுப்பு சத்துகள் அதுலேருந்து வரும்.

0: வரும். இதை தவிர குழந்தைக்கு வந்து அந்த தாய் அணைச்சு தாய்ப்பால் கொடுக்கறதுனால ஒரு பாண்டிங்னு சொல்லுவோம், அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற ஒரு உணர்வு ஜாஸ்தியாகும். இதனால குழந்தைக்கு வந்து அந்த தூங்குற பேட்டர்ன் எல்லாமே காலிக்கு எல்லாமே குறையறதுக்கு தாய்ப்பால் வந்து பெனிஃபிட். அந்த இம்யூனிட்டின்னு நான் சொல்லிட்டு இருந்தது தான் நோய் சத்து. இது வந்து தாய் ஒரு மதர் தாயிலேருந்து தாயில இருக்கிற அந்த தடுப்பு சத்து குழந்தைக்கு தாய்ப்பால் மூலியமா வரும். இப்போ குழந்தைக்கு வந்து நம்ம தடுப்பூசி போட்டா அதுலேருந்து தான் தடுப்பு சத்து அப்புறம் டெவலப் ஆகும். ஆனா நம்ம இப்ப சில சமயம் மதருக்கு இருக்கிற அந்த தடுப்பு சத்து இல்லை ஆன்டிபாடிஸ்னு சொல்றோம், சிலது கர்ப்பமா இருக்கும் போதே மதருக்கு அது அந்த ஆன்டிபாடிஸ் இருந்ததுன்னா பேபிக்கு அது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் கர்ப்பமா இருக்கும்போது இப்ப வந்து இந்த ஊப்பிங் காஃப் டெட்டனஸை தவிர ஊப்பிங் காஃப்க்கு தடுப்பு சத்து நம்ம கொடுக்கறோம். கோவிட் போது வேக்சினேஷன் கொடுத்தது மதருக்கு ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகி பேபிக்கு போறது, அது ஒரு விதமான தடுப்பு சத்து குழந்தைக்கு போறது. தாய்ப்பால்ல போற தடுப்பு சத்து வந்து இந்த ஆன்டிபாடிஸ் தெம்செல்ஸ், ஸோ இந்த மாதிரி லூஸ் மோஷன்ஸ், டயரியா, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வராம தவிர்க்கறதுக்கு ஆன்டிபாடிஸ் பேபிக்கு. ஸோ குழந்தை பிறந்த உடனே ஐடியலா ஒரு 30 நிமிடங்களுக்குள்ள குழந்தைய வந்து தாய்ப்பால் கொடுக்கறது நல்லது. ஸோ அந்த பேபி டு பிரெஸ்ட்னு சொல்லுவோம். குழந்தை பிறந்து ஒரு 30 நிமிஷங்களுக்குள்ள பேபியை வந்து சக்கல் பண்ண வைப்போம். பட் அட்லீஸ்ட் 1 ஹவர்க்குள்ள, இப்போ உடனே போட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் 1 ஹவர்க்குள்ள நம்ம வந்து பேபிய மார்பில் போட்டு குழந்தைய வந்து சக்கல் பண்ண வைக்கிறது வந்து இஸ் குட் பிராக்டிஸ். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே எங்க பிரசவங்கள் நடக்கிறதோ இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டா வச்சிருக்கிறது நல்லது. ஸோ இது ஏன் இந்த 30 மினிட்ஸ்னு சொல்றோம் அப்படின்னா, எவ்வளோ சுருக்க பேபி வந்து நம்ம தாய்கிட்ட எடுத்துட்டு போய் மார்பில் நம்ம சக்கல் பண்ண விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குழந்தைக்கும் அந்த தாய்ப்பால் எடுத்துக்கிற சக்தி, அந்த சக்லிங்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், அந்த சக்லிங் ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் செட்டின் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது மதருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த குழந்தை வந்து தாய்ப்பால் குடிக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புல வந்து தாய்ப்பால் தேவை அப்படிங்கிற மெசேஜ் நம்ம பிரெயினுக்கு போய் பிரஸ்ட் மில்க் வந்து ஃபார்ம் ஆகும்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7:30. புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு நாள் காலை நேரம் ஒரு குரு படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார். உடனே சீடர்களை பார்த்து எல்லாரும் இப்படி வாங்கங்கிறார். எல்லாரும் வர்றாங்க வேகமாக. என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குருவை பார்த்தாங்க பயபக்தியோட. குரு அந்த சீடர்களை பார்த்து, இதை பாருங்க, இப்போ நான் ஒரு சிக்கலான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் தீர்த்து வச்சா நல்லதுன்னார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது இவர் இப்படி சொல்கிறாரு, நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர், அவருடைய விவகாரத்தை நாம் தீர்த்து வைக்கிறதா, ஆச்சரியமாக இருக்குதே, குருநாதருக்கே சிக்கலா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் ரொம்ப பணிவாக கேட்டாங்க, சுவாமி உங்களுக்கே சிக்கலா, இந்த உலகத்து சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லவா தாங்கள், அப்படிப்பட்ட உங்களுக்கு சிக்கல்னால் அது எப்படி அப்படின்னாங்க. எனக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் அவ்வளவு பெருசு, ரொம்ப பெரிய விவகாரம் அது அப்படின்னார் குரு. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அப்படின்னாங்க இவங்க. இப்போ அந்த குரு விவரத்தை சொன்னார், அதாவது நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் நான் ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிட்டேன், அப்படி மாறி ஒவ்வொரு மலராக பறந்து போய் உட்காந்து தேன் சாப்பிட்டேன் அப்படின்னார். சீடர்கள் இதை கேட்டதும் ரொம்ப தகச்சு போயிட்டாங்க, என்ன இது, இது ஒரு பெரிய பிரச்சனையா, ஒரு சாதாரண கனவு கண்டதுக்காகவா இந்த காலை வேளையில் நம்மளையெல்லாம் குருநாதர் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டுருக்கார் அப்படின்னு நினச்சாங்க. இருந்தாலும் கேட்டாங்க, இதில் என்ன சிக்கல் சுவாமி, கனவுங்கிறது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் அப்படின்னார் ஒரு சீடர். சீடர்களே பிரச்சனை அது இல்லை, நான் இன்றைக்கி காலையில் கண்ணு முழித்து பார்த்தப்போ நான் வந்து நானாக மறுபடியும் மாறிட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் சிக்கல் என்னென்னா, இப்போ அந்த பட்டாம்பூச்சி தான் நானாக ஆயிட்டதாக கனவு கண்டுகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான்.

0: மனுஷன் பட்டாம்பூச்சி ஆகிறதாக கனவு காண முடியுங்கிறப்போ அந்த பட்டாம்பூச்சியும் மனுஷன் ஆகிறதாக கனவு காண முடியும் இல்லையா? இப்போ எனக்கு யதார்த்த நிலை தெரியணும், எது நிஜம்னு தெரியணும். நேற்று ராத்திரி நான் கண்டது கனவா, அல்லது இது பட்டாம்பூச்சி கண்டுகிட்டு இருக்கிற கனவா? இதுதான் குரு கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் சீடர்கள் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. சுவாமி, இதுவரைக்கும் நாங்கள் தூங்குறப்ப பார்க்குறது கனவுன்னு, மூழ்கிட்டு இருக்கிறப்ப பார்க்குறது நனவுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களை ரொம்ப குழப்பிட்டீங்க, இதுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த குரு சொன்னாராம், நினைவு தான் முக்கியமான அம்சம். முடிவு கட்டம்னா பகலின் நினைவுகளை விட இரவின் கனவுகளே ரொம்ப உண்மை. ஒருத்தன் வந்து தூங்க போனால் தூங்கிக்கிட்டே இருந்தால் அவன் காணும் கனவு பொய்ங்கிறத அவன் உணர மாட்டான். ஒவ்வொரு கனவும் காணும் பொழுது அது ரொம்ப உண்மையாக தான் தெரியுது. ஒரு கனவு கூட உண்மை இல்லைன்னு கனவில் தோன்றுவதே இல்லை அப்படின்னார் குரு. அகில வாழ்வு அத்தனையும் சொற்பணம் கண்டாய் அப்படிங்கிறார் தாயுமானவர். ஆகையினால் நம்ம கனவுலேருந்து நாம் என்னைக்கு முழிச்சிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. ஒருத்தர் வந்தார், காலில் கட்டோடு வந்தார். என்னங்க காலில் கட்டுன்னு, சார் நேற்று ராத்திரி தூக்கத்தில் எங்கள் வீட்டு கூரையில் ஏணியை சாத்தி வச்சு இறங்கினப்போ வழுக்கி விழுந்து காலை உடச்சிக்கிட்டேன்னார். உங்கள் வீட்டில் தான் ஏணியே கிடையாது சார் அப்படின்னு. உண்மைதான் சார், நான் கீழே விழுந்து முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே ஏணி இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னார்.
1: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: நீங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: தாத்தா, இது என்ன செடி?
3: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது. பக்கா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்.
2: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
3: எதுக்கு?
2: இது SMS ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
3: ஓ, தேங்க்ஸ் கப்பு.
4: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
5: நேரம் 7:36:35. புத்தம் புது காலையில் இனி திரைகாணம் கேட்கலாம். ஸ்ரீ திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா, சித்ரா பாடி உள்ள பாடல்.

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: திரைகாணத்தில் இனி தக்க திமிதா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மாதங்கி பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
2: இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
3: நேரம் 7:49. திரைக்காணத்தில் நிறைவாக பரசுராம் திரைப்படத்திற்காக கார்த்திக் சாதனா சர்க்கம் பாடியுள்ள பாடல்

0: இடம்பெற்றது திரைக்காணம். நேரம் 7:55. புத்தம் புது காலையில் இனி
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள முத்துசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உணவு உடம்பை மட்டும் வளர்க்கவில்லை, உருவாக்கவில்லை, மனதையும் உருவாக்குகிறது. மன உணர்வுகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது உணவுதான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மிருக காட்சி சாலைக்கு போகணும். அங்கிருக்கும் விலங்குகளின் தன்மையில் உள்ள வேறுபாடுகளை கவனிங்க. அசைவம் உண்ணும் விலங்குகள்லாம் கூண்டுகளில் இருக்கும். அங்கும் அவை அமைதியா இருக்காது. கூண்டுக்குள் அவை ஓரிடத்தில் படுத்திருக்காம அங்கும் இங்கும் அமைதி இல்லாம அலைஞ்சுகிட்டே இருக்கும். மாமிச உணவுல ஏராளமான நச்சுத்தன்மை இருக்கு. அதனால அதனை உண்ணும் விலங்குகள் பக்கத்துல போக முடியாதபடி நாற்றம். மாமிசத்தை சாப்பிட்டுட்டு அந்த உணவில் உண்டாகும் நச்சு பொருளை அவை வெளியேற்றுகின்றன. அதனால் அந்த கெட்ட வாசம். அசைவ உணவை உண்ணும் விலங்குகளின் பற்கள் கோரை பற்கள். மாமிசத்தை உண்பதற்கு ஏற்ப கூர்மையாக அமைந்திருக்கும். அவற்றின் நகங்கள் மிக கூர்மையா இருக்கும். நாக்கு சொரசொரப்பா இருக்கும். முத்துசாமி ஐயா, இறைவனின் படைப்பை பாத்தீங்களா? அதது வாழும் சூழல், வாழும் பகுதி, உண்ணும் உணவுக்கு ஏத்தபடி உடல் உறுப்புகளையும் படைத்திருக்கிறான். மற்ற விலங்குகளை பிடித்து தின்பதற்கு வசதியா கண்கள் இருட்டில் உள்ள பொருட்களையும் பார்க்கும் ஆற்றல் உடையவையா இருக்கும். மான் ஒரு காட்டு விலங்கு தான். புலியும் அப்படித்தான். புலியை விட மான் மிக வேகமாக ஓடக்கூடியது. அதன் உடல் அமைப்பெல்லாம் அப்படி. புலி மானை விட கொஞ்சம் மெதுவாத்தான் ஓடும்பாங்க. ஆனா இந்த மான் ஓடும் போது தன்னை துரத்தும் புலியை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே பயந்து ஓடும். அப்புறம் புலிக்கு இரையாயிடும். காரணம் பயம்தான். இந்த குணம் மனிதனுக்கும் பொருந்தும். ஏதாவது ஒரு சிரமம், பிரச்சனை, நோய் நொடினா பயந்துடுறோம். பயந்து பயந்தே

0: செத்து போயிட்டாம்பாங்க. பயம் கொள்ளாமல் எதிர்கொள்ளணும். மகாகவி பாரதியார் கூட ஓடி விளையாடு பாப்பா பாடலில், பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது, மோதி மிதித்து விடு பாப்பான்னு பாடியிருப்பார். அதுபோல பயப்படக்கூடாது. நோய் தாக்குதே, என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம்னு பயப்படாம எதிர்கொள்ளணும். ஓடும் மான் கூட பயம் கொள்ளாமல் ஓடிட்டே இருந்ததுன்னா புலியால் அதை பிடிக்க முடியாது, தப்பிச்சிருக்கும், உயிர் பிழைத்திருக்கும். அதைத்தான் மக்களுக்கு நினைவூட்டணும். பயம் கொள்ளலாகாது, மன தைரியம் வேணும். நோய் எதிர்ப்புக்குண்டான உணவுகள் இருக்கு, அவற்றை பார்த்து சாப்பிடணும். நோய் எதிர்ப்புக்கு தடுப்பூசிகள் வந்துருச்சு, அதை அவசியம் போட்டுக்கணும். என்னாகுமோ ஏதாகுமோன்னு நியாயம் பேசிட்டு இருக்க கூடாது. முத்துசாமி ஐயாவுக்கு தெரியும், தடுப்பூசிகள் போடும் போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுவதால் லேசான காய்ச்சல், சளி, இருமல் போன்ற சின்ன சின்ன பக்க விளைவுகள் ஏற்படலாம். அதனால பயம் கொள்ளலாகாது. வேறெதுவும் மாற்று கருத்துக்களை தெரிவித்து மக்களை குழப்பக்கூடாது. நல்லுணவு அவசியம். நம்முடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்காக உணவை உட்கொள்ளணும். நம் உடல் நலத்துடனும் பலத்துடனும் இருக்க வேண்டுமா, குறித்த காலத்தில் சாப்பிட்டுடணும். நல்ல சத்துள்ள தூய்மையான உணவை உட்கொள்ளணும், போதுமான அளவு உட்கொள்ளணும். சாப்பிடும் போது அமைதியாகவும் நற்சிந்தனையுடனும் சாப்பிடணும். கோபமா இருக்கும் போதோ மனம் துன்பத்தில் இருக்கும் போதோ உணவை உட்கொள்ள கூடாது. உணவை நல்ல மென்னு சுவைத்து சாப்பிடணும். இறைவனின் அருள் அது. எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும், எது கூடாதோ அதை தவிர்க்கணும். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நெதர்லாந்திலிருந்து 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபத்ரா மார்கரிட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வென்ஸ் ஹாண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%-7% குறைக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 5வது உலக தமிழ் ஹைக்கூ மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோராலி, டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேரம் 8:02. ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 820 கிலோ ஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 100.1

கேட்டு அந்த பாடலை பாடியவர்கள் ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பவதாரணி. திரைப்படம் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை. நிகழ்ச்சியில் அடுத்து புன்னகை தேசம் திரைப்படத்திற்காக சுஜாதா பாடியுள்ள பாடல்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் ஆர் பிச்சுமணி அவர்களின் வீணை இசை இடம்பெறும். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் நிறைவாக ஜி வி பிரகாஷ்குமார் பாடியுள்ள பாடல் திரைப்படம் பராசக்தி.

0: தாம்தும் திரைப்படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ கிரிஷ் பாடிய பாடலை கேட்டீர்கள். நிறைவு பெற்றது திரைக்காணம், அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 உழவும் வானொலியும். முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
2: வணக்கம் நேர்களே. இந்தியாவின் இதயம் கிராமங்கள் என்று சொன்னார் நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள். உழவு தொழில் உயிர்களை காக்கும் தொழில். அந்த உழவாண்மையை செய்யும் உழவனின் காதில் நம்பிக்கையை விதைப்பது ஆகாஷ்வாணி. விதை எப்போது போடுவது என்பது முதல் விளை பொருளை எங்கு விற்கலாம் என்பது வரை பல தகவல்களை எளிமையாக வேளாண் பெருமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் உழவர்களின் நண்பன் வானொலி. கிராமத்தின் குரலாகவும் விவசாயியின் வழிகாட்டியாகவும் இந்த ஆகாஷ்வாணி எப்படி சேவையாற்றுகிறது, அது பற்றி பேசலாம் என்று வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கிராமத்திலிருந்து வந்திருக்கும் கே பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை இன்றைய வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் இப்போது சந்திப்போம். ஐயா வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: ஐயா உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம்.
3: சார், நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா தேத்தாக்குடி தெற்கு கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய பேர் கே பன்னீர்செல்வம். எனக்கு இப்போ வயசு வந்து 71. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது கிட்டத்தட்ட எனக்கு விவசாயம்னா என்னென்னு தெரியறது ஒரு 15 வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் ஊரில் தொலைக்காட்சியெல்லாம் கிடையாது. அப்போ வீட்டுக்கு எங்கேயாவது ஒரு வீட்டில் வானொலி பெட்டி இருக்கும். அந்த வானொலி பெட்டியில் 7 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துக்கிறது எங்கள் ஏரியாவில் பழக்கம். ஏன்னு கேட்டிங்கன்னா 7:25 விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி போடுவாங்க. அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறான், மழை எப்போ வரும், என்னென்ன பண்ணலான்னு கேட்குறது எங்களுடைய வழக்கம். அன்று முதல் இன்று வரை இந்த விவசாயம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள், மழை வருங்கிற நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து வானொலியில் கேட்டு தான் தெரிஞ்சு கொண்ட சூழ்நிலை மக்கள் இருக்கிறாங்க. இப்போ கஜா புயல் வந்தபோது எல்லா நிகழ்ச்சிகளும் கட் ஆகிட்டுது, ஆனால் ரேடியோ மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்தது. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஜெனரேட்டரில் செல்லில் சார்ஜ் ஏற்றிக்கிட்டு வந்தாவது இந்த வானிலையை வந்து ரேடியோவெலாம் கேட்க முடிஞ்சதை தவிர தொலைக்காட்சியில் கேட்க முடியல சார். அந்த மாதிரி விவசாயிகளுக்கு உற்ற தோழாக அன்றும் இன்றும் என்று இருக்கப்படுறது வந்து ரேடியோ தான். ரேடியோ கேட்காம மனிதன் வந்து வாழ முடியும். இன்னைக்கு நவீன உலகத்தில் வேணா டிவியை நோக்கி மக்கள் போயிருக்கலாமே தவிர உண்மையான தேவை, உண்மையான சேவைன்னு சொன்னால் அது வானொலி தான் சார். இப்பையும் சரியான நேரத்தில் விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வந்து ரேடியோ தான் வழங்குது, டிவி நிகழ்ச்சிகள் அதிகம் வழங்குறது இல்லை. ரேடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தாலும் 7 மணி தாண்டிட்டாலே விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிங்கிறது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுது. பெரும்பாலும் இந்த மகளிர் குழு கூட்டத்திலலாம் ரேடியோ ரேடியோலனாலும் அவங்க செல்போனில் பட்டு டெவலப் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த வயலுமான நிகழ்ச்சியெல்லாம் போட்டு வச்சுட்டு அங்கே கேட்குறது அவங்களுடைய வாடிக்கையாகிவிட்டு.

0: இப்போ வந்து உங்களுக்கு விவசாயத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட சொல்கிறாங்க. இப்போ விவசாயத்தில் உள்ளூர் பெண்கள் அவங்க வந்து கத்திரி சாவடி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கத்திரி சாவடி சம்மந்தமான நிகழ்ச்சிகள் வருது, அதை கேட்டு அதை ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற தோழிகளுக்கு போட்டு கத்திரி சாவடி பண்ண இந்த மாதிரி பண்ணு, என்ன நோய்க்கு இந்த மருந்து செய், இதை பண்ணு அதை பண்ணுன்னு மக்கள் பெண்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த ரேடியோ இல்லைன்னா முடியாது சார். அதாவது அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு விவசாய குடும்பம்னா விவசாயத்தில் வந்து கத்திரி சாவடி மட்டும் சாவடி மட்டும் இல்லை, கோழி வளர்ப்பு இருக்குது, மாடு வளர்ப்பு இருக்குது, ஆடு வளர்ப்பு இருக்குது, அனைத்து தொழில்நுட்பங்களையும் வணங்குறது ரேடியோ தான்.
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கய்யா. வேதாரண்யம் பகுதியில் விவசாய பணிகள் இப்போ எப்படி நடக்குது? வேதாரண்யத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு கடலோர பகுதி, உப்பு காற்று, உப்பு மண், இந்த இடத்துல விவசாய பணிகள் இப்போ எப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்லுங்கய்யா.
0: நல்ல கேள்வி கேட்டீங்க. வேதாரண்யத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை மூன்று பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பாய்ச்சல் நிலம், கரியாப்பள்ளத்துக்கு அந்த பகுதியெல்லாம் பாய்ச்சல் நிலம், அது வந்து காவிரி படுகை. இந்த தலைஞாறு பகுதியும் காவிரி படுகை. அதுக்கு மேற்கு அதாவது நாகப்பட்டினம் ரோட்டுக்கு கிழக்க பார்த்திங்கன்னா எல்லாம் மானாவாரி. நாகப்பட்டினம் ரோடு மேற்கு இந்த சில கிராமங்கள் கத்திரிப்புளம், குரோப்புளம், இந்த ஏரியாலாம் மானாவாரி பூமி, எல்லாம் மணல் வாரி கிராமங்கள். அது வந்து கிட்டத்தட்ட விவசாயத்தில் அங்கே நெல்லை மட்டும்தான் நம்பியிருப்பாங்க காவிரி படிகள் உள்ளவங்க. இங்கே அப்படி இல்லை சார், இது வந்து பொன்வழியும் பூமி. எங்களுக்கு தோண்ட தோண்ட எங்களுக்கு நிலத்தடி நல்லாயிருக்கு. நாங்கள் காய்கறி சாவடி பண்ணுறோம், மர சாவடி பண்ணுறோம், பணப்பயிர் சாவடி பண்ணுறோம், ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம். எங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் உற்ற நம்பினா எங்களுக்கு வானொலி இருக்குது. எங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து பண்ணுறது எங்கே என்ன கிடைக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் காய்கறி சாவடி பண்ணால் அதுக்கான விதை எங்கே கிடைக்குது, எப்படி அதை பண்ணணுங்கிற தொழில்நுட்பம் வந்து ரேடியோலாம் கிடைக்குது. வெண்டை சாவடி பண்ணால் எந்த பருவத்தில் என்ன வெண்டை சாவடி பண்ணலாம், என்ன பண்ணலாம், அந்த வெண்டை சாவடி ஒரு நாளைக்கு போடுறோம். அதை அன்றைக்கி நாங்கள் பார்த்து கேட்டு இந்த வெண்டை பண்ணலாம், என்னென்ன தொழில்நுட்பம் பண்ணணுங்கிறது எங்களுக்கு இதில் கிடைக்குது. கத்திரி சாவடி பண்ணால் என்ன மாதிரி வெரைட்டி பண்ணணும், எப்போ பண்ணணும், அது என்ன மருந்து அடிக்கணும், என்ன பண்ணணுங்கிற தொழில்நுட்பம் அங்கே கிடைக்குது. மானாவாரி நெல் சாவடி பண்ணுறதுக்கு நாங்கள் மானாவாரி நெல் சாவடி பண்ணுவோம், எதோ இப்போ வச்சுக்கிட்டால் எங்களுக்கு விளையும், அதுக்கும் தொழில்நுட்பம் அவங்க தான் சொல்கிறாங்க. வேளாண்மைத்துறை எங்களுக்கு சொல்லிடுவாங்க, இன்ன தேதியில் உங்களுக்கு ரேடியோவில் ஒளிபரப்புறாங்க கேட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க எங்கள் ஊர் வேளாண்மைத்துறையில். அப்போ அதை தான் கேட்குறோம். ஆக மொத்தத்தில் மாடு வளர்க்குறோமா, மாட்டு என்ன சீக்கிறது, என்ன பண்ணுது, எப்போ என்ன பண்ணணும் எங்களுக்கு அட்வான்ஸாக சொல்கிறதே வானொலி தான் சார். உள்ளூர் மருத்துவர்கள் வந்து இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் இருப்பார், எத்தனை பேர் அவர் அணுகுவார், எத்தனை பேர் அங்கே போனால் தான் அவர் சொல்லுவார். ஆனால் வீட்டுக்கு வீடு வானொலி இருக்குது, இல்லை வீட்டுக்கு வீடு இப்போ வந்து செல்ஃபோன் இருக்குது சார், எல்லாம் ஆண்ட்ராய்டு செல் இருக்குது. அந்த காலம் மாதிரி வீட்டுக்கு ஒரு ரேடியோ இல்லைன்னா கூட ஆண்ட்ராய்டு செல் இருக்குது. ஆண்ட்ராய்டு செல்லில் நீங்கள் வெளில வாங்க வந்து பாருங்கள், மேக்ஸிமம் 95% 7 மணிக்கு மேலே பெண்கள் கிசல் மணி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த உழவர்கள நிகழ்ச்சி, கோழி உழப்பை பற்றி சொல்லுவாங்க, காய்கறி சாப்பிடி பற்றி சொல்லுவாங்க, மாட்டை பற்றி சொல்லுவாங்க, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி விவசாயிகள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு உட்காந்துருவாங்க. இதை கேட்குறதுனால உண்மையிலேயே நல்ல விவசாய நல்லா இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவலாக எங்கள் வேலை போய் மானாவாரி சாவடியில் உள்ளவங்க சம்பாதிக்கிறாங்க சார். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே போய் 10,000 சம்பாதிக்கிறது, இங்கே 5,000 சம்பாதிக்கலாம். வீட்டோடு இருந்துக்கிட்டு பொழுதுனையும் வேலை செய்யலாம், ராத்திரியாலும் ரேடியோ வச்சுக்கிட்டு பொள்ளாட்டி பிள்ளையோட கேட்டுக்கிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு வந்து அவனுடைய சந்தோஷத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு வந்து ரேடியோ தான். ரேடியோவில் கேட்குற நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்குது. அதுக்கு வந்து உண்மையிலேயே வானொலிக்கு நான் வந்து மனமார வாழ்த்துக்களை தெரிவிச்சாலும் ஒரு விவசாயங்கிற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சே ஆகணும் சார்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வானொலி ஒளிபரப்பு எப்படி சேவையாற்றுகிறது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கய்யா. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அடிக்கடி இயற்கை பேரிடர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி. 2004 சுனாமி தாக்குதலுக்கு உள்ளானோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2018 மிகப்பெரிய கஜா புயலை சந்தித்தோம். கஜா புயலில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தென்னை மரங்கள், மாமரங்கள், பல்வேறு ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைகள் பெருமளவு கடுமையாக பாதிக்கப்பட்டது. இப்போ அந்த கஜா புயலுக்கு பிறகு இந்த வேதாரண்யம் பகுதி எப்படி மீண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கய்யா.
0: நல்லா கேட்டீங்க. கஜா புயலுக்கு பிறகுதான் என்னுடைய தொழில், என்னுடைய வளர்ச்சி ஆரம்பம். கஜா புயலுக்கு முன்னாடியை விட எங்கள் ஏரியாவில் வந்து கேட்டாலும் சொல்லுவாங்க, ஏன் உங்களுடைய ஸ்டுடியோவில் கேட்டாலும் சொல்லுவாங்க கஜா புயலுக்கு பிறகு இருக்கீங்களா. கஜா புயலுக்கு பிறகு தான் நாங்கள் இதெல்லாம் உள்ளே அணுகணும். இப்போ மாமரம் போயிட்டுன்னு சொன்னீங்க, நான் மாமரமே அதுக்கு பிறகு தான் ஆரம்பித்தேன், நல்லா இருக்குது. கோழி பண்ணதுக்கு பிறகு ஆரம்பித்தேன், நல்லா இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே உண்மையிலே உங்கள் ரேடியோவுக்கு 90% பங்கு உங்கள் ரேடியோவில் இருக்குது. நான் பயிற்சி பெற்றது, போனது, வந்தது, எனக்கு யாரை அணுகணுங்கிறது எங்களுக்கு தெரியணும்ல, யாரை அணுகி என்ன பண்ணணுங்கிற அட்ரஸ் எல்லாம் நீங்கள் தான் சொல்லி இன்னார் அணுகலாம் இது கிடைக்கும்ட்டு. அந்த இது தொழில்நுட்பங்கள் எல்லாம் கிடைச்சதெல்லாம் ரேடியோ மூலம்தான். அந்த வகையில் எல்லா வகையிலுமே எங்க

0: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யத்தில் உள்ள கடலோர பகுதிகள் உண்மையில் சூப்பரான முன்னேற்றம், யாரையும் குறை சொல்ல முடியாது. வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தில் சின்ன சிங்கப்பூர் தான் அது, அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு சார். நான் பெருமையோடு சொல்லுவேன், ஏன்னா எங்கள் ஊர் மக்கள்லாம் நீ போண்டியா இருக்கான்னு சொல்ல விரும்பலை. அதாவது ஒன் ஆர் டூ கேஸ் வந்து கொஞ்சம் ஏழ்மையிலையும் இருப்பாங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் கஜா புயலுக்கு பிறகு இன்றைய சூழ்நிலைக்கு கிட்டத்தட்ட 60% மக்கள் சிறப்பாக இருக்கிறாங்க. காரணம் அவங்களுடைய உழைப்பு, அதுக்கு வந்து விவசாயம், ஆடு மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, உபத்தொழில்கள், இதுக்கெல்லாம் வந்து கிசான் வானுடைய பங்கு. அவன் கேட்கலன்னா அடுத்தவன் கேட்டு சொல்கிறான், நேரடியாக எல்லோரும் கேட்கலன்னாலும் என்ன மாதிரி கேட்குறவங்க இந்த ஆட்டுக்கு விசிக்கலாம். எப்போ நான் நேரத்துக்கு உள்ள ரேடியோவில் கேட்டால் பதிக்கிறது பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்களுடைய அறிவு வளர்ந்துருக்கு. கேட்கும் தன்மை, அடுத்தவங்களை சொல்லி புரிஞ்சக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. மக்கள் நிறைய ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க, சிறுதானியங்கள் சாவடி பண்ணுறாங்க, காய்கறி சாவடி பண்ணுறாங்க, மரப்பயிர்கள் நிறைய. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை சோளம் சார். இன்னைக்கு அக்னி நட்சத்திர வெயில், இந்த வெயில் எங்கள் ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா தேத்தாக்குடியில் பூந்து வந்தீங்கன்னா ஜில்லுன்னு தான் இருக்கும். ஏன்னா காற்று அப்படி வீசும், அவ்வளோ மரங்கள் எல்லாம் பழைய கஜா புயலுக்கு பிறகு கஜா புயலுக்கு முன்னில் உள்ள இது இப்போ திரும்பிட்டு எங்களுக்கு நிறைய பயிர்கள்லாம் வளர்ந்துரு, மரங்கள்லாம் பெரிய லெவலில் வந்துட்டு வளர்ந்துருது. அந்த வகையில் சிறப்பாக இருக்குது சார், அதெல்லாம் எந்த குறையும் இல்லை, மக்கள் நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க.
1: வானொலிக்கும் உழவர்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்லுங்கய்யா.
0: அதுதான் சார் ஜீவாதாரமே தானே, ஒரு மனிதன் மூச்சு விடலாம் எப்படி உயிர் வாழ முடியாது, அது மாதிரி வானொலி இல்லைன்னா விவசாயி பேர் பண்ண முடியாது சார். விவசாயிக்கு வந்து இன்றைக்கு நிலைமை நான் கூட நேற்று கேட்டேன், வானொலி கேட்டு அந்த வானொலியில் நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி மானம் மேகமூட்டத்தில் லேசாக மழை தூரினா காலையில் கூட்டாலும் மழை தூர்ணுச்சு. அப்போ எங்கள்கிட்ட சொன்னேன், நான் இங்கே கிளம்பி வரப்போ சொன்னேன் லேசாக மழை தூர்னு சொல்கிறாங்க, எதையும் ஜாமான்லாம் வெளியே காய வைக்காதுன்னு, லேசாக மழை தூர்னுச்சு தான். அப்போ இந்த அக்னி நட்சத்திரத்துக்கு மழை தூர்னாலே எங்களுக்கு அது பெரிய புண்ணியம் தானே. அப்போ அன்றாடம் வந்து மழை வருதா, நீ வெயில் அடிக்குதா, எத்தனை அடிக்கு 100 டிகிரி, அன்றைக்கி 100 டிகிரி தாண்டி வெயில் போகணுனாங்க, அன்றைக்கி ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்கிட்டோம். அந்த மாதிரி வானிலை தெரிஞ்சுக்கிறோம்னா நாங்கள் வந்து ரேடியோ தான் ஆன் பண்ணணும். 7 மணிக்கு மேலே 9 மணி வரைக்கும் நாங்கள் ரேடியோவில் இருப்போம். மேக்ஸிமம் நான் எங்கேயாவது பயணம் போனால் கூட, எங்கேயாவது வெளியூர் போனால் கூட செல்ஃபோனில் அந்த நேரத்தில் அந்த இதை ஆன் பண்ணுவோம். ஏன்னா அந்த நேரத்தில் ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சிகள் இருக்கும். வானொலி இல்லாமல் விவசாயி வாழ முடியாது சார்.
1: ஐயா, வேளாண் பணிகளுக்கு வானொலி எப்படி உறுதுணையாக இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அடுத்தது கால்நடை வளர்ப்பு, அப்புறம் கோழி வளர்ப்பு, அதற்கு இந்த வானொலி எப்படி உறுதுணையாக இருக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
0: அதான் சார், கோழி வளர்ப்புலாம் வானொலி இல்லைன்னா பண்ண முடியாது சார். வானொலி வந்து அந்த முதிர்ச்சி உடையவர்கள், முதிர்ச்சி அடையாதவர்கள் அதில் போவாங்க. முதிர்ச்சி உடையவர்கள் 100% தன்னுடைய வாழ்வாதாரம் செடிக்கணும், வேலைக்கெல்லாம் போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணிக்கு மேலே உட்காந்து கொஞ்ச நேரம் ரேடியோ கேட்குறது எல்லாருடைய பழக்கமாக போச்சு சார். ஏன்னா நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும், வானிலை எப்படி இருக்கும், நாளைக்கு ஆட்டுக்கு இந்த மாதிரி இருக்கணும், ஆட்டுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம், ஏதேனும் நிகழ்ச்சி வருது சார். காய்கறி சாப்பிடலேருந்து ஆடு மாடு கோழி ஏதேனும் ஒன்று வருது, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி ஏதோ ரூபத்தில் வருது, அதை ஏதேனும் கேட்குறாங்க. இல்லைல்ல ஒன்று தபால் எழுதி போடுறாங்க, கிசான் மணிக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி எழுதி போடுறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இப்படி ஏதேனும் ஒரு வகையில் மக்களுடைய மூச்சு எப்படி ஓடிக்கிட்டு இருந்தால் எதே துடிப்பு நார்மலாக இருக்குது, அந்த மாதிரி விவசாயிகளுடைய மூச்சாக வந்து கிசான் வாணி செயல்படுறதுல மாற்றுக்கு எடுத்துருக்க முடியாது சார்.
1: சிறப்பாக சொன்னீங்கய்யா. ஒரு விவசாயியாக இருக்கிறதுல நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களா?
0: கண்டிப்பாக. என்னுடைய பேச்சை கேட்டால் உங்களுக்கு தெரியலையா, இல்லை மனிதன் 1000 லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் சார், ஆனால் குடும்பத்தோடு விவசாயத்தை பண்ணிக்கிட்டு அந்த விவசாயிகளோடு விவசாயத்தோடு ஒன்றி விவசாயத்திலிருந்து ஆடு மாடு கோழி பயிர்களோடு ஒன்றி வாழ்வதில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்திற்கு மகிழ்ச்சி எதுலையும் இல்லை சார்.
1: அடுத்த தலைமுறையில் விவசாயம் எப்படிங்கயா இருக்கும்?
0: விவசாயத்தை வந்து நம்ம மக்கள்லாம் பிள்ளைங்களை வந்து விவசாயத்தை கொண்டு வரணும் சார். விவசாயத்தை மட்டும், அதாவது பணம் மட்டுமே பெருசுன்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு பிள்ளைகளை அனுப்பலாம், ஆனால் நம்ம வந்து நடமாட்டம் குறையிற போது இந்த பிள்ளைகளை கொண்டாந்து விவசாயத்தில் கொண்டு வந்துடணும். நம்ம இருக்க நம்மளால் முடியாத வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கலாம், பிள்ளைகள் வெளியே ஓடி சம்பாதிச்சுன்னு சொல்லலாம், ஆனால் பிள்ளைகள் ஒரு லெவலுக்கு சம்பாதிச்சோடனே அதில் கொண்டாந்து விவசாயத்தில் ஒன்றிலன்னா நாளைக்கு சோத்துக்கு வந்து நம்ம அப்படி வேறு எங்கேயாவது வாங்குற மாதிரி இருக்கும், கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் விவசாயம் என்பது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் இப்போ வந்து இந்த 12th முடிச்சதே இப்போ அக்ரி காலேஜில் ரொம்ப சீட்டு டிமாண்டாக இருக்கான், மக்கள் அதுக்கு திரும்பி இருக்காங்க. இன்ஜினியரிங் விட அக்ரி படிக்கிற பிள்ளைங்களுடைய இது திரும்பி அதிகமாக இருக்குனாலே விவசாயத்துக்கு மக்கள் திரும்புகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நேற்று கூட நான் கேள்விப்பட்டேன், ஒரு பி இன்ஜினியர் அதாவது ஐடியில் வேலை பார்த்த ஒரு புதுசை முன்னாடி வந்து விவசாயம் பண்ணிட்டு கோழி வளர்த்துக்கிட்டு மாடு வளர்க்குறாங்க, ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு போட்டிருந்தான், அதை பார்த்து நான் பெருமைப்பட்டேன். அப்போ அவங்க 1,00,000 சம்பாதிச்சது விட்டு வந்து இதை பண்ணுறாங்கன்னா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க.
1: அகில இந்திய வானொலியின் ஒலிபரப்பு சேவை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து இப்போது 91வது ஆண்டு பயணத்தில் ஆகாஷ்வாணி தன் சேவையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு விவசாயியாக ஆகாஷ்வாணிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கய்யா?
0: 90 ஆண்டு என்ன சார், 100 ஆண்டு காலம் ஆனாலும் கிசானுடைய தரம் குறையாது சார். அன்றைக்கு இருந்தோட இன்னைக்கு வர வர 90 கூட தரம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ரேடியோ ரேடியோவாக தான் சார் இருக்குது. இப்போ மற்ற மாதிரி டிவி மாதிரியெல்லாம் ஆகலை, ரேடியோ ரேடியோவாக தான் இருக்குது. அன்றைக்கு எப்படி ஆகாஷ்வாணியின் செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி இங்கே குரலை கேட்க

0: நான்லாம் எங்கேயோ தெளிச்சு உடையாந்துருக்கேன் சார். அதே மாதிரி இன்னைக்கு நான்லாம் அந்த ரேடியோ மேலே அன்பு செலுத்திட்டு தான் இருக்கேன். ஏன்னா ரேடியோவில் கொடுக்குற நிகழ்ச்சிகள் அது வந்து எந்த ரூபத்திலும் தரம் குன்னதில்லை. சரியான தகவல்களை சரியான நேரத்தில் மக்கள் குழப்பம் இல்லாமல் மக்களுக்கு கொடுக்கறது வந்து ஆகாஷ்வாணி தான். அந்த வகையில் ஆகாஷ்வாணி நீடூடி வாழ வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்துக்கிறேன் சார்.
1: இது வரைக்கும் ரொம்ப சிறப்பாக விவசாய பெருமக்களுக்கு, வேளாண் பெருங்குடியினருக்கு இந்த வானொலி ஒலிபரப்பு எப்படியெல்லாம் சேவையாற்றுகிறது அப்படிங்கறத ரொம்ப தெள்ள தெளிவாக உற்சாகத்தோட எடுத்து சொன்னீங்க. ஆகாஷ்வாணியின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் கேட்டது வானொலிக்கு 90. உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு கா பிரபாகரன். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
4: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
5: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி.
6: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் பிச்சுமணி அவர்களின் வீணை இசை கேட்கவிருக்கிறோம். பிரபல வீணை கலைஞர் ஆர் பிச்சுமணி அவர்கள் 1920 May 18 தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாகப்பட்டினத்தில் பிறந்தார். சிறந்த கர்நாடக வீணை கலைஞரான இவர் தஞ்சாவூர் பாணியின் மதிக்கப்படும் முன்னோடிகளில் ஒருவர். அவர் மிக இளம் வயதிலேயே தனது இசைப்பயணத்தை வித்வான் ஜால்ரா கோபால் ஐயரிடம் குரலிசையை கற்றுக்கொள்வதன் மூலம் தொடங்கினார். பின்னர் வித்வான் திருச்சி குப்பண்ணாவிடம் வீணை கற்றார். மேலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் புகழ்பெற்ற வித்வான்கள் டைகர் வரதாச்சாரியார், கே எஸ் நாராயணசுவாமி ஆகியோரிடம் உயர் பயிற்சியை மேற்கொண்டார். தனது கலைப்பயணத்தின் தொடக்க காலத்தில் ஏராளமான திரைப்படங்களுக்கு வீணை வாசித்தார். தொடர்ந்து இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பல்வேறு பிரபல சபைகளில் ஏராளமான இசைக்கச்சேரிகளை நடத்தி புகழ் பெற்றார். அவர் பெற்ற பட்டங்கள் மற்றும் விருதுகள் எண்ணற்றவை. இவற்றுள் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது, இந்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது ஆகியவை குறிப்பிடத்தக்கது. மதிக்கப்படும் ஒரு குருவாகவும் விளங்கிய இவர் பல மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து புகழ் பெற்றார். இத்துணை சிறப்புகளை பெற்ற இவர் 2015 June 20 தனது 96 வயதில் இறைவனடியார். இன்றைய இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் ஆர் பிச்சுமணி அவர்களின் வீணை இசை கேட்கவிருக்கிறோம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக அப்பராம பக்தி, தியாகராஜர் கீர்த்தனை, பந்துவராளி ராகம், ரூபகதாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் ஆர். பிச்சுமணி அவர்களின் வீண இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மீனாட்சி மேமுதம் தேஹி, முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, பூர்வி கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

0: இதுவரை இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் ஆர். பிச்சுமணி அவர்களின் வீண இசையை கேட்டீர்கள். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
2: மணி, இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் மேற்கொண்டுள்ள அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலின் போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தால் தேர்வு முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக சிபிஐ தொடர்ந்து பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்தி வருகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்கள் திரும்பப்பெற வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் ஒரு பகுதியாக அம்மன் தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் வலியுறுத்தியுள்ளனர். 5வது உலக தமிழ் ஹைக்கு மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. உலக உயர் இரத்த அழுத்த தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் இணையை எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 10:02. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் முத்துச்சிதறல். நிகழ்ச்சியின் முதலில் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி specialschoolnirvagam@gmail.com.

நேரம் 10:13. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில். இனி ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

மழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சினை என உணவிடும் உடல், இணைத்தேன் அணைத்தேன் மலர் தோல் பறித்த

0: ஆகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா, சந்தேகம் தானா.
1: காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
2: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
3: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
4: இம்மாதம் 19
2: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
3: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
4: கைச்சிலம்பு பாடல்கள்
3: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
4: இம்மாதம் 19
2: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

நேரம் 10:27:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில். இனி மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திற்காக பி. சுசீலா, பி. வி. ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல்.

0: வானொலிக்கு 90.
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.
2: நேரம் 10:39. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்துச்சிதறல். நிகழ்ச்சியில் இனி படகோட்டி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

வல்லவன் ஒருவன் திரைப்படத்திற்காக எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய பாடலை கேட்டீர்கள். முத்துச்சிதறல் நிகழ்ச்சியின் நிறைவாக பாமா விஜயம் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் எல்.ஆர். ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் மேற்கொண்டுள்ள அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலின் போது தாவேகா அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக சிபிஐ தொடர்ந்து பல்வேறு இடங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்கள் திரும்பப் பெற வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் ஒரு பகுதியாக அம்மன் தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா நேற்று ஆய்வு செய்தார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியிருக்கும் நிலையில் நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சுற்றுலாப் பயணிகளும் உள்ளூர் மக்களும் வலியுறுத்தியுள்ளனர். 5வது உலகத் தமிழ் ஐக்கிய மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. உலக உயர் ரத்த அழுத்த தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் இன்டர்காஷி அணி தில்லி அணியையும் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி நேயர்களே, 12 மணி வரை கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ஒலிக்கிறது தங்கமான ராசா திரைப்படத்தில் சித்ரா குழுவினருடன் பாடிய பாடல்.

0: இனி சில விளம்பரங்கள்.
1: முட்டாள் புதுகார் வெல்ல வாய்ப்பு. வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டேட், இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் தரணும்.
2: நிறுத்த முட்டாளே.
1: என்ன, இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
2: ஓ, நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, ரிலாக்ஸ்.
1: ஆனா கார்வின் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
3: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
1: கூலாக இருங்கள்.
4: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: நேர்கள் இணைந்திருக்கும் சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் செந்தும் நேரம். நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறுகிறது சிவா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: இனிவேல் நம்பரம்.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நீங்களே தேன் செந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து வாய்க்கொழுப்பு திரைப்படத்தில் டி எல் தியாகராஜன் லலிதா சாகரி பாடிய பாடலை கேட்கலாம்.

0: அப்பா, எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
1: நீயே பாருமா.
2: ஹே வாவ், நிறைய கதை புக்ஸ் இருக்கு.
0: தேங்க்ஸ் பா.
3: என்னங்க, குழந்தைக்கு புக்ஸ் போய் கிஃப்டா வாங்கி தந்திருக்கீங்க?
1: இல்லம்மா, மற்ற கிஃப்ட்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் புக்ஸ் படிக்கிறதால கிடைக்கிற விஷயங்கள் அவளை லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சிருக்கும். அதுவும் சின்ன வயசுலேயே புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
3: ஆமாங்க, நீங்கள் சொல்றதும் சரிதான். புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலையும் சந்தோஷம் இருக்குல்ல.
4: நேரம் 11:28. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தீன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது தாய் நாடு திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்கும் பாடல்.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினருடன் பாடியிருக்கும் பாடல் ஒலிக்கவிருப்பது அடுத்து வருஷம் 16 திரைப்படத்திற்காக.
1: சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சர

0: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
1: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
0: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம் உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
2: நேரம் 11:44. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்டு ரசிக்கலாம் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கும் பாடலை.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி.
1: அக்கா, வேலை கிடைச்சிடுச்சு.
2: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
2: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
1: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
2: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா
2: பாரு, வருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும்.

0: ஆனா பாட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பாட்டி உன்னோட பட்ஜெட்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
6: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
7: மாட்டிக்கிட்டீங்க.
8: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
9: ஆர்பிஐ சொல்கிறது,
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
10: மத்திய அலை 720 kHz திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பனிரெண்டு பத்துக்கு சங்கீத சாரல், ஸ்வேதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ருத் பாரத் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வருங்கால வைப்பு நிதி அலுவலர் எம் பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 இசைப்பயிற்சி, மாமவ ஆஷ்ருத என்று தொடங்கும் பவப்பிரியா ராகம் ஆதி தாளத்தில் அமைந்த சுவாதி திருநாள் கிருதி, கற்பிப்பவர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவியர் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி கிரீஷ் ஆகியோர். இன்று 3 பகுதி. 2:55 வானிலை, 3 விடுமுறை விருப்பம், நேயர்கள் தொலைபேசி வழி பங்கேற்கும் நிகழ்ச்சி விடுமுறை விருப்பம். மாலை 4 கூடி வாழ்வோம் நாடகம் எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். 5 குட்டீஸ் நேரம் எம் சிவானி அவர்களுடன் நேர்முகம். 5:30 கிராமிய தென்றல் ஆர் ஆதிகேசவன் குழுவினர் வழங்கும் சிங்க வாகன தேவி தெருக்கூத்து. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன்.
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இரவு 9 தினம்தோறும் ஒலிபரப்பாகும். 6:40 மனத்தில் நின்றவை, இரவு 7 பிளாசை முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 349 பகுதி. 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ கே தனசேகரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம், வளரட்டும் மீன் வளமானதாகட்டும் வாழ்வு. பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பாப்பா வின்குமார் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 9:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக அகில பாரத நாடகம் மண்ணின் மகள், எழுதியவர் விமலா ரமணி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். 10:00 ரவிவாசிரி அகில் பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் விவேக் சோனார் அவர்களின் புல்லாங்குழல் இசை ஒலிபரப்பாகும். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. Prime Minister Narendra Modi will reach Gothenburg today on a 2-day visit to Sweden.

இதுவரை சங்கீத சாரலில் ஸ்வேதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில்

கவிதா எஸ் தேவராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். பகல் 1:10 இசை மலரில் கவிதா எஸ் தேவராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 5 மணிக்கு

0: அரங்கிச நிகழ்ச்சியில் ரோஹின் ஐயர், அஸ்வின் ஐயர் ஆகியோரின் பாட்டு ஒலிபரப்பாகும். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். மாலை 5 மணிக்கு இவ்விரு நிகழ்ச்சிகளும் 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக உள்ளன.
1: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: சிறிய அளவிலான கண்ணியை கொண்ட வலைகளை பயன்படுத்துவதால் பெரிய மீன்கள் மட்டுமின்றி சிறு மீன்களும் வளர வேண்டிய இளம் மீன் குஞ்சுகள் அவற்றையும் பிடிக்க நேரிடுகிறது. வலைகளை சிறு மீன்களை விட்டு பின் பெரிதாக்கி பிடித்தால் தேவையான எடையில் மீன்களை பிடிக்க முடியும். நாமும் நல்ல நிகர லாபத்தையும் அடைய முடியும்.
3: வளரட்டும் மீன், வளமானதாகட்டும் வாழ்வு. பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பா பவின்குமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
0: இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31 ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 பயணமாக இன்று ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தகம், தூய்மை எரிசக்தி உள்ளிட்ட திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், புத்தாக்க தொழில்கள், பாதுகாப்பு, விண்வெளி, பருவநிலை

0: சவால்களுக்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிரிட்டர்சன் உடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசிக்க உள்ளார். ஸ்வீடன் நாட்டு தொழிலதிபர்களுடனும் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திலும் இரு தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வோண்டர்லைனுடனும் இக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு ஐநாவின் நிரந்தர இந்திய பிரதிநிதி திரு பர்வதா நேனி ஹரீஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய திரு ஹரீஷ் இந்த தாக்குதலை ஏற்க முடியாது என்று கூறினார். பொதுமக்களையும் கப்பல் பயணிகள் மீதும் மாலுமிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பயணத்திற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த யாருக்கும் உரிமையில்லை என்றும் அவர் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் இந்திய வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில தினங்களில் திரு ஹரீஷ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த கப்பலில் இருந்த 14 மாலுமிகளையும் ஓமன் அரசு அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். இருப்பினும் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்று இன்னும் தெரியவரவில்லை. வீடு வாரியாக முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. ராஜஸ்தான், மேகாலயா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், தில்லி மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளில் இப்பணி தொடங்கியுள்ளது. வீடு வாரியாக வரிசைப்படுத்தும் பணி ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், பீகார், சண்டிகர், சத்தீஸ்கர், ஹரியானா, மத்திய பிரதேசம், பஞ்சாப், தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி, டாமன்டியூ யூனியன் பிரதேசத்திலும் தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதல் முறையாக மின்னணு உபகரணங்கள் மூலம் இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தப்பட்டதாகவும் இருப்பினும் துல்லியமான கணக்கெடுப்பை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று சரிபார்க்கும் பணியும் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்காக 33 கேள்விகள் கொண்ட படிவம் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமாக முன்வந்து விவரங்கள் தெரிவிக்கும் வசதியும் முதல் முறையாக கணக்கெடுக்கும் பணியில் கொண்டுவரப்பட்டுள்ளது. குஜராத், ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் புதுச்சேரியில் இம்முறையில் இம்மாதம் 31 தேதி வரை விவரங்களை பதிவிடலாம். இதுவரை 1,44,00,000 குடும்பங்கள் தாமாக முன்வந்து விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இயில் 9 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை மும்மொழி பாடத்திட்டத்தை நடப்பு கல்வியாண்டிலிருந்து கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 வகுப்பில் 3வதாக தெரிவு செய்யப்படும் மொழிக்கு சிபிஎஸ்இ தேர்வுகள் இருக்காது என்றும் பள்ளிகளில் அளிக்கப்படும் இன்டர்னல் மதிப்பெண் அடிப்படையிலேயே மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதுவதற்கு 3வது மொழியில் பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் அனுமதி மறுக்கப்படாது என்றும் மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இம்மாதம் 31 தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். நரேந்திர மோடி செயலி மற்றும் மை கவ் செயலி மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்து பெறப்படும் SMS மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். பிரதமர் பங்கேற்கும் 134வது மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு இம்மாதம் 29 தேதி வரை பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களும் ஆலோசனைகளும் பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1985 பாரிஸில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் தொடங்கப்பட்ட நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலக தொலைத்தொடர்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தகவல் தொடர்பு கட்டமைப்பை பயன்படுத்தி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பல்வேறு தரப்பு மக்களையும் நாடுகளையும் மின்னணு கட்டமைப்பில் இணைக்கும் நாளாகவும் இது திகழ்கிறது. அரசுகள், தொழில் நிறுவனங்கள், மக்கள் என அனைத்து

0: தரப்பு மக்களுக்கும் பாலமாக தொலைத்தொடர்பு கட்டமைப்பு விளங்குகிறது. டிஜிட்டல் இணைப்பு உலகளாவிய தொடர்பை வலுப்படுத்துகிறது என்பது இந்த ஆண்டின் உலக தொலைத்தொடர்பு தின கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக உயர் இரத்த அழுத்த தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. உயர் இரத்த அழுத்தத்தை ஒன்றாக கட்டுப்படுத்துவோம், உங்கள் இரத்த அழுத்தத்தை வழக்கமாக பரிசோதித்து அமைதியான கொலையாளியை வெல்லுங்கள் என்பதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர் இரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று தாய்சேய் நல மருத்துவர் டாக்டர் சித்ரா எமது செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் கூறினார்.
1: ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றத சொல்லலாம். இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு சைலண்ட் கில்லர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை உடம்புல வந்து சில பாதிப்புகள் நம்மளோட ஹார்ட்டுக்கு, நம்ம பிரெயினுக்கு, நம்ம கிட்னிக்கு, நம்ம பிளட் வெசல்ஸ்க்கு உண்டாக்கும். இதை வந்து நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா சீரியஸ் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ இல்லை விஷன் லாஸ், கண் பார்வை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சால்ட் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் நம்மளோட தின தினம் எடுக்கிற சாப்பாட்டில். நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஹோம் குக்ட் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். எவ்ரி டே ஒரு 30 நிமிஷம் ரெகுலராக வாக்கிங் ஆல்சோ வில் ஹெல்ப். வெயிட் கொஞ்சம் அதிகமாகாமையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹால் கன்சம்ஷன் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது.
0: திருப்பதி இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பெயரில் இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு எஸ் வெங்கடேஸ்வர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருப்பதி ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் கே என் சத்யநாராயணா, பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடவும் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ளவும் இந்நிகழ்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகிறது என்று கூறினார். மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த 10 நாள் நிகழ்ச்சி இம்மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மாணவர்களிடையே கலாச்சார பரிமாற்றம், அறிவுசார் வளர்ச்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தில் புனேவில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக அவர்கள் ஆந்திரப் பிரதேசத்தில் உள்ள கோவில்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் முக்கியமான வளர்ச்சி மையங்களுக்கு சென்று இந்திய கலாச்சாரம், பாரம்பரியங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து தெரிந்து கொள்ள உள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் ரத்லாமில் இன்று காலை ஒரு பெரிய ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருவனந்தபுரம் ஹசரத் நிசாமுதீன் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயிலின் B1 பெட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கோட்டா ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட லூனி ரீச்சா, விக்ரம்கர் ஆலூட் நிலையங்களுக்கு இடையே அதிகாலை இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ரத்லாம் ரயில்வே கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் திரு முகேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு மின்சார இணைப்பை துண்டித்தனர். தீப்பிடித்த B1 பெட்டி ரயிலிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. இந்த பெட்டியில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காங்கோவின் கிழக்கு மாகாணமான இட்டூரியில் புதிதாக பரவத் தொடங்கியுள்ள எபோலா நோய் புண்டி போஜோ வகையைச் சேர்ந்தது என்றும், அது அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது மற்றும் வேகமாக பரவக்கூடியது என்றும் காங்கோ நாடு எச்சரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் ட் ரிபிள் ஜம்ப் பிரிவில் அவர் 17.19 மீட்டர் தூரத்தை தாண்டி அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று முதல் இம்மாதம் 21ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும். தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இன்று முதல் இம்மாதம் 21ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும்.

மாநிலத்திலும் கேரளம் கர்நாடக கடலோர பகுதிகள் லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். மேலும் தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு, அதனைத் தொடர்ந்து மத்திய வங்க கடற்பரப்பிலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் காற்று இதே வேகத்தில் வீசக்கூடும். நாளை காற்று இதே வேகத்தில் கேரளம் கர்நாடக கடலோர பகுதிகள் லட்சத்தீவுகள் தெற்கு வங்க கடற்பரப்பு மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பிலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். 19ஆம் தேதியன்று வலது காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தெற்கு வங்க கடற்பரப்பு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். 20ஆம் தேதியன்றும் 21ஆம் தேதியன்றும் காற்று இதே வேகத்தில் தெற்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள் மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளிலும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. ஆந்திர பிரதேசத்தில் நாளை இரவு 7 மணி வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா மாவட்ட கடலோர பகுதிகளில் நச்சுக்குண்டா முதல் பெத்தகொல்லப்பள்ளம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். விரிவான வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பி சி அசனலி இயற்றிய பாடலுக்கு இசை வி குமார்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1:15 நொடி. ஆகாஷ்வாணி
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய நகரங்கள் மற்றும் அதன் இதய துடிப்புகளாக ரயில் நிலையங்கள் நீண்ட காலமாக இருந்து வருகின்றன. அம்ரித் பாரத் நிலைய திட்டம் என்பது இந்தியா முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களை படிப்படியாக மேம்படுத்துவதற்கான ஒரு நீண்டகால திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நிலையத்திற்கும் விரிவான திட்டங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையத்திற்கும் என்னென்ன தேவை என்பதை பொறுத்து பணிகள் பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளன. நிலையங்களை சுத்தமாகவும் வசதியாக

0: வேகமாகவும் பயன்படுத்த எளிதாகவும் மாற்றுவதே இதன் குறிக்கோள். நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்கள், காத்திருப்பு அரங்குகள், கழிப்பறைகள், தளங்கள் மற்றும் கூரை வசதிகளை மேம்படுத்துவதும் இதில் அடங்கும். தேவைப்படும் இடங்களில் லிப்ட், எஸ்கலேட்டர் மற்றும் இலவச வைஃபை போன்ற வசதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. பயணிகளுக்கு உதவ வழிகாட்டி அடையாளங்கள் மற்றும் தகவல் அமைப்புகளும் உள்ளன. சில நிலையங்களில் நிர்வாக ஓய்வறைகள் மற்றும் வணிக கூட்டங்களுக்கான சிறப்பு பகுதிகள் இருக்கும். ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் உள்ளூர் பொருட்கள் கியோஸ்களில் விற்கப்படும். மேலும் நிலையங்களை பசுமையானதாகவும் மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு என்ற கருத்து நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் காட்சி மற்றும் விற்பனை நிலையங்களை வழங்குவதன் மூலம் இந்தியாவின் பூர்வீக மற்றும் சிறப்பான தயாரிப்புகள் கைவினைப் பொருட்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பூர்வீக பழங்குடியினரால் தயாரிக்கப்பட்ட கலைப்பொருட்கள், உள்ளூர் நெசவாளர்களின் கைத்தறி, கைவினைப் பொருட்கள், மசாலா பொருட்கள், தேநீர், காஃபி மற்றும் பிற பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் அந்தந்த இடத்திற்கு ஏற்றதாக இருக்கும். அம்ரித் பாரத் மிஷன் நிலைய கட்டிடங்களை மேம்படுத்துதல், நகரின் இருபுறமும் நிலையத்தின் மூலம் இணைத்தல், பேருந்துகள் மற்றும் பெருநகரங்கள் போன்ற பிற போக்குவரத்து விருப்பங்களுடன் நிலையங்களை இணைப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றவாறு நிலையங்களை மாற்ற சிறப்பு கவனம் செலுத்தப்பட உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீர்வுகள், சத்தமில்லாத பாதைகள் மற்றும் சிறந்த திட்டமிடல் ஆகியவை மேம்பாடுகளின் ஒரு பகுதியாகும். நீண்ட காலத்திற்கு நிலையங்களை வெறும் பயணத்திற்கு அப்பால் பல நோக்கங்களுக்கு உதவும் துடிப்பான நகர மையங்களாக மாற்றுவதே இதன் நோக்கமாகும். மில்லியன் கணக்கான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதற்காக அதன் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்க இந்திய ரயில்வேயின் ஒருங்கிணைந்த முயற்சியை அம்ரித் பாரத் ரயில் நிலையம் குறிக்கிறது. அழகியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்ட முகப்பு, மறுசீரமைக்கப்பட்ட தளங்கள், அழகான நிலத்தோற்றம், கூரை பிளாசா, கியோஸ்கள், உணவு அரங்குகள், குழந்தைகள் விளையாடும் பகுதி போன்ற நவீன வசதிகளை பயணிகளுக்காக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அம்ரித் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் தோற்றம் 2021 முதல் தொடங்குகிறது. அப்போது காந்திநகர் நவீனமயமாக்கலுக்கு உட்பட்ட முதல் ரயில் நிலையமாக மாறியது. அனைத்து நவீன வசதிகளும் 5 நட்சத்திர ஹோட்டலும் நிறைந்தது. அதே ஆண்டில் ஹபீப்கஞ்ச் என்று அழைக்கப்பட்ட ராணி கமலாபதி ரயில் நிலையம் புதிய தோற்றத்தை பெற்றது. இந்திய அரசின் சுகம்யா பாரத் மிஷன் அல்லது அணுகக்கூடிய இந்தியா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகள் தங்கள் ரயில் நிலையங்களை அணுகக்கூடியதாக மாற்ற இந்திய ரயில்வே உறுதி பூண்டுள்ளது. நுழைவு சாய்வு பாதைகள், அணுகக்கூடிய பார்க்கிங், குறைந்த உயரம் கொண்ட டிக்கெட் கவுண்டர்கள், உதவி மையங்கள், கழிப்பறைகள், குடிநீர் மையங்கள், சுரங்கப்பாதைகள், லிப்டுகள் கொண்ட நடைபாதைகள், பிரெய்லி அடையாளங்கள் உள்ளிட்ட நிலையான அடையாளங்கள் மற்றும் பார்வை குறைபாட்டிற்கான தொட்டுணரக்கூடிய பாதைகள் போன்ற வசதிகளை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான ஏற்பாடுகள் வழிகாட்டுதல்களில் அடங்கும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான இந்திய ரயில் நிலையங்கள் மற்றும் நிலையங்களில் உள்ள வசதிகளை அணுகுவதற்கான வழிகாட்டுதல்களின் ஒரு பகுதியாக வளர்ந்து வரும் தேசத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்தியாவின் ரயில்வே உள்கட்டமைப்பை மாற்றுவதற்கான ஒரு முக்கிய படியாக அம்ரித் பாரத் நிலைய திட்டம் உள்ளது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. Prime Minister Narendra Modi will reach Gothenburg today on a two-day visit to Sweden. He will hold bilateral talks with Swedish Prime Minister Ulf Kristersson to review cooperation in trade, green transition, AI, emerging technologies, startups, resilient supply chains, defense, space, climate action and people-to-people ties. The two leaders will also address the European Round Table for Industry alongside European Commission President Ursula von der Leyen. This visit is the third leg of Prime Minister Modi's UAE and European tour and his first to Europe since the India-EU Free Trade Agreement took effect in January 2026. India has strongly condemned attacks on commercial shipping in the Strait of Hormuz, calling them unacceptable. India's permanent representative to the UN, P. Harish, said targeting civilian crew and disrupting freedom of

0: navigation cannot be justified. He was speaking at a special meeting of the United Nations Economic and Social Council on safeguarding global energy and supply flows.
1: Targeting of commercial shipping, endangering civilian crew, impeding freedom of navigation in the Strait of Hormuz are unacceptable. International law in this regard must be fully respected. Open and predictable trade flows must be preserved and fragmentation avoided. Coordinated efforts are needed to stabilize energy markets and support countries facing external and fiscal pressures. Strengthening multilateral financial support mechanisms will also be critical in this regard. This crisis underscores the importance of combining immediate response with long-term transformation.
0: Mr. Harish's remarks came days after an India-flagged commercial vessel was attacked off the coast of Oman. Within days of levying high customs duties on precious metals, the government has imposed import curbs on silver. Directorate General of Foreign Trade in a notification said the import policy for silver, including silver plated with gold and platinum, are revised from free to restricted with immediate effect. A major rail accident was averted in Ratlam, Madhya Pradesh this morning. Fire broke out in the B1 coach of the Thiruvananthapuram Hazrat Nizamuddin Rajdhani Express, train number 12431. The incident took place between Luni Richa and Vikramgarh Alot stations in the Kota division around 5:20 a.m. There has been no casualty in this incident. The cause of the fire is being investigated. The field operations for the house listing and housing census under Phase 1 of Census 2027 have commenced in 5 states and union territories. These states and union territories are Rajasthan, Meghalaya, Maharashtra, Jharkhand and Municipal Corporation of Delhi area in Delhi NCT as part of the ongoing nationwide census exercise. Meanwhile, house-to-house house listing operations by enumerators are presently in progress in Andhra Pradesh, Arunachal Pradesh, Bihar, Chandigarh, Chhattisgarh, Dadra and Nagar Haveli, Daman and Diu, Haryana, Madhya Pradesh, Punjab, Telangana and Uttarakhand. The World Health Organization, WHO, has declared the Ebola outbreak in the Democratic Republic of the Congo and Uganda a public health emergency of international concern. WHO Director General Tedros Adhanom Ghebreyesus announced the decision after more than 300 suspected cases and 88 deaths were reported. WHO in a social media post clarified the outbreak does not meet the criteria for a pandemic emergency like COVID-19 and advised against closing international borders. World Hypertension Day is being observed today. The theme for this year is controlling hypertension together. Check your blood pressure regularly. Defeat the silent killer. The day is a part of Hypertension Awareness Month, aiming to raise global awareness about high blood pressure, promote prevention, detection and control. Southwest monsoon has advanced into some parts of Arabian Sea, Bay of Bengal, many parts of Andaman Sea and Andaman Islands and entire Nicobar Islands. According to the IMD, southwest monsoon is likely to set in over Kerala on 26th of this month. Meanwhile, the weather agency has predicted heat wave conditions in Madhya Pradesh, Rajasthan, Uttar Pradesh and Vidarbh tomorrow. In IPL cricket, Punjab Kings will take on Royal Challengers Bengaluru in Dharamshala at 3:30 p.m. today. In another match, Delhi Capitals will face Rajasthan Royals in Delhi at 7:30 p.m. In badminton, world number 4 Indian pair Sattvic Sairaj Ranki Reddy and Chirag Shetty went down 12-21, 23-25 to Indonesia's Leo Roli, Carnado and Daniel Martin. And that is the end of this news bulletin.
2: நேரம் 1 மணி 10 நிமிடம். நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
3: ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு.
4: பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் ஓய்வு பெற்ற முதுநிலை சமூக அலுவலர் திரு கே பழனிசாமி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம்.
5: வணக்கம் சார்.
6: வணக்கம் சார்.
5: உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம்.
6: சந்தோஷம் சார்.
5: சார், உங்களை பற்றி அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார்.
6: சார், நான் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் பெரியகுளம், பெரியகுளத்துல பிறந்து வளர்ந்து சும்மா ஆரம்ப பாடசாலை தாங்க சார் நாங்க படிச்சிருக்கேன். திருவள்ளுவர் ஸ்கூல்னு சொல்லி படிச்சிருக்கேன். அதுல வந்து படிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து எனக்கு ஹை ஸ்கூலுக்கு போறதுக்கு படிக்கிறதுக்கான வசதி எங்ககிட்ட இல்லை. நாங்க சும்மா ஏழை குடும்பத்துல பிறந்தவங்க தான்.
5: அப்பாவோட தொழில் என்ன?
6: விவசாய கூலி வேலை. விவசாய கூலி வேலை. என் கூட பிறந்தது மொத்தம் 7 பேருங்க சார். 7 பேருன்ற போது படிச்சதுன்றது நான் ஒருத்தந்தேன். இந்த ஆரம்ப பாடசாலையில படிச்சதே நான் ஒருத்தந்தேன். அது கூட என்னைய வந்து எங்க வீட்டுல பள்ளிக்கூடத்தான்னு சொல்லி

0: விவசாய கூலி வேலை பார்த்துட்டு இருக்கிற போது எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்துருந்துச்சுங்க சார். ஸ்டேட் பேங்க்ல இன்டர்வியூ வந்திருக்கிற போது அதுல போய் பியூன் ஓயாவுக்காக இன்டர்வியூல வந்து செலக்ட் ஆயிட்டேன்.
1: அதாவது நீ 8 படிச்சு முடிச்சுட்டு ஸ்டேட் பேங்க்ல ஓயாவா சேர்ந்தீங்க?
0: டெம்பரரி ஓயா.
1: எந்த ஊர்லங்க சார்?
0: பெரிய குளமே தான் சார்.
1: சரிங்க சார்.
0: பெரிய உளமை ஓயே. அப்போ வந்து 1981
1: முத முத நீங்கள் வேலைக்கு சேர்ந்த ஆண்டு வந்து 1981 சேர்ந்துருக்கீங்க.
0: 81 சேர்ந்து இது பண்ணிட்டேங்க சார். மீண்டும் எனக்கு இன்டர்வியூ வருதுங்க சார். இன்டர்வியூ வந்துச்சுன்னா எங்கன்னா பிஎஃப் ஆஃபீஸில், மதுரை பிஎஃப் ஆஃபீஸ். இதில் இருந்து
1: அதாவது ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆஃபீஸ், தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா
0: வருங்கால வைப்பு நிதி.
1: வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தில் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வருது.
0: இன்டர்வியூ வருது. திருச்சி அப்பாயின்மெண்ட்டுங்க சார். நான் திருச்சி அப்பாயின்மெண்ட்டு ஓயாவாவே, திருச்சி அப்பாயின்மெண்ட்டு ஓயாவாவே ஜாயின் பண்ணுறேன். அங்கே வந்து ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு நான் வந்து இது பண்ணுற போது நான் மீண்டும் மதுரையில் வந்து நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டேன்.
1: அதாவது நீங்கள் 80 காலகட்டங்கள்லேயே ஒரு 3 விதமான துறையை பார்த்துட்டீங்க.
0: ஆமாங்க சார்.
1: ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்த்துருக்கீங்க.
0: ஆமாம்.
1: இந்திய தொலைத்தொடர்பு துறையில் வேலை பார்த்துருக்கீங்க.
0: ஆமாம்.
1: அப்புறம் கடைசி திருச்சியில் போய் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்தீங்க.
0: ஆமாம்.
1: மறுபடியும் மதுரைக்கு வந்தீங்களா சார்?
0: மதுரைக்கு. ஆமாம், இங்கே ஓயவா இருந்து மறுபடியும் இங்கே மதுரைக்கே வந்துட்டேன்.
1: சரிங்க சார். அப்பெல்லாம் வயசு உங்களுக்கு என்ன சார் இருக்கும்? இப்போ
0: வயசு 27 சார்.
1: 27 வயசு சார். உங்களுடைய திருமணம், உங்களோட மனைவி, உங்களோட குடும்பம், குழந்தைகள், அதை பத்தி சொல்லுங்க சார்.
0: எனக்கு மார்ச் 7 1990 எனக்கு கல்யாணம் சார். எனக்கு 3 பசங்க சார். இந்த 3 பசங்கள்ல ஒரு பையன் BA, இன்னொரு பையன் BA, இன்னொரு பையன் MBA. 3 பேருங்க சார். 3 பேரும் பிரைவேட் செக்டார்ல தான் வேலை பார்க்கறானுங்க.
1: எல்லாருமே உங்க பசங்க 3 பேருக்கு கல்யாணம் ஆயிருச்சாங்க சார்?
0: 2 பையனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. 2 பையனுக்கு கல்யாணம் ஆனதுல ஒரே கடைசி பையன் வந்து உன்ன கல்யாணம் ஆகலாங்க சார்.
1: பேர குழந்தைகள் சார்?
0: 2 பையனுக்கு கல்யாணம் ஆனதுல வந்து ஒவ்வொரு பையனுக்கும் ஒவ்வொரு குழந்தை. இப்ப நாங்க இந்த ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாடி அந்த குழந்தைய வச்சு நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம்.
1: எங்க சார் இருக்கீங்க மதுரையில? இப்ப
0: மதுரையில வந்து ஆலங்குளத்துல இருக்கங்க சார்.
1: கூட்டு குடும்பமா?
0: கூட்டு குடும்பம்ல வேற வேறையா இருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணி தனியா வச்சுட்டோம். ஆனா சாப்பாடு எல்லாமே ஒன்னாத்தாங்க சார்.
1: நல்லதுங்க சார், நல்லதுங்க சார். சரிங்க சார். நீங்கள் வந்து ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆஃபீஸ் மதுரையில் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டீங்க. ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆஃபீஸுங்கிறது வந்து எத்தனையோ பொதுமக்களை வந்து தினந்தோறும் சந்தித்து அவங்க குறைகளை கேட்கக்கூடிய நிறுவனம் சார். அதில் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா எதை சார் சொல்லுவீங்க நீங்கள்?
0: அது என்ன நினைவுன்றத நான் சொல்கிறேங்க சார். அது இந்த செக்கார்நூறணி பக்கத்தில் இருந்து துறக்கண்ணுன்னு சொல்லி ஒரு பெரியவனு சார். அந்த பேரை என்னால் மறக்கவே முடியல. அவருக்கு வந்து பென்ஷன் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணி விட்டாங்க. அதை எடுத்து நான் ரெக்கார்டை வந்து எடுத்துட்டு வர சொல்லி நான்

0: பார்த்து இது பண்ற போது அதுல வந்து சும்மா ஒரு பத்து நாளோ ஒரு வாரமோ நம்பர் ஆஃப் டேஸ் பத்தலங்க சார். அவரு வந்து வாசல்ல வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. விழுகமே நான் என்ன செஞ்சேன், என்ன எப்படி என்னன்ற போது இந்த மாதிரி இப்படி சூழ்நிலை என்ன. அப்ப அவர்கிட்ட நானே வந்து பிரேக் சர்வீஸ் தானே இல்ல, நீங்க வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து சேர்க்கணும்னா நீங்க வந்து அதுக்கு உள்ள ரெமிட்டன்ஸ் பணத்தை நீங்க இது பண்ணா அவர் வந்து டெத் நாளத்தை நீங்க காட்டுறீங்க, நோ ஒர்க் நோ பெயின், நீங்க அதை காட்டிட்டீங்கன்னா அவருக்கு நம்பர் ஆஃப் டேஸ் சேர்ந்துடும், நீங்க அப்படி நீங்க கொடுத்துருங்க. அதே மாதிரி அந்த நோ ஒர்க் நோ பெயின்ற டேஸ்ல வந்து அவர் வந்து பணத்தை கட்டி ரெமிட்டன்ஸ் எல்லாம் காட்டிட்டாருங்க சார். காட்டி இது பண்ணா அவருக்கு வந்து பென்ஷன் ரிலீஸ் ஆகுது. அப்ப அவர் வந்து எனக்கு என்னைய வந்து இதுவரைக்கும் நீங்க வாழ வச்ச தெய்வம் அப்படின்றத சொல்லுவாருங்க சார்.
1: உங்களை கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு சார். அதுதான் சார், உங்களை கடவுள்னு சொல்ற அளவுக்கு உங்க வேலை இருந்திருக்கு சார்.
0: ஆமாங்க சார்.

0: அந்த அழகு தெய்வத்தின் மகனா இவன். முத்து போல என் தம்பி வந்தவுடன் முத்தம் சிந்த ஓடினேன் அட ராஜா என் தம்பி வாடா
1: அண்ணா.

0: இது மாதிரி ஒரு விஷயம் தானே இன்னும் நிறைய
1: நிறைய பேர் இருக்காங்க சார்.
0: அப்படியா?
1: ஆமாங்க சார். நான் என்னுடைய சர்வீஸ் நான் வந்து லீவு அதிகமாக எடுக்க மாட்டேன். மாசத்துல ரெண்டு நாள் லேட்டா வருஷம் வரலாம். அந்த லேட்டை கூட நான் எடுக்க மாட்டேங்க சார். லேட்டை கூட எடுக்க மாட்டேன். இப்ப நான் ரிட்டையர்ட் ஆகியிருக்கிற போது எனக்கு வந்து அந்த லீவு நாளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 நாள் எக்ஸ்பிரி தாங்க சார். அதிகமா வந்து நான் லீவே எடுக்க மாட்டேன்.
0: ரொம்ப நல்லதுங்க
1: சார். எனக்கு வேலை வேலை வேலை வேலை இதுலயேதான் இருப்பேன் சார்.
0: நீங்க ஒரு அரசு ஊழியர்னா காலையில ஒரு 9 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பி ஆபீஸ் போயிட்டு அப்புறம் சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவீங்க. இப்ப இந்த இடப்பட்ட காலத்துல நம்மளுக்கு வேலை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு குடும்பம் முக்கியம். குடும்பத்தை எப்படி சார் நீங்க வந்து நேரத்தை

0: செலவு விட்டீங்க, எப்படி பிள்ளைங்களெல்லாம் எப்படி படிக்க வச்சு ஆளாக்குனீங்க?
1: என் ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபுங்க சார். அதனால நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்த ஒரு வசதினால நான் வந்து என்னுடைய வேலையை கவனிச்சுக்கிறதுக்கு வந்து வசதியாக இருந்துச்சுங்க சார். அதனால என்னுடைய கான்சன்ட்ரேஷன் பூராமே வேலை வேலை வேலை.
0: நிம்மதியாக ஒரு நல்ல வேலை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக உங்கள் மனைவி முக்கியமான காரணமாக இருந்திருக்கணும்.
1: ஆமாம்,
0: ஏன்னா வீட்டை முழுவதும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நீங்க ஆஃபீஸை பார்த்துக்கிட்டீங்க.
1: கட்டாயம் சார்.
0: சரிங்க சார்.
1: அதனால என்ன எனக்கு போய் இது பண்ணால் நானும் எங்கள் வீட்டில் வந்து சும்மா இருக்கிற நேரம் ஹெல்ப் பண்ணுவேங்க சார். என் ஒய்ஃப் கடைக்கு போகிறது அது இதுன்றதெல்லாம்
0: மறக்க முடியாத ஒரு நபர் முன்னேற்றத்திற்கு பின்புலமா இருந்தது, ஊக்கம் கொடுத்து இருந்து
1: என்னுடைய தகுதி வளர்ச்சிக்கானது வந்து என்னுடைய மனைவி தான் சார்.

0: வாழ்க்கையில வந்து நீங்க மறக்க முடியாத ஒரு நபர் அப்படின்னா உங்களை முன்னேற்றத்திற்கு பின்புலமா இருந்தது, உங்களுக்கு ஊக்கம் கொடுத்து நீங்க நல்லா இருந்து ரிட்டையர்ட் ஆகி நீங்க நல்லா இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு காரணகர்த்தா அப்படின்னா யார சார் நீங்க சொல்லுவீங்க?
1: என்னுடைய தகுதி வளர்ச்சிக்கானது வந்து யாருன்னா என்னுடைய மனைவி தான் சார்.
0: ஏன் சார்?
1: எப்படின்னா இந்த பிள்ளைக பள்ளிப்படம் லீவு சமயத்துல மூணு பேருமே அக்கா தங்கச்சி எல்லாமே மூணு பேருமே அந்த லீவ்ல போய் கொடைக்கானல் பக்கத்துல தங்குவாங்க. அப்படி இருக்கிற போது அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து கிளாஸ் 3 கேடர்ல வேலை பார்த்தவங்க.
0: யாரு? உங்க
1: என்னுடைய சகலனுங்க.
0: சகலங்க? சகலங்க எல்லாருமே கிளாஸ் 3ல
1: கிளாஸ் 3ல வேலை பார்த்தவங்க. நான் தான் ஓயா வாழ்ந்தேன். அப்ப வந்து நான் கொஞ்சம் வந்து டவுன் வாழ்க்கை வாழ்ந்ததுனால நான் வந்து இப்படித்தான் இருக்கணும்ன்றத நான் இது பண்றதுல என் மதினியாருக்கு வந்து நான் பெரிய வேலை பார்க்கறேன்ன்றது மாதிரி நினைச்சிருந்திருக்காங்க. அப்ப ஒரு நாள் வந்து இப்படித்தான் லீவுல போயிட்டு இருக்கேன். அதுக்கு அந்த நைட்லயே வந்து நான் லீவுல போறதுக்கு முன்னாடி நைட்ல வந்து அக்கா தங்கச்சிக்கு ரெண்டு பேருக்கும் பேச்சுல வந்து ஓம் புருஷன் என் புருஷன் ஆபீசரா இருக்காப்ல, ஓம் புருஷன் பியூனு தானாம்ல அப்படின்ற ஒரு பிரச்சனை இது பண்ணு.
0: அதாவது உங்களை வந்து பியூனு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க.
1: ஆமா, ரொம்ப அதாவது மட்டமா பேசாமே என் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிட்டாப்ல, என் புருஷன் வந்து பியூனு தான், உங்ககிட்ட நாங்க எதுவும் சொன்னோமா, உங்ககிட்ட எதுவும் உதவி கேட்டோமா, என் புருஷன் எது தானே நைட்டு பூரா தூங்காம காலையில நான் போறேன் என்னைய கூப்பிட்டு ஊருக்கு வரணும்னு எதிர்பார்த்து வந்துட்டாப்பலாம் சார். வீட்டில் வந்து கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாம் வீட்டுக்குள்ள வீட்டில் வச்சுட்டு இது பண்ணாமல் என் சட்டை இந்த முன்னாடி ஷோல்டர் சட்டையை ஒரு புடி புடி பிடிச்சாப்பலாங்க சார். பிடிச்சிட்டு நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்க ஏன் அப்படின்னு, நான் எஸ்எஸ்எல்சி வரையிலும் படிச்சு ஃபெயிலு, மூணு சப்ஜெக்ட் இருக்கு, அந்த மூணு சப்ஜெக்டை நான் வந்து முடிச்சுட்டுனா பாஸ் பண்ணா எங்க ஆபீஸ்ல வந்து கிளர்க் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுமா அப்படின்ட்டு. அப்ப நீங்க எழுத வேண்டியதானே அப்படின்னு. சரி, ஏன் அப்படி கேட்குற என்னன்ற போது அப்பத்தான் விஷயத்தை சொல்றாப்பலங்க சார், இந்த மாதிரி உங்களை வந்து ரொம்ப மட்டமா நினைச்சிருக்காப்புல, இதை உங்களுடைய தகுதியை வந்து கூட்டி காட்டணும், நீங்க எப்படியும் நீங்க படிச்சு பாஸ் பண்றீங்கன்னு. அது சொன்ன மாசத்திலேயே நான் அந்த மூணு சப்ஜெக்டை எழுதி பாஸ் பண்ணிட்டேன் சார். அது படிக்கிற போது எக்ஸாம் நடக்குது, படிக்கிற போதுல எனக்கு சுக்குமல்லி காப்பியை போட்டு அவங்களும் உட்காந்துருப்பாங்க சார் என் பக்கத்தில்.
0: நீங்க படிக்கிறப்பாவா சார்?
1: ஆமாங்க சார். எக்ஸாமுக்கு படிக்கிற போது பக்கத்துல சுக்குமல்லி காப்பி போட்டு வச்சுக்கிட்டு என் பக்கத்திலேயே உட்காந்து அப்படியே அரை தூக்கமா தூங்கி இது பண்ணுவாங்க. பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிட்டு என்னன்னா இது எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணும்னா வருஷத்துல ஒரு தடவை தான் எக்ஸாம். ஆமா, அதுல வந்து இது பண்ற போது முத வருஷம் நான் எழுதுறேன் ஃபெயில் ஆயிட்டேன் சார். ரெண்டாவது தடவை பாஸ் பண்ணா எல்டிசி சார், லோயர் டிவிஷனல் கிளர்க்.
0: அதாவது ஓஏல இருந்து டிபார்ட்மெண்ட்ல எக்ஸாம் எழுதி எல்டிசி லோயர் டிவிஷன் இளநிலை அலுவலரா நீங்க ப்ரமோஷன்ல வந்திருக்கீங்க.
1: ஆமாங்க சார். ஆமாங்க சார். அதில் நானும் பாஸ் பண்ணி நான் இது பண்ணிட்டேன். அதை வச்சு என் பிள்ளைங்க மூணு பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க வைக்க முடிஞ்சு.
0: உண்மையிலே கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். முதல் முறையா வந்து உங்களை நான் பாக்குறேன். அதாவது ஓயவா இருந்த உங்களை வந்து எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் பாஸ் பண்ண வச்சு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுத வச்சு உங்களை வந்து ஒரு எல்டிசியா வந்து பார்த்த உங்க மனைவிக்கு வந்து மனப்பூர்வமான பாராட்டுகள் சார்.
1: கட்டாயம் சார்.

0: சரிங்க சார், இப்போ எல்டிசியாக இருந்தீங்க, உங்களுடைய ப்ரமோஷன் அதாவது அடுத்த கட்ட மேலே மேலே என்னென்னங்க சார் நீங்கள் வேலை பார்த்தீங்க?
1: நான் வந்துங்க சார் குருப்டி ஸ்டாப்பாக வந்து மொதல் ஓயாவாக இருந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு காம்படேட்டிவ் வச்சுருந்தாங்க சார், ரெக்கார்டு கிளர்க்குன்னு சொல்லி, ரெக்கார்டு கிளர்க்குன்னு சொல்லி ஒரு எக்ஸாம் வச்சாங்க, அதில் ரெக்கார்டு கிளர்க் ஆகிட்டேன். அந்த ரெக்கார்டு கிளர்க்கில் இருக்கிற போது எனக்கு படிக்கிறதுக்கான எனக்கு டைம் கிடச்சிச்சு, உள்ளற தனி சேம்பர் எனக்குன்னு இது இருந்துச்சு, அது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸுங்க சார். அதில் இது பண்ணி படித்து இது பண்ணியிருக்கும் போது எல்டிசி பாஸ் பண்ணிட்டேன். எல்டிசி பாஸ் பண்ணிட்டு ஒரு 7 வருஷம் கழிச்சு யூடிசி,
0: யூடிசினா
1: அப்பர் டிவிஷனல் கிளர்க்கு, அதை வந்து அப்போ வந்து என்னன்னா எஸ்எஸ்சின்னு வாங்க சார், சோசியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அப்படின்வாங்க. அது வந்து மறுபடியும் இது ஒரு 7 வருஷங்களுக்குமே சீனியர் சோசியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்.
0: எந்த வருஷம் சார்?
1: 98 2013 வந்து எஸ்எஸ்சி, அதுல இருந்து சீனியர் எஸ்எஸ்சி வந்து ஒரு 12 வருஷம் இருந்திருக்குங்க சார்.
0: நல்லதுங்க சார்.
1: டோட்டல் சர்வீஸ் 35 வருஷம் சார்.
0: 35 வருஷம் நீங்க வந்து வருங்கால வைப்பு நிதி ஆபீஸ்ல வந்து நீங்க வேலை பார்த்திருக்கீங்க.

0: உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு அரசு பணியாளராக இருந்தாலும் ரிட்டையர்மெண்ட்னு ஒரு காலம் உண்டு. உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஆன அந்த காலம் எப்போ, ரிட்டையர்மெண்ட் ஆன அந்த நாள் அந்த நினைவுகள் ஞாபகம் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: கட்டாயம் சார், எனக்கு ரிட்டையர்மெண்ட் செப்டம்பர் மாதம் 2020ங்க சார் ரிட்டையர்மெண்ட். அப்போ கொரோனா பீரியடு, யாருமே ஆஃபீஸ்க்குள்ளே அலௌடு கிடையாது. நான் வந்து எங்கள் ஆஃபீஸர்ஸுக்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கி, சார் இந்த மாதிரி நான் இத்தனை வருஷமான வேலை பார்த்துருக்கேன், என்னுடைய நான் ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் இப்படி ஒரு இதாயிருச்சு, என் ஒய்ஃபு என் மருமக என் பையன் வர்றதுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்து என்னைய வாழ்த்துனா போதுங்க சார் அப்படின்ற மாதிரி இது பண்ணுற போது,

0: எங்கள் ஆஃபீஸில் ரெக்ரேஷன் கிளப்பு பெரிய இதுங்க சார், நல்லா வாஸ்டாக இருக்கும். அதில் இல்லாமல் ஆர்சி சேம்பர்லேயே என்னையை கூப்பிட்டு வாழ்த்தி கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்லாம் கையில் கொடுத்து அனுப்பி வச்சாங்க சார். கார் கூட அளவுடு கிடையாதுங்க சார். ஏன் டூ வீலரில் தான் நான் வந்தேன், பையனுக்கு டூ வீலரில் போனாங்க, அவ்வளோதாங்க சார்.
1: சரிங்க சார், கொரோனா காலகட்டத்தில் ரிட்டையர்ட் ஆயிருக்கீங்க?
0: ஆமாங்க சார், கொரோனா காலகட்டத்தில் ரிட்டையர்ட் ஆனால் நானும் கொரோனா வந்து கிடந்தேனுங்க சார். நான் உடம்புக்கும் ஆமாம், தோப்பூரில் ஒரு 9 நாள் நான் அட்மிஷன் ஆகி ட்ரீட்மெண்ட்ல இருந்தேனுங்க சார். அதில் கொஞ்சம் சிரமப்பட்டேன்.
1: சரிங்க சார், இப்போ நீங்கள் 2020 வந்து ரிட்டையர்ட் ஆனீங்க, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 வருஷம் கடந்து போயிருச்சு. இப்போ என்ன சார், ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு உங்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள் என்னென்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: ரிட்டையர்மெண்ட் ஆனதுலேருந்து சோம்பேறியா இருந்துடக்கூடாதுங்க சார். காலையில் 5:30 நட வேணாம், ஒரு குறைஞ்சது அப் அண்ட் டவுன் ஒரு 5 கிலோமீட்டராவது நடந்துட்டு வருவேன் சார். போகிறது 2.5 கிலோமீட்டர், வர்றது 1.5 கிலோமீட்டர். அதே மாதிரி சாயங்காலம் போகிறது 2 கிலோமீட்டர், வர்றது 2 கிலோமீட்டர். மொத்தம் இது பண்ணது எனக்கு சுகரு அது இதுன்றது எதுவுமே கிடையாதுங்க சார். எனக்கு இந்த செப்டம்பரோட 65 ஆரம்பம், இந்த 2024 செப்டம்பர் முடிய 25 ஆரம்பம், இதுதான் சார். எனக்கு 2 பேத்திக 2 பையனுகளுக்கு ஒவ்வொரு பொண்ணுங்க, அதை வச்சு நாங்கள் உட்காந்து நாங்கள் நேரத்தை போய்க்கிறது தாங்க சார்.
1: சரிங்க சார், ஓகே. அதாவது ரிட்டையர்ட் ஆனப்பறம் உடல் மீது ரொம்ப ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கீங்க, உடல் உணவு மீது கட்டுப்பாடு, உடல் பயிற்சி பண்ணி ஒரு ஆரோக்கியமாக இருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே ஆனாலே போதும், ஒரு விதமான ஒரு சோர்வு, ஒரு விதமான ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. ஏன்னா ஓடிட்டே இருந்த அந்த வாழ்க்கை வந்து கொஞ்சம் வந்து ஓய்வில் வந்துடுது. இப்போ அது மாதிரி ஓய்வுக்கு வரக்கூடிய உங்கள்கிட்ட 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க?
0: நான் வந்து என்ன மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு இதில் இது ஒண்ணும்னா, ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டிலேயே முடங்கி இருந்துடக்கூடாது. நல்லா கோயிலுக்கு போகலாம், இப்படியே கோயிலுக்கு போறது நம்ம சொந்த பந்தங்கள், மற்ற விசேஷங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்லியே அதிகமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட பேசக்கொள்ள, இப்படி இருக்க குழந்தைகளை விளையாட. உணவு கட்டுப்பாடு கட்டாயம் வேணுங்க சார். நான் வந்து எனக்கு வந்து உணவு கட்டுப்பாடு வந்து என்னன்னா, மட்டன் கிட்டன் எல்லாமே சாப்பிட மாட்டேனுங்க சார், எடுத்து குடிப்பேன் ஆனால் சாப்பிட மாட்டேன். மீன் சாப்பிடுவேன், மீன்னா குழம்பு மட்டும்தான், பொரிச்சதை சாப்பிட மாட்டேன். எதுக்குங்க சார், வயசாயிருச்சு. அதனால ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க, நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் உங்களுக்கு வந்து நல்லதா இருந்தா இதே மாதிரி நீங்க நடந்துகிட்டா கொஞ்சம் காலம் நல்லபடியா உடல் நோய் இல்லாம வாழலாங்க சார்.
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க சார், கண்டிப்பா வந்து இதை கேட்கறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெம்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சார். அடுத்ததா வந்து நீ வேலையை கிட்டத்தட்ட 40 வருஷம் அரசு பணியில் இருந்திருக்கீங்க, உங்க அனுபவத்துல இன்றைய இளைஞர்களுக்கு அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, ஒரு ஆலோசனை அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க
0: சார்? உள்ள இளைஞர்களுக்காக என்னுடைய அட்வைஸா எடுத்துக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா, நல்லா உழைக்கணும்ன்ற ஒரு மனநிலையை நம்மளா உருவாக்கிக்கிறணும். உழைச்சா நம்ம உடம்பு கெட்டு போயிரும்ன்ற இதே கிடையாதுங்க சார். நம்ம எவ்வளவு உழைக்கிறோமோ நம்ம உடம்புக்கு வந்து ஒர்த்து தான். அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை வந்து நீங்க நல்லபடியா, எதை கிடைச்சுன்னா நம்ம எல்லாமே சாப்பிடலாம் கொள்ளலாம்ன்றதும் இருக்கக்கூடாது. நல்லபடியா எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும், எது வேண்டாம்ன்றும் விட்டுறணும். நம்மளுக்கே தெரியும் எதை சாப்பிட்டா நம்மளுக்கு நோய் நொடி வராது அப்படின்றத வச்சு தெரிஞ்சு நடந்துகிட்டாலுமே போதும், அம்மா அப்பாவை தவிக்க விட்டுறக்கூடாது. இன்னொருது என்னன்னா, நம்மளுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு அப்படின்னு சொல்லி நம்மளை தன்னம்பிக்கையை நம்மளா வளர்த்துக்கிறனுங்க சார். நம்பிக்கை இருக்கக்கூடாது, இப்படித்தான் வாழணும்னா கட்டாயம் வாழலாம். அதை வந்து நம்ம மனசுக்குள்ள நம்ம நினைச்சு இது பண்ணா தரமான மனைவியை கல்யாணம் பண்ணலாம், தரமான குழந்தைகளை வளர்த்துக்கிறலாம்.

0: சார், உங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நெகிழ்ச்சியா இருக்கு. அதாவது ஒரு சாதாரண ஒரு குக் கிராமத்துல ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து 5வது வரைக்கும் தான் படிச்சு, அதுக்கப்புறம் எல்லாம் பிரைவேட்லயே படிச்சு படிச்சு படிச்சு ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்த்துருக்கீங்க, தொலைத்தொடர்புல வேலை பார்த்து கடைசி PFல ஒரு 35 ஆண்டு காலம் வேலை பார்த்து ஒரு நல்ல போஸ்டிங்ல இருந்து ரிட்டையர் ஆயிருக்கீங்க சார். கண்டிப்பா வந்து உங்களுடைய இந்த பேச்சு கேட்கற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இன்னும் நீங்க நீண்ட ஆரோக்கியத்தோட இருக்க எங்கள் மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம் சார்.
1: என்னை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த மதுரை வானொலி நிலையத்தார்களுக்கும் நான் பேசுவதை கேட்ட நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.

0: இதுவரை ஓய்வு பெற்ற முதுநிலை சமூக அலுவலர் திரு கே பழனிசாமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டீர்கள்.
1: நிறைவு பெற்றது இன்றைய கனிந்த வாழ்வு. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். 1:45 ஆவதற்கு 10 நொடிகள் உள்ளன. இனி மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தமது நெதர்லாந்து பயணத்தின் ஒரு பகுதியாக ஸ்வீடன் பிரதமர் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் ஆகியோரையும் பிரதமர் சந்திக்கிறார். வர்த்தகம், பசுமை எரிசக்தி, ஸ்டார்ட் அப், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, தடையற்ற விநியோக சங்கிலி, பருவநிலை மாற்ற நடவடிக்கைகள், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். இந்தியா ஐரோப்பா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கடந்த ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரித்து வருகிறது. பிரதமரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்கால பொருளாதாரத்தின் ஆதாரமாக விளங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். அகமதாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வலுவான ஆழ்ந்த தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் பல்வேறு துறைகளில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தாா்.

0: கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இதில் பங்கேற்பார் என தெரிகிறது. 140 தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்று அங்கு ஆட்சி அமைக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் மத்திய சட்ட அமைச்சகத்தின் கோரிக்கைக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதையடுத்து தற்போது 33 உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை 38 அதிகரிக்கும். ஹார்மோஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கண்டனத்திற்குரியது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் இந்திய பிரதிநிதி திரு வர்தனேனி ஹரீஷ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் சமூக மற்றும் பொருளாதார அமைப்பு சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கப்பல் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை நியாயப்படுத்த முடியாது என்றார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134 முறையாக வரும் 31 உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1800 11 7800 என்ற இலவச எண், மைகவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 29 வரை தெரிவிக்கலாம். உலக தொலைத்தொடர்பு தகவல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி அரசு நிர்வாகம், தொழில்துறை, சமூகங்களுக்கிடையே டிஜிட்டல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இணையதளம் மற்றும் பிற தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடுகளுக்கான சாத்தியக்கூறுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் நோக்கமாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவு செய்வார் என்றார். மகளிர் உரிமை தொகை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், புதிய அரசு பொறுப்பேற்று சில நாட்களே ஆகியுள்ள நிலையில் அனைத்து பிரச்சினைகளும் படிப்படியாக சரி செய்யப்படும் என்றார். அஇஅதிமுகவினருக்கு அமைச்சரவை பொறுப்பு குறித்து எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்றும் திரு செங்கோட்டையன் தெளிவுபடுத்தினார். நாடு முழுவதும் நீட் மறு நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 21 நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் தேர்வு மையங்களை மாற்றிக்கொள்ள தேசிய தேர்வு முகமை அனுமதித்துள்ளது. வரும் 21 இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதனிடையே நீட் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் தலா 2 இணைச் செயலர்கள் மற்றும் இயக்குநர்களை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128 மலர் கண்காட்சி நாளை தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை 128 மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 1,000,000 கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட 30 மேற்பட்ட வடிவங்களை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 275 வகையான விதைகள் மற்றும் செடிகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெறப்பட்டு 1,000,000 மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. உதகையிலிருந்து சரவணன்.
0: கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் இ பாஸ் நடைமுறை அமலில் உள்ள போதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் சுற்றுலாப் பயணிகள் சிரமமடைந்துள்ளனர். போதிய இடவசதி இல்லாததால் சாலை ஓரங்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருப்போர் வரும் 15 வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என மாவட்ட வன அலுவலர் திரு சக்திவேல் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 600,000 ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ போதைப் பொருளை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக 6 கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார

0: பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக உப்பளப்பாத்திகளில் மழையில் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். மீண்டும் உப்பு உற்பத்தி செய்ய ஒரு வார காலமாகும் என உப்பள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: கிருஷ்ணகிரி எல்லுக்குட்டை ஏரியில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் ஆயிரக்கணக்கான மீன்கள் இறந்துள்ளதால் மீன் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள எள்ளுக்குட்டை ஏரியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் வெப்பம் அதிக அளவில் காணப்படுவதால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீன்கள் இறந்து கிடப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து நீர்வரத்து குறைந்தது காரணமாகவும் இந்த ஏரிகளில் மீன் இறப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே அரசு பேருந்து கார் இருசக்கர வாகனம் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விருதுநகர் வச்சக்காரப்பட்டியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காயமடைந்த 12 பேர் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தைகள் மத்திய அரசின் பால புரஸ்கார் விருது பெற வரும் ஜூலை 31 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பொன்னப்பள்ளி பகுதியில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கோடைக்காலம் என்பதால் தண்ணீர் இல்லாமல் ஊருக்குள் புகும் யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளை சரிசெய்ய அரசு முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியிருக்கிறார். மயிலாடுதுறையில் மாநில அளவிலான மகளிர் மூத்தோர் தடகள போட்டிகள் நடைபெற்றன. ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 70 வயது மூத்தோர் ஆர்வத்துடன் பங்கேற்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை, கரூர், திருச்சி, ஈரோடு, புதுக்கோட்டை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறுகிறது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீச கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. டெல்லியில் 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55 35 நொடி. ஆகாஷ்வாணி.
4: அதையெல்லாம் நம்மளால வாங்க முடியாதுமா?
5: கவலையே படாதீங்க, இனிமே நாம ஒண்ணுமே வாங்காத மாதிரி நான் ஒரு முடிவு பண்றேன்.
4: வீட்டை காலி பண்ணிட்டு வெளிய போயிடலாம்னு சொல்றியா?
5: எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்த சொல்றீங்களா?
4: நீ சொல்றது புரியலையே.
5: பக்கத்து தெருல பரிகாரம் பரமசிவம்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம குறைய சொன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நடு வீட்டுல நின்னு அவர் சுத்தி போடுவாராம். அப்படி அவர் நம்ம வீட்டுல வந்து சுத்தி போட்டா நாம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது 30 நாள்ல நடந்துருமா.
3: கூடி வாழ்வோம் நாடகம் கேட்கலாம். இன்று மாலை 4 மணிக்கு எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். கூடி வாழ்வோம் நாடகம் மாலை 4 மணிக்கு.
5: அவரு சுத்தி போடுறது சுத்தி எல்லாம் இல்லைங்க, எலுமிச்சம்பளத்தை.
4: எலுமிச்சம்பளத்தினால நாம நினைச்ச காரியத்தை எல்லாம் பண்ணலாம்னா நான் வேலைக்கு போகாம சம்பாதிக்க சுத்தி போட சொல்றியா?
6: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
7: சிறிய அளவிலான கண்ணியை கொண்ட வலைகளை பயன்படுத்துவதால் பெரிய மீன்கள் மட்டுமின்றி சிறு மீன்களும் வளர வேண்டிய இளம் மீன் குஞ்சுகள் அவற்றையும் பிடிக்க நேரிடுகிறது. வலைகளை சிறு மீன்களை விட்டு பின் பெரிதாக்கி பிடித்தால் தேவையான எடையில் மீன்களை பிடிக்க

0: முடியும், நாமும் நல்ல நிகர லாபத்தையும் அடைய முடியும்.
1: வளரட்டும் மீன், வளமானதாகட்டும் வாழ்வு. பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ப. பவின்குமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: ஆர் ஆதிகேசவன் குழுவினர் வழங்கியுள்ள சிங்க வாகன தேவி தெருக்கூத்து கேட்கலாம் இன்று மாலை 5:30 ஒவ்வொரு ஞாயிறன்றும் மாலை 5:30 மக்கள் இசை பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி. செவினுகர் இன்பத்தை நேரிலும் காண உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
1: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
2: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி இம்மாதம் 19
1: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
2: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
3: கைச்சிலம்பு பாடல்கள்
2: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
3: இம்மாதம் 19
1: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
4: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2 ஆவதற்கு 10 உள்ளன. இனி ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
5: Good afternoon. This is Akashwani and I'm Shagun Chopra with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi to reach Gothenburg this afternoon on a 2-day visit to Sweden. Will hold talks with Swedish Prime Minister Ulf Kristersson to review cooperation in trade, green transition, AI and defence. India and Netherlands elevate bilateral relationship to strategic partnership. 17 agreements signed to strengthen collaboration in key areas. India condemns attacks on commercial shipping in Strait of Hormuz as unacceptable. Says disrupting freedom of navigation cannot be justified. World Health Organization declares Ebola outbreak in Congo and Uganda a public health emergency of international concern. IMD issues heavy to very heavy rainfall alert at isolated places over Andaman and Nicobar Islands, sub-Himalayan West Bengal and Sikkim today. And Nepali mountaineer Kami Rita Sherpa creates history by climbing Mount Everest for 32nd time, breaking his own record. And now the news in detail. Prime Minister Narendra Modi will reach Gothenburg today on a 2-day visit to Sweden, marking a historic milestone in India-Sweden relations. He will hold bilateral talks with Swedish Prime Minister Ulf Kristersson to review cooperation in trade, green transition, AI, emerging technologies, startups, resilient supply chains, defence, space, climate action and people-to-people ties. This visit is the 3rd leg of Prime Minister Modi's UAE and European tour and his first to Europe since the India-EU.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். படம் வேதம் புதிது.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: நேரம் 2:36:30. திரைக்காலத்தில் நிறைவாக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல், படம் விடியும் வரை காத்திரு.
3: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
4: என்னங்க அது?

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 2:40 ஆகாஷ்வாணி இசை பயிற்சி. கற்பிப்பவர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவியர் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி கிரீஷ் ஆகியோர் இன்று சுவாதி திருநாள் கீர்த்தனையை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். 3 பகுதி.
1: நமஸ்காரம்மா. சாரத விதுமுக,
2: சாரத விதுமுக
1: மௌக்திகஹார,
2: மௌக்திகஹார
1: சாரத விதுமுக மௌக்திகஹார,
2: சாரத விதுமுக மௌக்திகஹார
1: சாந்த,
2: சாந்த
1: பணீஸ்வர,
2: பணீஸ்வர
1: நகர விஹார,
2: நகர விஹார
1: பரிலச,
2: பரிலச
1: மே ஹிருதி, ஜலதி கபீர,
2: ஜலதி கபீர
1: பங்கஜநாப,
2: பங்கஜநாப
1: பவார்ணவ பார,
2: பவார்ணவ பார.
1: இதில் வந்து பணீஸ்வர நகர விஹாரங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம். பணீஸ்வரன பாம்புக்கு பேர், பாம்பினுடைய ஹெட் யாரு, பெரியவர் யாரு, ஆதிசேஷன். திரு அனந்தபுரம்னாக்கா அது அனந்தனுடைய புறம். அது இப்போ பணீஸ்வரனாலும் அனந்தந்தான். இந்த இடத்துல அதையே சொல்லாமல் வித்தியாசமாக அதை சொல்லியிருக்கு, சாந்த பணீஸ்வர நகர விஹார. ஏன்னா ஒரு கீர்த்தனைங்கிற அழகு ராகம் சங்கதிகள் நம்ம ப்ரெசன்ட் பண்ணுற விதம் மட்டும் இல்லை, சாகித்யத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் இருக்குது.

0: பரிலச மேகிருதி ஜலதி கபீராங்கிற லைனை பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம சரணத்தை மறுபடியும் பாடி ரிவைஸ் பண்ணிக்கலாம்.
1: நமஸ்காரம்.
0: நமஸ்காரம்.
2: இசைப்பயிற்சி கேட்டோம். கற்பித்தவர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவியர் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி கிரீஷ் ஆகியோர். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாவலூர் கொட்டப்பட்டு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, கரூர் மாவட்டம் பாலவிடுத்தி, பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சேந்துரை 4 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகுடி, கும்பகோணம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், துறையூர் வத்தலை அணைக்கட்டு, திருப்பூண்டி, செட்டிக்காடு, டிபாலூர், வேப்பூர், லப்பைக்குடிக்காடு, மீமாத்தூர், அகரம்சீகூர், ஆண்டிமடம் வட்டாட்சியர் அலுவலகம், மணல்மேடு, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, தாளவாடி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், முசிறி, மயிலம்பட்டி, ஊத்து, லால்பேட், கரம்பக்குடி, அதிராமப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, பெலாந்துறை, நம்பியாறு அணை, சமயபுரம், நாலுமுக்கு, ஜெயங்கொண்டம், கிளென்மார்கன், குருவடி, காமாட்சிபுரம், நெய்வேலி, பாடாலூர், சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில், காக்காச்சி, மாயனூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அரியலூர், நெய்வாசல் தென்பதி, குளித்தலை, தொழுதூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில்

இயல்பையொட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.8 டிகிரி செல்சியஸ் அரியலூரில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.9 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை கடலூர், தருமபுரி, நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, கரூர், கடலூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் பல இடங்களிலும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். நாளை மறுநாள் 19ஆம் தேதியன்று தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 20ஆம் தேதியன்றும் 21ஆம் தேதியன்றும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 22ஆம் தேதியன்றும் இதே வானிலை நிலவக்கூடும். 23ஆம் தேதியன்று தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான முதல் சற்று பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி விடுமுறை விருப்பம். வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி நேயர்கள் தொலைபேசி வழி தங்கள் விருப்ப பாடலை தெரிவித்து கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0444249873555, 0449987355, 0449860037. தொலைபேசி எண்களை மீண்டும் அறிவிக்கிறோம். 2498735 5.

0: இப்போ ஒரு லேயர் லைன்ல இருக்காரு, அவருக்கு என்ன பாடல் விருப்பம்னு கேக்கலாம். ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து வாழைப்பழத்திலிருந்து
0: செங்கிழக்கு சிட்டு. ஓகேங்க, இப்ப கேக்கலாம் அந்த பாட்டை.

0: வாழை திரைப்படத்தில் தீபாடிய பாடலை கேட்டோம். நேரம் இப்போது 3:10. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஆகாஷ்வாணி.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: இருந்து ராஜேஷ்.
0: சொல்லுங்க ராஜேஷ், உங்களுக்கு
1: என்ன நிகழ்ச்சியில தமிழ்நாடு ஃபுல்லா கேட்கக்கூடிய நம்ம சென்னை வானொலியோட இந்த நிகழ்ச்சி ரொம்ப பங்கேற்கிறது ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷங்க நீங்க பங்கேற்கிறது.
1: நிச்சயமா எனக்கு வந்து பாடுநிலாவை படத்துல எஸ்பிபி சித்ரா பாடின வாவேலியே இளம் பூங்குயிலே பாட்டு வேணும் மேடம்.
0: நிச்சயமா இதோ அந்த பாடல கேட்கலாம்.
1: தேங்க்யூ.

0: போட்டி போட்டுக்கிட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடின பாடலை கேட்டுட்டு இருக்கோம். இங்கேயும் நேயர்கள் லைன்ல போட்டி போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-0037, 2498-7355, 2986-0037, எஸ்டிடி குறியீட்டு 044. இப்போ அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஆகாஷ்வாணி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நானும் போட்டி போட்டு கொண்டே வந்து விட்டேன் மேடம்.
0: வந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்க.
1: இந்த விருப்பத்தின் இந்த நிகழ்வுல
0: சொல்லுங்க சார்,
1: எனக்கு விருப்பமான பாடலின் படம்

0: நாடோடி பாட்டுக்காரன்.
1: நாடோடி பாட்டுக்காரன், ஓகே. என்ன பாட்டு வேணும் நாடோடி பாட்டுக்காரன்ல?
0: ஆகாய தாமரை அருகில் வந்ததோ. வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி நன்றி.

0: நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்தில் இளையராஜா எஸ் ஜானகி பாடிய அந்த அற்புதமான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நேரம் இப்போ 3:22:15. நம்ம இணைப்பில் இருக்கிற அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஆகாஷ்வாணி.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.

0: கோவையிலிருந்து புவனேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க புவனேஸ்வரி.
0: விருப்பத்துல மதமத கலந்துக்கிறேன் மேடம், ரொம்ப சந்தோஷம்.
1: நாங்களும் வரவேற்கிறோம். எப்பவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிறன்றும் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் இருக்கு, தொடர்ந்து கலந்துக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க.
0: கண்டிப்பா மேடம். எனக்கு வந்து சிறையில் பூத்த சின்னமலர்ங்கிற படத்துல இருந்து கேஜி ஜஸ்தா சித்ரா பாண்ட அதிசய நடமிடும் பாட்டு வேணும் மேடம்.
1: கேக்கலாங்க, கேக்கலாம்.
0: நன்றி.

0: ஆகாஷ்வாணியின் விடுமுறை விருப்பம் நேயர்கள் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நேயர் வணக்கம். ஆகாஷ்வாணி
1: கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன் மேடம்.
0: ரொம்ப சந்தோஷங்க, சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: கும்பகோணத்துல சென்னையை எடுக்க வச்சதுக்கு உங்களுக்கு நன்றி.
0: நன்றிங்க.
1: ஒரு இனிய உறவு பூத்தது படத்துல இருந்து ஓ பொன்மானே அந்த பாட்டை.
0: ஓகேங்க, பாட்டு கேட்கலாம்.
1: நன்றி.

0: இனிய உறவு பூத்தது திரைப்படத்தில் மனு சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். நம்ம தொடர்பில் இணைந்திருக்கிற அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க மேடம்.
1: கோவையிலிருந்து ராஜேஸ்வரி. எனக்கு வந்து வாத்தியார் வீட்டு பிள்ளை படத்திலிருந்து ஏ ஒரு பூஞ்சோலை ஆளானதுங்கிற பாட்டு மேடம், எஸ்பிபி சித்ரா பாடி.
0: நிச்சயமா கேட்கலாம், நல்ல பாட்டு கேட்கலாம்.

0: வாத்தியார் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். விடுமுறை விருப்பத்தின் அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் மட்டம் கிராமம் கந்தசாமி.
0: கந்தசாமி. கந்தசாமி சாருக்கு என்ன பாட்டு பிடிக்கும்?
1: படம் கந்தசாமி.
0: கந்தசாமி படத்துல இருந்தே வேணுமா உங்களுக்கு? ஓகே.
1: ஆமா, கந்தசாமி அந்த பாட்டு போடுங்க.

0: கந்தசாமி திரைப்படத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். விடுமுறை விருப்பத்தின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஆகாஷ்வாணி, விடுமுறை விருப்பம். சொல்லுங்க சார், உங்களுக்கு கடலூர் மாவட்டம் ரொம்ப சந்தோஷம் சார்.
1: பாரதி படம், பாரதி
0: படம், பாரதி
1: நடப்பது பறப்பது
0: சரிங்க, கேக்கலாம்.
1: முதலமைச்சர் பேசுறேன்.
0: ஓகேங்க.

0: போல் இல்லையோ.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் விடுமுறை விருப்பம் தொலைபேசி வழி தங்கள் விருப்ப பாடலை தெரிவித்து திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355 2986-00-37 எஸ்டிடி குறியீட்டு 044 2498-7355 2986-00-37 வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்தில் உன்னிமேனன் பாடிய பாடல் இது.

0: எனக்கு வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்தில் உன்னிமேனன் பாடிய பாடலை கேட்டோம். விடுமுறை விருப்பத்தின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்
1: குமார். குமார் ஆஸ்திரேலியா மெல்போர்ன்ல இருந்து கால் பண்ணும் மேடம்.
0: மிக்க மகிழ்ச்சி சார்.
1: ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
0: எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் சார். தொலைதூரத்துல நீங்க பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.
1: ஆமா, நான் வந்து ரெகுலரா வானொலியை கேக்குறேன் இந்த ஆப் மூலமா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்.
1: வண்ண வண்ண பூக்கள், வண்ண வண்ண பூக்கள்ல இருந்து இளநெஞ்சேவா அப்படிங்கிற பாடல்
0: கே ஜி யேசுதாஸ் பாடின அந்த பாடலை இப்ப கேட்கலாம்.

0: நேரம் 3:55 20 நொடிகள் ஆயிட்டிருக்கு. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: கும்பகோணத்துல பாலமுருகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க பாலமுருகன், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: வானத்தை போல பாட்டுல இருந்து ரோஜாப்பூ மாலைகளின் சித்திராவும் மனமும் பாடுவாங்க அந்த பாட்டு.
0: ஓகே, நிறைவு பாடலாம். அந்த பாடலை கேட்டலாம்.

0: வானத்துப்போல திரைப்படத்தில் மனோசித்ரா குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்றும் பிற்பகல் 3 மணிக்கு ஆகாஷ்வாணி வழங்கும் விடுமுறை விருப்பம் தொலைபேசி வழி நேயர்கள் தங்கள் விருப்ப பாடலை தெரிவித்து கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498735529860003.
1: வாழ்வோம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி. இதில் நடித்தவர்கள் தளவாய் எம் மனோகரன், எஸ் நந்தினி, எம் ஜெகநாதன், எஸ் பார்வதி, எம் ஜோதி பாலசுப்ரமணியன், ஆர் ஜெயகோமதி நாயகம், கே விஜயகுமார் மற்றும் பொன் ரமேஷ்குமார் ஆகியோர். அமைப்பு எஸ் விஜயகுமார்,

0: பருதி,
1: வீட்டுக்குள்ள தானே இருக்கேன், ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க?
0: பருதி, ஐஸ் வண்டிக்கார வந்திருக்காம போல் இருக்கு. பெல் சத்தம் கேட்குது. வெயிலுக்கு ஐஸ் சாப்பிடும் போல் இருக்கு. ரெண்டு பேரும் ஐஸ் சாப்பிடலாம், வாங்கிட்டு வரையா?
1: ஆனா இது ஐஸ் வண்டிக்கார சத்தம் மாதிரி தெரியலையே. இருங்க, ஜன்னலை திறந்து பாக்குறேன். என்னங்க, கொஞ்சம் இங்க சீக்கிரம் வாங்க, இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க.
0: என்ன பார்வதி, என்னாச்சு? ஆட, பக்கத்து வீட்டுக்கார புது பைக் வாங்கியிருக்கான்.
1: அவங்க வண்டியை பார்த்து நம்ம பொறாமப்படணுமா? அதான் சத்தமா மணியாட்டி சொல்றாங்க.
0: நாம வாங்கின 40-inch டிவி ஆட்டோல வந்து இறங்கினத பார்த்துட்டு அதுக்கு போட்டியாத்தான் வண்டி வாங்கியிருக்காங்க. போக போக நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும் போல இருக்கு.
2: ஏங்க, பெல்ல நல்லா சத்தம் வர மாதிரி ஸ்பீடா ஆட்டுங்க.
3: அட, இதுக்கு சவுண்ட் அவ்வளவுதான் வரு? சவுண்ட் அதிகமா வேணும்னா சாப்பாட்டை தட்டத்தான் தட்டணும். ஆமா, வண்டியை கோயில்ல பூஜை பண்ணித்தானே கொண்டு வந்தோம், மறுபடியும் எதுக்கு வீட்டு முன்னாடி இப்படி பண்ற?
2: இங்க நம்ம பைக் வாங்குனதே பக்கத்து வீட்டுக்கு போட்டியாதான். முதல்ல அவங்க வண்டிய பாக்கட்டும்.
3: அட, ஆல்ரெடி அவங்க நாம என்ன பண்றோம்னு பாத்துட்டு இருக்கிறாங்க. ஏமா, அவங்களுக்கு நமக்கும் இருக்கிற சண்டையில அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்க, போட்டிக்கு நாம பெரிய டிவி.

0: வாங்கினோம், அவங்க கட்டில் வாங்கினாங்க, நம்ம சோபா வாங்கினோம், அவங்க ஏசி வாங்கினாங்க, நம்ம வண்டி வாங்கியிருக்கோம், அவங்க பையனை ஊட்டி கான்வெண்ட்டில் சேர்த்து விட்டாங்கன்னு நாம் நம்ம பையனை கொடைக்கானல் கான்வெண்ட்டில் சேர்த்து விட்டுருக்குறோம். இப்படியே அவங்களுக்கு போட்டியாக பொருளை வாங்கி வாங்கி அவங்க பொறாமப்படட்டும்னு நாலு வீட்டு சாமான சேர்த்து வச்சிருக்கிறோம். வாங்கின பொருளுக்கே இன்னொரு வீடு கட்டணும் போல இருக்குதாப்பா.
1: இது நம்ம மான பிரச்சனைங்க. அவங்க நமக்கு ப்ரெஷர் ஏறட்டும்னு பண்ணும்போது நாமளும் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கணுங்க, அப்போதான் நமக்கு ப்ரெஷர் குறையும்.
0: போதுமா, போது போது, நீ பேசுறது எனக்கு இன்னும் ப்ரெஷர் ஏறிட்டு போல இருக்குது.
1: சரி சரி, வண்டியை எடுங்க. அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் வீட்டை பூட்டிட்டு வர்றேன். மருதமலை வேற போயிட்டு வரலாம்.
0: போயிட்டு வரலாம், போயிட்டு வரலாம்.

0: அப்பப்பாப்பாப்பா, என்ன வெயில், என்ன வெயில்! ஆஃபீஸில் இருந்து வீடு வர்றதுக்குள்ளே தினம் பெரிய சாதனையாகவே இருக்குது. பார்வதி, பார்வதி, என்ன நெய் வாசம் வீட்டை தூக்குது?
1: வாங்க வாங்க, பக்கத்து வீட்டிலேருந்து நெய் வாசம் வந்துச்சா? ஓ, வீட்டிலேருந்து மட்டும்தான் நெய் வாசம் வருமா? என் வீட்டிலேருந்து வரும்னு இன்னைக்கு நெய் தோசை, நெய் ரோஸ்ட்டு, நெய் பணியாரம்னு எல்லாம் சுட்டி அடுக்கி வச்சுருக்கேன். வாங்க வாங்க, சாப்பிட்லாம்.
0: ஆமாம், நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷாச்சு, ஒரு நாளாவது நெய்யில் தோசை சுட்டு போட்டிருப்பியா? சண்டைக்காரி வீட்டில் நெய் வாசம் வீசுதுன்னு நம்ம வீட்லேயும் வீச வச்சுட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, இப்படியாவது நான் இன்னைக்கு நெய் தோசை சாப்பிட போகிறது நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
1: என்னங்க என்னங்க
0: என்ன பார்வதி?
1: சாப்பிட்டு முடிங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
0: விஷயமா? அம்மா தாயே, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு, நான் அப்புறமா சாப்பிட்றேன்.
1: பசியோடு வந்திருக்கீங்க, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா நான் சொல்கிறேன்.
0: வேண்டாம்மா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீ சொல்கிற விஷயத்தால் என் வயிறு கலக்கிட போகுது. முதல்ல என்னன்னு சொல்லு, அப்புறம் நான் சாப்பிட்றேன்.
1: வர அஞ்சாந்தேதி நம்ம கல்யாண நாள் வருது இல்லையா?
0: ஆமாம், வைகாசி அஞ்சாந்தேதி நம்ம கல்யாண நாள். ஓ, கல்யாண நாள் அன்னைக்கு ஊட்டியில் ஃப்ளவர் ஷோவும் வருது, அதனால் ஊட்டி கூட்டிகிட்டு போக சொல்கிறேன், கரெக்டா?
1: ஐயோ, அது இல்லைங்க, அதை விட முக்கியமான விஷயம்.
0: அதை விட முக்கியமானதான் பார்வதி, நேர ஆக ஆக ப்ரெஷர் ஏறுது. முதல்ல உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன்.
1: சரி, நீங்கள் எப்போவோ சாப்பிடுங்க, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. நாம ஒரு கார் வாங்கலாம்னு சொல்ல வந்தேன்.
0: என்னது, காரா?
1: ஆமாங்க, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நான் கொடியில துணி காய போட்டுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல பக்கத்து வீட்டு ராதா அவ புருஷனோட புது வண்டியில ஏறி என்னை நக்கலா பார்த்து சிரிச்சுட்டு போறா. எனக்கு ஒரே அழுகையா வந்துருச்சு. அதனாலதான் நாம அவளுக்கு போட்டியா ஒரு காரை வாங்கி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
0: பார்வதி, ராதா சிரிச்சுட்டு போறாங்கிறதுக்காக நாம கார் வாங்க முடியுமா? இப்ப நான் வாங்குற 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் கார் வாங்கி நம்ம வீட்டு ஷோகேஸ்ல வேணா வைக்கலாம். இப்ப அதுதான் என்னால முடியும்.
1: அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட நான் அவமானப்பட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் போல இருக்கே.
0: பார்வதி, 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற எங்க முதலாளிக்கே கார் கிடையாது, தெரியுமா? நாம மட்டும் கார் வாங்குறது எங்க முதலாளிக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வையே, நாம வசதியா இருக்கும்னு நினைச்சிட்டு இந்த வருஷம் இன்கிரிமெண்டவே கட் பண்ணிடுவாரு.
1: நாம கார் வாங்குறத உங்க முதலாளிக்கு ஏன் சொல்றீங்க? காரை வாங்கிட்டு சத்தெல்லாம வீட்டு மாடி நிறுத்திக்க வேண்டியது தானே, இது கூடவா உங்களுக்கு சொல்லி தரணும்?
0: என்ன நீ, கார் வாங்குறது என்னமோ சர்வ சாதாரணமாக ஒரு கர்ச்சிப்பு வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கார் வாங்க 5 லட்சம் 10 லட்சம் பணம் தேவைப்படுமே, அதுக்கு எங்கே போகிறது? நீ அதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா?
1: நான் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். உங்களை யார் புது கார் வாங்க சொன்னா?
0: நீ சொல்கிறது புரியலையே.
1: புரிகிற மாதிரி சொல்கிறேன், கேளுங்க. கார் டீலர்கிட்ட வேலை பார்க்குறாருல என் மாமா, அவர் சொன்னார் பழைய யூஸ்டு காரெல்லாம் 1 லட்சம் ரூபாயிலேருந்தே இருக்கும் மாமா, அதை வாங்கிப்போம்.
0: என்ன, 1 லட்சம் ரூபாய்க்கு காரா? பார்த்துமா, 1 லட்சம் ரூபாய்க்கு இன்ஜின் இல்லாமல் வெறும் காரோட பாடியை மட்டும் கொடுக்க போகிறாங்க.
1: எங்கள் மாமா எப்பவும் நமக்கு நல்லது தான்

0: சொல்லுவாரு. அவர் சொன்னா நல்லா தான் இருக்கும், நம்பிக்கையோட வாங்குவோம்.
1: சரிம்மா, இப்போ 100,00,000 ரூபாய்க்கு என்ன பண்றது? ஏற்கனவே நம்ம பக்கத்து வீட்டுக்காரு 1 ரூம் எக்ஸ்ட்ரா எடுத்தான்னு நாம லோன் வாங்கி 3 ரூம் எடுத்தோம். அந்த லோன் வேற இருக்கே.
0: நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, 1,00,000 ரூபாய்க்கு உங்ககிட்ட 1 பவுன் மோதிரமும் 2 பவுன் செயினும் இருக்கே, அதை பேங்க்ல வச்சு காரை வாங்கிடலாம். எப்படி என் யோசனை?
1: போற போக்க பார்த்தா என்னைய யாருக்கிட்டையாவது அடமானம் வச்சாலும் வச்சிருவ போல் இருக்கே.
0: இப்ப இருக்க சூழ்நிலைக்கு நம்ம அடமானத்தை விட நம்ம தன்மானம் தான் பெருசு.
1: என்ன பண்றது?

0: என்னராதா பக்கத்து வீட்டையே பார்த்துட்டு இருக்கற, இன்னைக்கு மாடு குதிரைன ஏதாவது வாங்கி கட்டி வச்சிருக்காங்களா?
1: அது இல்லங்க, பார்வதியோட மாமனார் ஊர்ல இருந்து வந்திருக்கார் போல இருக்கு. வாசல்ல உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு, பாத்தீங்களா?
0: ஓ, அவரை நீ இப்பதான் பாக்குறியா? நான் காலையிலேயே அவர் பார்த்துட்டேன், சித்திரக்கணிக்கு வந்திருக்கார் போல இருக்குது.
1: சரி சரி, பக்கத்து வீட்டு பார்வதியோட மாமனார் வந்திருக்காருன்னு. எம் மாமனார்? அதான், உங்க அப்பாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடாதீங்க. உங்க அப்பா உடம்பு சரியில்லாதவர், எப்ப பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருப்பாரு, எந்நேரமும் பாத்ரூம்க்கு நடந்துகிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு புலம்பிட்டே வர இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் சுடுதண்ணி சுடுதண்ணின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அவர் வந்தா வீடு ஆஸ்பத்திரி மாதிரி ஆயிடும். அவரை பார்க்கவே ஒரு ஆள் வேணும். பக்கத்து வீட்டுனால எனக்கு வேற பிரஷர் இறங்கவே மாட்டேங்குது. எத்தனை மாத்திரை தான் நான் சாப்பிடுறது?
0: தாதா, ஒரு தப்பு நடந்து போச்சு. ராதா,
1: என்னங்க? என்னாச்சு?
0: நம்ம பக்கத்து வீட்டு பகையினால அவங்க எது வாங்கினாலும் போட்டிக்கு நாமளும் எதையாவது வாங்கிடுறோம். பக்கத்து வீட்டு பார்வதியோட மாமனார் வந்திருக்காருன்னு தெரிஞ்சா கோபப்பட்ட நீ போட்டிக்கு எப்படியும் உன் மாமனாரை, அதாவது எங்க அப்பாவை, உடனே கிளம்பி வர சொல்லுவேன்னு நினைச்சு காலையிலேயே அவர் வந்து ஆட்டோவில் இறங்கும் போதே எங்க அப்பாவையும் உடனே கிளம்பி வர சொல்லிட்ட. பக்கத்து வீட்டுக்காரர் ஆட்டோர் வந்து இறங்கினால எங்க அப்பாவை கார்ல வந்து இறங்கணும்னு ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணியிருக்க. அநேகமா இன்னொரு 5 நிமிஷத்துல எங்க அப்பா கம்பீரமா கால் டாக்ஸில வந்து இறங்கிடுவார்னு பாரு. அதோ அதான் அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்துட்டாரு சொல்லிருக்க. அப்பா வாங்கப்பா, வாங்க வாங்க.
2: வர்றேன்டா வர்றேன். நீயே ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கூட்டிட்டு போயிருக்கலாம்.
0: அப்பா, உங்களை கார்ல கூட்டிட்டு வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீங்க வேற ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க, அதான் காரவே அனுப்பிச்சு விட்டேன்.
1: வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? அத்தை நல்லா இருக்காங்களா?
2: ஏதோ மாத்திரை மருந்துல என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குமா. உங்க அத்தையும் எனக்கு நேரத்துக்கு பக்குவமா சமைக்கணும், நேரத்துக்கு மருந்து மாத்திரை கொடுக்கணும், அதனால நானும் வந்து உங்களோட இருந்து பாத்துக்கிறேன்னு சொன்னான். நான் தான் ஓவர் வெயிலா இருக்கு, நீ வர வேண்டாம், எல்லாம் என் மருமக பாத்துக்குவான்னு ரயில் ஏறி வந்துட்டேம்மா.
1: ஆமா ஆமா, உங்களை எல்லாம் பாத்துக்கதான் நான் ஒருத்தி இருக்கேனே, அப்புறம் எதுக்கு அத்தை?
0: சரி சரி ராதா, நீ போய் அப்பாவுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா போ.
2: அம்மா ராதா, மதியம் சாப்பிட வேண்டிய மாத்திரையே இன்னும் சாப்பிடல, அதனால கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொண்டு வாமா. அப்படியே வரும்போது சுகர் போட்டும் போடாமையும் சூடா இருக்கிற மாதிரியும் ரொம்ப சூடும் இல்லாத மாதிரி ஒரு டீ போட்டு கொண்டு வாமா. முடிஞ்சா செம்பு டபரா செட்ல கொண்டு வாமா.
1: நான் சொன்னது கரெக்டா நடக்குது பாத்தீங்களா?
2: கரெக்டா? என்ன நடந்தது, என்னம்மா சொல்ற?
0: அது அது ஒண்ணும் இல்லையப்பா. அது நீங்க வந்ததுமே சக்கரை கப்பியா டீ போட்டு கொடுக்கணும்னு ராதா சொன்னா, அது நீங்களே கேட்டுட்டீங்கன்னு ராதா ஞாபகப்படுத்தா இல்ல ராதா?
1: ஆமா ஆமா
0: ராதா, போய் டீ போட்டு கொண்டு வா போ.
2: கோபி
0: சொல்லுங்கப்பா.
2: பக்கத்து வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? என் சிநேகிதன் சிவராம வந்திருக்கானா?

0: வந்திருக்காருப்பா. ஆனா இப்ப எங்களுக்கு அவங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லைப்பா. நீங்களும் அங்கே போகக்கூடாதுப்பா. மனசில் வச்சுட்டு பெசாமல் வீட்டுக்குள்ளேயே இருங்கப்பா.
1: என்னப்பா, ரெண்டு குடும்பமும் அண்ணன் தம்பி மாமன் மச்சா மாதிரி ஒத்துமையா இருந்தீங்க, இப்ப திடீர்னு பேசிக்கிறதுன்னு சொல்றீங்களே, ஏன்பா என்னாச்சு?
0: அது பெரிய கதைப்பா, அதனால பெரிய சண்டையே வந்துருச்சு போங்க.
1: அதுதான் என்னங்கிற.
0: அப்பா அவங்க வீட்டு குப்பை பறந்து வந்து நம்ம வீட்டுக்குள்ள விழுந்துருச்சு. அதை ஏன்னு கேட்டதுக்கு அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றான், காத்தடிச்சா பறந்துதான் வரும்னு சொல்லிட்டான். இது என்னப்பா நியாயம் இது?

0: தாதா, என்னது வீட்டுக்குள்ள ஒரே புகையா இருக்குது? ஜன்னலை திறந்து என்னன்னு
1: பாரு. ஆமா, ஒரே புகையா வருது. இருங்க பாக்குறேன். என்னங்க, கொஞ்சம் இங்க வாங்க.
0: ஏன், என்னாச்சு?
1: எதிர் வீட்டில் கார் வாங்கியிருக்காங்க போல இருக்கு.
0: காரா? என்ன சொல்ற? அடா ஆமா, கார் வாங்கிக்கிறாங்க. அடா, அவன் வருமானத்துக்கு காரா? எப்படி வாங்கினா?
1: ஏங்க, இதையெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுத்துதுங்க. நான் ஒன்று சொல்லுவேன், கேட்பீங்களா?
0: என்னது ஒன்று சொல்ல போறியா? அம்மா தாயே, இதுக்கு மேலே வாங்கிறதுக்கு ரயிலும் ஏறாப்படன்னு தான் இருக்கு. அதையெல்லாம் நம்மளால வாங்க முடியாதுமா?
1: கவலையே படாதீங்க. இனிமே நாம ஒண்ணுமே வாங்காத மாதிரி நான் ஒரு முடிவு பண்றேன்.
0: வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போயிடலாம்னு சொல்றியா?
1: எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்த சொல்றீங்களா?
0: நீ சொல்றது புரியலையே.
1: பக்கத்து தெருல பரிகாரம் பரமசிவம்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம குறைய சொன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நடு வீட்டில் நின்று அவர் சுத்தி போடுவாராம். அப்படி அவர் நம்ம வீட்டில் வந்து சுத்தி போட்டா நாம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது 30 நாள்ல நடந்துருமா?
0: என்னம்மா இது, ஒரு லாஜிக் இல்லாம பேசுற. அவர் வீட்டுக்கு வந்து நடு வீட்டுல சுத்தி போட்டா நம்ம வீட்டை டைல்ஸ் தான் உடையி.
1: எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு விளையாட்டு தான். அவரு சுத்தி போடுறது சுத்தி எல்லாம் இல்லைங்க, எலுமிச்சம்பழத்தை.
0: எலுமிச்சம்பழத்தினால நாம நினைச்ச காரியத்தை எல்லாம் பண்ணலாம்னா நான் வேலைக்கு போகாம சம்பாதிக்க சுத்தி போட சொல்றியா?
1: ஏங்க, நம்புனாதான் நடக்கும். வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா?
0: சரி சரி, எதுக்கு எலுமிச்சம்பழத்தை சுத்தி போடலாங்கிற?
1: வீட்டை வித்துட்டு வெளியே போகதான்.
0: நம்ம வீட்டையா?
1: நம்ம வீட்டை இல்லைங்க, பக்கத்து வீட்டை. அவங்க வித்துட்டு வெளியே போக வைக்கலாங்கிறேன்.
0: அப்படியா? அதுவும் சரிதான். அவங்க வீட்டை வித்துட்டு வெளியே போயிட்டா நாம நிம்மதியா இருக்கலாங்கிற.
1: கரெக்ட். இவ்வளவு நேரம் நான் பேசினதுல இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு.
0: இத பாரு ராதா, நாம நிம்மதியா இருக்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் என்ன பூசணைக்காயே சுத்த சொன்னாலும் நான் ரெடி.

0: என்ன மணி, காரையும் எங்கள் போய் நடு ரோட்டில் நிறுத்திட்டு போயிட்டேன்.
1: என்ன பண்ணுறதுப்பா, திடீர்னு கார் நின்று போச்சு, செல்ஃப் வேறு எடுக்க மாட்டேங்குது. மெக்கானிக்கை தேடிட்டு போனேன்.
0: மெக்கானிக் கிடைச்சாங்களா? வர்றேன்னு சொன்னாங்களா?
1: ஒர்க் ஷாப் பக்கத்தில் தான்ப்பா இருக்குது. ஒர்க் ஷாப்பில் தான் ஆள் இல்லையா, காரை தள்ளிட்டு கொண்டு வந்தால் பார்க்கலான்னு சொல்கிறாங்க.
2: எனது வண்டியை தள்ளிட்டு போகணுமா?
1: ஆமாம், நாம் தான் சேர்ந்து தள்ளிட்டு போகணும். எல்லாம் ஒன்றால் நடந்தது, அதனால் எல்லாம் நீ இதே அனுபவிக்கணும்.
2: எனது என்னலையா, நல்லா ஓட்டி பழகிட்டு அப்புறம் எங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா ஓட்ட தெரியாம வந்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு இங்க கொண்டு வந்து கத்திரி வயில நிக்க வச்சிட்டு இருக்கீங்க.
1: பார்வதி, கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? எனக்கு காரெல்லாம் நல்லாவே ஓட்ட தெரியும். நீ இத கண்ணை திறந்துட்டே பாலங்கிணத்துல போய் விழுந்திருக்க.
2: பாலங்கிணத்துல விழுந்துட்டேனா? என்ன சொல்றீங்க?
1: நீ தானே காருன்னு வீட்டுக்கு முன்னாடி நின்னா போதும்னு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு தகரட்டப்பா வாங்க சொன்ன, அது இப்படித்தே இருக்கு.
2: ஏ மாமா, நல்ல வண்டி, ஒரே ஒரு ஓனர், நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குன்னு சொன்னாரு.
0: வியாபாரி தகரத்தை கூட தங்கம்னு தான் சொல்லுவாங்கம்மா. நாம தான் அது தங்கமா தகரமானு பார்த்து வாங்கணும்.
2: ஏ மாமா, இப்படி எரியற நெருப்புல என்னைய ஊத்துறீங்க?

0: எல்லாம் நல்லா தான் இருக்கு. நம்ம மூணு பேரும் கார் எடுத்துட்டு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரி விளக்கெண்ணைய ஊத்திட்டு பார்த்தாலே அதனால தான் கார் நின்று போச்சு.
1: ஏமா, நமக்கு தலைவலி வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? நாம தான் பார்த்து வாங்கியிருக்கணும்.
2: அப்பா கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா? ஒர்க் ஷாப் 200 மீட்டர் தான் இருக்குது. ரெண்டு பேரும் கொஞ்சம் காரை தள்ளுங்க. என்ன பார்வதி, நின்று எதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிற? இன்பமும் துன்பமும் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. இன்பத்தோட துன்பத்தையும் ஏற்றுத்தே ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுட்டு இருந்தோம்னு வையே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை பார்த்தாலும் பார்த்துருவாங்க. அப்புறம் தேவையில்லாமல் உனக்குத்தே ப்ரெஷர் ஏறு. வண்டியை கொஞ்சம் தள்ளுங்க.
1: ஆமாம்மா, ரோட்லேயும் யாரையும் காணோம். கொஞ்சம் பிடிச்சி தள்ளுமா, வண்டி ஒர்க் ஷாப்பில் விட்டு பார்த்துடுவோம். தள்ளு
2: தள்ளுங்க தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்.

0: ராதா, ராதா.
1: என்னங்க வரும்போதே பரபரப்பா வரீங்க?
0: ஹாஸ்டல்ல இருந்து போன் வந்துருச்சு.
1: நம்ம பையன் படிக்கிற ஸ்கூல்ல இருந்தா?
0: ஆமா, அவனோட மிஸ் தான் போன் பண்ணாங்க. இங்க அவன் முக்கே தொடமாட்டேங்கிறான். என்ன ஆரம்ப பார்த்தாலும் டிவி செல்போன் பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல அனுப்புனா அங்கேயே அவன் குறும்பு பண்றான். போன் பண்ணி சொல்றாங்க.
1: அங்கேயும் போய் குறும்பு பண்றானா? அவன் அப்பனை போலவே இருக்கான்.
0: என்ன ஏன் வம்பு கிழுக்கிற? உங்க அப்பனை போலதான் இருக்கான்னு சொல்லு. பேர் எடுக்கிற வயசுல உங்க அப்பா தலைக்கு டை அடிச்சிட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு அலையிறாருல்ல, அந்த குறும்பு தான் பேரங்கிட்ட இருக்குது.
1: அவருக்கு தலை முழுக்க முடியிருக்கு, அதனால அவர் டை அடிக்கிறாரு. உங்களுக்கு என்ன பொறாம? முதல்ல ஸ்கூல்ல என்ன ஆச்சு அதை சொல்லுங்க.
0: உன் மகன் கூட படிக்கிற பசங்களோட சண்டை போட்டுட்டு கையில் ஒரு கத்தியை எடுத்துட்டு மீன் மிட்டுற மாதிரி வெட்டிடுவேன், கோழி அறுக்கிற மாதிரி அறுத்துடுவேன்னு மிரட்டினாடாமா. மிஸ்ஸு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஹெட்மிஸ்ஸு பையனை என்னங்க வளர்த்தி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு வெக்கமாக இருக்கு இப்போ.
1: அப்புறம் கேட்காம என்ன செய்வாங்க? அவன் குழந்தையா இருக்கும்போதுலேருந்தே ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதுமே, உடனே அவனை தூக்கிட்டு மீன் கடை கோழி கடைன்னு போய் போய் காட்டினீங்க. அதனால தான் அவன் எல்லாரையும் வெட்டிடுவேன் அறுத்துருவேன்னு மிரட்டுறான்.
2: ஏண்டா, நாம என்ன விதைக்கிறோமோ அதுதானடா மரமா முளைக்கும். அவனை ஒரு லைப்ரரி கூட்டு போய் பழக்கப்படுத்திருந்தா அவனுக்கு புக்கு படிக்கிற பழக்கம் வந்திருக்கும். ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு கூட்டிட்டு போய் பழக்கப்படுத்திருந்தா அவனுக்கு விளையாட தோணிருக்கும். கோயில் குளம்னு அடிக்கடி கூட்டிட்டு போயிருந்தா பக்தியும் ஒழுக்கமும் பழகியிருப்பான். நீ மீன் கடை கோழி கடைன்னு கூட்டிகிட்டே போன, அவன் வெட்டுறேன் அறுக்கிறேங்கிறான்.
1: நீங்கள் சொல்கிறது கரெக்டு மாமா. ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும்னு அவனும் காத்துட்டு தான் இருப்பான். அப்படி அவனுக்கு எடுத்து வச்சிருக்கார்.
2: நானெல்லாம் உனக்கு நல்ல ஒழுக்கத்தையும் மரியாதையும் சொல்லி வளர்த்தேன்டா, அதனால தான் நீ எல்லாம் நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்க.
0: அப்பா, நீங்கள் எங்களுக்கு குழந்தையாக இருக்கும்போது நினாவை காட்டி சோறு கொடுத்தீங்க. ஆனால் இன்னைக்கு குழந்தைகளுக்கு செல்போன் காட்டி சோறு கொடுக்குற காலம் பாயுதே. குழந்தைங்க நம்மளை விட அட்வான்ஸாக இருக்காங்கப்பா.
2: நல்லது கெட்டது தெரியாமல் தானடா இந்த பூமிக்கு வர்றாங்க. அவங்க நாம தான்டா நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்கணும். காலம் மாறி போச்சுன்னு காலத்து மேலே பழி போடக்கூடாது. பொறுப்பு நம்மக்கிட்டையும் இருக்குப்பா.

0: பார்வதி, பார்வதி
1: கிச்சன்ல இருக்கீங்க? வந்துட்டேன். என்னங்க, மெக்கானிக் காரை செக் பண்ணாரா? பெருசா உன் கார்ல பிரச்சனை இல்லையே.
0: நானும் மைனர் ப்ராப்ளமாக தான் இருக்குன்னு போனேன். ஆனால் போய் கேட்டால் மேஜர் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. அது கேட்டோன்னே ஒரு நிமிஷம் என் இதயமே நின்று போச்சு.
1: என்னங்க இப்படி சொல்கிறீங்க?
0: என் இதயம் நின்று போன மாதிரி காரோட இதயமும் நின்று போச்சான்.
1: என்னங்க புரிகிற மாதிரி சொல்லுங்க.
0: உனக்கு புரிகிற மாதிரி சொன்னாலே புரியாது. இதில் புரியாத மாதிரி சொன்னால் புரிய

0: இவா போகுது வண்டிக்கு இதயமே இன்ஜின் தான். அந்த இன்ஜினு சீஸ் ஆயிடுச்சான்.
1: என்னது இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சா? இப்ப அதுக்கு நம்ம என்னங்க பண்றது?
0: பைபாஸ் தான், பைபாஸ் தான் பண்ணணுமா. இன்ஜினை பிரித்து வேலை பார்க்கணுமாம்மா. அதுக்கு 50,000 செலவாகுமா. காரை வாங்கினவங்கிட்டயே திருப்பி கொடுக்கலான்னா வாங்கும்போதே 1,00,000 ரூபா காருக்கு கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு கையெழுத்து வேற வாங்கிட்டான்.
1: இப்போ காரை சரி பண்ணலான்னா 50,000 ரூபாய் செலவாகும்னு சொல்கிறீங்க.

0: காருக்கு கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு கையெழுத்து வேற வாங்கிட்டான்.
1: இப்ப காரை சரி பண்ணலனா 50,000 ரூபாய் செலவாகும் சொல்றீங்க. 50,000 ரூபாய்க்கு நாம என்னங்க பண்ண போறோம்?
0: மனசை தேத்திக்க, நாம 100,000 கொடுத்து காரை வாங்கினோம். 50,000 நஷ்டமானாலும் பரவாயில்ல, 50,000 திரும்பி கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணித்தர்றேன்.
1: எப்படிங்க?
0: வேற என்ன, காரை காயலாங்கடையில் இடைக்கு போட்டுடலாம்.
1: என்னது, ஆசாசியா வாங்கின காரை காயலாங்கடையில் போடுவீங்களா? அப்படியே எண்ணெயும் சேர்த்து காயலாங்கடையில் இடைக்கு போட்டுருங்க, தொல்லை இல்லாமல் இருக்கும்.
0: என்ன பார்வதி இப்படியெல்லாம் பேசுற?
1: நாம கார் வாங்கினது பக்கத்து வீட்டு காரங்க கண்பட்டு தான் காருக்கு இந்த நிலைமையே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனி காலம் பூராவும் அவங்க கண் முன்னாடி இந்த வீட்டில் எப்படிதான் இருக்க போறேனோ.
0: பார்வதி பயப்படாம இரு, அவங்கள இந்த ஏரியாவில் இருந்தே எப்படி விரட்டுறேன்னு மட்டும் பாரு.
1: என்னங்க திடீர்னு சினிமா வில்ல மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க?
0: இனிதே என் கிரிமினல் மைண்டை யூஸ் பண்ண போறேன்.
1: அடிதடிக்கெல்லாம் போயிடாதீங்க, போலீஸ் கேஸ்லாம் என்னால் அலைய முடியாது.
0: இது சைலண்டா பண்ற காரியம். பக்கத்து தெருவில் பரிகாரம் பரமசிவன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொன்னால் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் எலுமிச்சம்பழத்துலேயே அவங்கள ஓட ஓட விரட்டிடுவார். எப்படி, ஏன் ஐடியா?
1: வாழ்க்கையில் எதுலேயுமே ஜெயிக்காத நீங்கள் எலுமிச்சம்பழத்துலேயாவது ஜெயிப்பீங்களான்னு பார்க்கலாம்.

0: நான் தான் பரிகார பரமசிவன். என்னை நம்பி வர்றவங்க வரும்போது சங்கடத்தோடு வருவாங்க, போகும்போது சந்தோஷத்தோடு போவாங்க. அப்போ தான் நான் சந்தோஷமாக இங்கே உட்கார முடியுது. உங்கள் முகத்தை கூட உங்கள் மனைவியோட முகத்தை பார்க்கும்போது ஆழமான மன உளைச்சல் இருக்காங்கன்னு தெரிய வருது.
1: பார்த்தீங்களா, என் முகத்தை பார்த்து கரெக்டாக சொல்கிறாரு.
2: நீ முழிக்கிற மொழியே உன் மனசை காட்டு.
0: என்ன உங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, என்ன பரிகாரம்னு சொல்கிறேன்.
2: அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வீட்டை விற்கணும், அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுவார்னு பேசிக்கிட்டோம்.
0: ஓ, உங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குது, அதில் ஒரு வீட்டை விற்கணும், அப்படித்தானே?
2: இல்லைங்க, எங்களுக்கு இருக்கிறதே ஒரு வீடு தான்.
0: அப்படியா? அப்படின்னா எலுமிச்சம்பழம் சுற்றி போட்டா 30 நாளில் வீடு விற்று.
2: 30 நாளில் வீடு விற்றுமா? பார்வதி, ஒரு 30 நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா?
0: சரி சரி, எனக்கு வேற ஒரு இடத்துல சுற்றி போடுற வேலை இருக்குது, என் கூட வந்து உங்கள் கூட்ட காட்டுங்க, அங்கே வந்து சுற்றி போட்டுட்டு வந்துடுறேன், புறப்படுங்க.
1: வீட்டுக்குள்ளே போக வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டானே?
0: என்னது, வீட்டு ஓனர் ஒத்துக்க மாட்டானா? வீடு உங்களது தானே.
1: வீடு வீட்டு ஓனர்துங்க.
0: ஏங்க என்ன விளையாடுறீங்களா, உங்கள் ஓட்டத்தானே விற்கணும்னு சொன்னீங்க.
2: வீட்டை விற்கணும்னு சொன்னோம், ஆனால் எங்கள் வீட்டு இல்லைங்க, அது எங்கள் பக்கத்து வீட்டை.
0: என்னது, பக்கத்து வீடா? சரி, அவங்க வீட்டை நீங்கள் விற்கணும், நீங்கள் என்ன புரோக்கரா?
2: பார்வதி, சுத்தி வளைக்காமல் என்ன நடந்துன்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு.
1: சார், எங்களுக்கும் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு ஃபேமிலிக்கும் ஒத்து வரதில்லை. அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் நாங்கள் இனிமேல் அவங்க முகத்தில் முழிக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கோம். உங்கள் பரிகாரங்களை பற்றி கேள்விப்பட்டோம். எப்படியாவது அவங்க இருக்க வீட்டை விற்றுட்டு வெளியே போயிடணும். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஒரு பரிகாரத்தை பண்ணிவிடுங்களேன்.
0: இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸாக இருக்குதே. பணம் வேற எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்கிறீங்க. சரி, வீட்டுக்கு போய் அந்த வீட்டை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன். இந்தாங்க என்ற விசிட்டிங் கார்டு, இந்த நம்பருக்கு ஒரு 10,000 ரூபா கூகுள் பே பண்ணுங்க.
2: என்னது, 10,000?
0: மறக்காம உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க.
1: மணி நம்பர் 4.

0: சிவராமா, கண்டும் காணாதமாய் போற, சண்டைக்காரன் கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு உன் மகன் சொல்லிட்டானா? அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவ, இப்பெல்லாம் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற.
1: அடையேப்பா, இத்தனை வருஷம் என் கூட பழகின நீயுமா இப்படி பேசுற? என்னுடைய செல்போனில் உன் நம்பர் அழிஞ்சு போச்சு. நானும் என் பையன்கிட்ட கேட்டேன், உன் நம்பரை கேட்டேன். அதுக்கு அவன் இனிமேல் பக்கத்து வீட்டில் யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னுட்டான். ஏன், என்னாச்சுன்ன? பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது அப்படின்னு ஃபோனை வச்சுட்டான். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஒரு சாதாரண பிரச்சனைக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு. சரி, நீ தான் உன் பையன்கிட்ட பேசி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாமில்ல?
0: நானும் என்னடா இதெல்லாம்னு கேட்டேன். அதுக்காக நீ வந்த வேலையை மட்டும் பாருன்னுட்டான். சரி, கொஞ்சம் கோபம் தனியட்டுமேன்னு விட்டுட்டேன்.
1: எப்படி ஒத்துமையாக ஒரு தாய் பிள்ளைங்க போல் இருந்த நம்ம குடும்பம் இப்படி ரஷ்யா உக்ரைன் மாதிரி ஆயிடுச்சேன்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா.
0: ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் இருக்கிற மில்லில் நாம் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வேலைக்கு சேர்ந்தோம். ஒரே நேரத்தில் பக்கம் பக்கமாக இடம் வாங்கி வீடை கட்டினோம். கல்யாணம் பண்ணி குடும்பமாச்சு. கஷ்டப்பட்டு மில்லு வேலை பார்த்து குழந்தைகளை நல்லா படிக்க வச்சோம். நம்ம ரெண்டு குடும்பமும் எவ்வளோ ஒத்துமையாக இருந்துச்சு. மில்லில் ரிட்டையர் ஆன பிற்பாடு வீட்டை அவங்கவுங்க பசங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளுடைய கடைசி காலத்தை சொந்த ஊரில் கழிக்க போயிட்டோம். நம்மக்கிட்ட இருந்த ஒற்றுமை நம்ம பிள்ளைங்கக்கிட்ட இல்லையேன்னு நினைக்கும்போது என் கண்ணெல்லாம் கலங்குதப்பா.
1: எல்லாரும் மனிதாபிமானத்தை மறந்துட்டாங்க. எங்கே பார்த்தாலும் சுயநலம்தான் ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குப்பா.
0: ஆற்றுலையும் ஒரு நாள் தண்ணி வறண்டுதான்ப்பா போகும். அப்போ தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு பந்தம்னா என்ன, பாசம்னா என்னன்னு.

0: ஐயா வணக்கம்ங்க.
1: வணக்கம், வாங்க.
0: ஒரு விஷயத்துக்காக பரிகாரம் ஒன்று பண்ணணுங்க.
1: சரி,
0: உங்களை பற்றி கேள்விப்பட்டோம்.
1: சரி,
0: அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம்ங்க.
1: அப்படியா?
0: ஆனுங்க,
1: சரியான இடத்துக்கு சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறீங்க. உங்கள் மனசு பெரிய பாரத்தோடு இருக்குது.
0: ஆனுங்க,
1: அதை கொஞ்சம் என்கிட்ட இறக்கவே இங்க. சரி, உங்கள் புல் அட்ரஸை பின்கோடோடு சொல்லுங்க.
0: என்னங்க ஐயா இது? ஹாஸ்பத்திரியில் அட்மிட் ஆகும்போது அட்ரஸ் கேட்குற மாதிரி கேட்குறீங்கள.
1: இங்கெல்லாம் மறுத்து பேசக்கூடாது. உங்கள் வீடு கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கான்னு கண்டுபிடிச்சாத்தான் துல்லியமாக உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு சொல்ல முடியும்.
2: ஏங்க, அவர் என்ன கேட்குறாரோ அதை சொல்லுங்க, அப்புறம் பண்ணுற பரிகாரம் பழிக்காமல் போயிட போகுது.
0: ஐயா, என் பேர் கோபிங்க.
1: சரி,
0: நம்பர் 5 கணபதி நகர் கோயம்புத்தூர் 1 இருக்கிறனுங்க.
1: இந்த அட்ரஸ் மறுபடியும் சொல்லுங்க.
0: நம்பர் 5 கணபதி நகர் கோயம்புத்தூர் 1.
1: இந்த அட்ரஸ் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. சரி, உங்க பிரச்சனை என்ன? எதுக்காக பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க.
2: அது வந்துங்க, ஒரு வீட்டை விற்கணும், அதுக்கு தான் பரிகாரம் பண்ணணும்.
1: இதுக்கு முன்னாடி இதே தெருவில் இருந்த நம்பர் 4 இருந்து இதே மாதிரி வீட்டை விற்கணும்னு ஒரு கேஸு வந்தது.
0: ஐயா என்னங்க ஐயா உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்களே.
1: அது ஒண்ணுமில்ல, மந்திரம் சொல்ற.
2: நல்ல மந்திரமா சொல்லி எங்க வேண்டுதல் நடக்கிற மாதிரி.

0: மாதிரி பண்ணிடுங்க ஐயா.
1: உங்கள் வீட்டு நடுகாலில் நின்று எலுமிச்சம்பழம் சுற்றி போடணும். 30 நாளில் நீங்கள் நினச்சது நடக்கு. வாங்க உங்கள் வீட்டுக்கு போகலாம்.
2: வீட்டுக்குங்களா? வீட்டு சாவி எங்கிட்ட இல்லைங்களே?
1: வீட்டு சாவி ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட தானே இருக்கு?
2: அது ஒரிஜினல் ஹவுஸ் ஓனர்கிட்ட இருக்குமுங்க.
1: அப்போ வீடு உங்களுது இல்லையா?
2: எங்கள் பக்கத்து வீட்டை வைக்கணும்னு வந்திருக்குங்க ஐயா.
1: பக்கத்து வீட்டை விற்கணும்னு இது ஏதான 4 நம்பர் வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு போல.
0: ஐயா என்ன ஏன் மறுபடியும் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க?
1: இல்லை, பக்கத்து வீட்டை நீங்கள் எதுக்காக விற்கணும்?
0: அது வந்துங்க, உங்ககிட்ட சுற்றி விளைக்காம நேராக பாயிண்ட்டுக்கே வர்றேன். எங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சண்டை. அவங்கள பார்த்துட்டு எங்களால் நிம்மதியாக இருக்க முடியலை. அதனால தான் அவங்கள ஏரியாவே விட்டே துரத்த முடிவு பண்ணோம். உங்கள் பரிகாரத்தை பண்ணால் அவங்களாவே போயிடுவாங்கன்னு உங்களை தேடி வந்திருக்கோம்.
2: ஆமாங்க ஐயா. ஐயா இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க ஐயா. நாங்கள் நினச்சது மட்டும் சீக்கிரமாக நடந்துடணுங்க.
1: ஓ, இவங்க அவங்கள விரட்ட பார்க்குறாங்க, அவங்க இவங்கள விரட்ட பார்க்குறாங்க. இந்த மாதிரி 4 குடும்பம் இருந்தா நம்ம வியாபாரம் ஓஹோன்னு போகும் போல இருக்க. இதை பாருங்க, அவங்க வீட்டை வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மற்றதை நானே பார்த்துக்கிறேன். அப்படியே என்ற நம்பருக்கு வீட்டுக்கு போய் 15,000 ரூபா கூகுள் பே பண்ணுங்க.
2: ஐயா என்னது, 5 ரூபா எலுமிச்சம்பழத்துக்கு 15,000?
1: காரியமாக எப்படி
2: ஐயா?

0: என்ன ராமசாமி, வாக்கிங்கே வர்றதில்ல, முகமெல்லாம் டல்லாக இருக்குது. ஏன் உடம்பு ஏதாவது சரியில்லையா?
1: ஆமாம்ப்பா, ஒரு வாரமாக கைகாலெல்லாம் ஒரே வலி. அதுதான் இந்த பக்கமே வரலை.
0: மகன்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்ல வேண்டியது தானே?
1: வந்த இடத்துல அவங்கள ஏன் தொல்ல பண்ணணும்னு அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லலைப்பா.
0: சரி சரி, அதை விட ஒரு யூடியூப் போட்டு பார்த்தா ஏதாவது நாட்டு வைத்தியம் இருக்கும். அதை கேட்டு வீட்டில் இருக்கிற இந்த இஞ்சி பூண்டு இதை வச்சு ஏதாவது வைத்தியம் பண்ணி பார்த்துருக்கலாம்ல?
1: நீ சொல்கிறதும் சரிதான். அப்படித்தான் கைகால் வலிக்கு என்ன வைத்தியம்னு போட்டு பார்த்தா ஒருத்தன் தண்ணியே அதிகமாக குடிங்கிறான், இன்னொரு சேனலை மாற்றி பார்த்தா அவன் தண்ணியே குடிக்காதேங்கிறான், இன்னொரு சேனலை மாற்றி போட்டால் அவன் உப்பு புளி மிளகா தூளை போட்டு குடிங்கிறான். இதையெல்லாம் கேட்டு வைத்தியமே பிடிச்சிரும் போட்டிருக்கு. அதுதான் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன்.
0: ஆமாப்பா, இந்த செல்ஃபோன்னால் எனக்கும் ஒரு வாரமாக ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு.
1: செல்ஃபோனால் உனக்கு டென்ஷன் ஆயிடுச்சா? என்ன சொல்கிற?
0: மகன் கூப்பிட்டானேன்னு ஊருக்கு வர பஸ் ஸ்டாண்ட் வந்தப்பா, பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையன் வந்து, ஐயா என் ஃபோனில் பேட்டரி சார்ஜ் இல்லை, அதனால் ஒரு ஃபோன் பண்ணிட்டு கொடுக்குறேன், உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு கேட்டான். நானும் பாவமேனு என் ஃபோனை கொடுத்தேன். ஃபோனை வாங்கினவன் தனியாக போய் நின்று பேசிட்டு என் ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டான். அவன் போன அடுத்த நிமிஷமே இன்னொருத்தன் ஃபோன் பண்ணி, அவனை எங்கே மறைச்சி வச்சிருக்கிறேன், ஒழுக்கமாக என்கிட்ட அவனை ஒப்படைச்சிருன்னு மிரட்டி பேசுகிறான். நான் அந்த பையன் பஸ் ஸ்டாண்டில் என்கிட்ட ஃபோன் வாங்கி பேசினான், அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் ஃபோன் பண்ணினவன் அந்த பையனை பற்றி சில உண்மைகளை சொன்னான். வேலை செஞ்ச கம்பெனியில் பணத்தை திருடிட்டு வந்துட்டானான். வந்தவன் என் ஃபோனை வாங்கி கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவனோட கூட்டாளிகிட்ட பேசியிருக்கிறான். முதலாளி அவனை கூட்டு மிரட்டினதில் இந்த நம்பர்லேருந்து தான் ஃபோன் பண்ணினான்னு அந்த பையன் என் நம்பரை முதலாளிகிட்ட கொடுத்துட்டான். அதனால் நான் தான் இந்த திருட்டு பையனை மறைச்சி வச்சிருக்கேன்னு என்னை மிரட்டிட்டு இருந்திருக்காங்க.
1: பா, நீ சொன்னது எனக்கு தலையே சுத்துதுப்பா.
0: அதனால் தெரியாத யாருக்கும் இனிமேல் செல்ஃபோன் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீயும் தெரியாதவங்களுக்கு ஃபோனை கொடுத்துடாதப்பா.
1: சரி சரி, என் மகனோ மருமகளோ நாம் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க, நாளைக்கு பேசலாம், வரட்டுமா?
0: ம், எப்படி அக்கம் பக்கம் சந்தோஷமாக இருந்த குடும்பம் நம்மளது, இப்படி பிரிஞ்சு நிற்கிறத பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்குப்பா. எல்லாம் கொஞ்ச நாள்

0: என்ன பார்வதி, நைட் சமையலுக்கு பிளான் பண்ணிட்டியா?
1: இன்னைக்கு என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேங்க.
0: என்ன பண்ணுவேன்? யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் உப்புமா செய்வேன். பார்வதி, நேற்று ஆஃபீஸ் வேலையா ஈரோடு போனா அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு சப்ளையரு நெய் தோசை பட்டர் தோசை இருக்குன்னா. நானும் நெய் தோசை கூட சாப்பிட்ருக்கமே, பட்டர் தோசை சாப்பிட்டதே இல்லைன்னு ஒரு பட்டர் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு தெரியுமா? நேற்று சாப்பிட்ட அந்த பட்டர் தோசை டேஸ்ட்டு இன்னும் என் நாக்குலேயே இருக்குன்னா பார்த்துக்குவேன்.
1: அதுக்காக மறுபடி ஈரோடு போய் பட்டர் தோசை சாப்பிட சொல்கிறீங்களா?
0: அதுதான் இல்லையே, பட்டரை நம்ம வீட்டுக்கே நான் வாங்கிட்டு வந்துட்டேனே. இன்னைக்கு நீ எனக்கு பட்டர் தோசை சுட்டு கொடுக்க போற.
1: ஏங்க, எனக்கு நெய் தோசை தான் சுட தெரியும், பட்டர் தோசை எப்படி சுடணும்னு எனக்கு எப்படிங்க தெரியும்?
0: நீ ஒன்றும் கவலையே படாத, யூடியூப்ல தேடு, பட்டர் தோசை சுடுறது எப்படின்னு விளக்கமாக சொல்லியிருப்பாங்க, அதை பார்த்துட்டே சுடு. ஏதாவது டவுட்னா என்ன கூப்பிடு.
1: சரிங்க மாமா, உங்களுக்கும் யூடியூப் பட்டர் தோசை போடவா?
2: யூடியூப் சமையலா? வேண்டாம்மா, எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு எப்பவும் சுடுற சாதா தோசையே போதும்மா. ஏற்கனவே வைத்தியத்தை கேட்டு நானே குழப்பத்துட்ருக்கேன். இதில் யூடியூப்பில் சமையலை சாப்பிட்டுட்டு அதை சரி பண்ண யூடியூப் வைத்தியத்தை தேட வேண்டி வரும்.
0: பார்வதி, அப்பா சொன்ன மாதிரி அவருக்கு செஞ்சு கொடு, எனக்கு பசி ஆகுது, சீக்கிரம் சாப்பிட ரெடி பண்ணிட்டு வா.

0: ஹலோ, யார்? முருகனா? ஏன்னா அத்தையே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்களா? ஐசியூலையா? சரி சரி, நீ தைரியமா இரு, நாங்கள் உடனே புறப்பட்டு வர்றோம்.
1: என்னப்பா, என்னாச்சு?
0: பார்வதியோட அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களாம்ப்பா.
1: அப்படியா? நல்லா தான் இருந்தாங்க.
0: பார்வதி, பார்வதி, கொஞ்சம் சீக்கிரமாக வாயே.
2: இப்போதாங்க தோசையில் பட்டடை தடவிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வரேன்.
0: வெயிட் எல்லாம் பண்ண முடியாது, சீக்கிரம் புறப்படு, போகலாம்.
2: ஏங்க, என்னாச்சு, ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? நம்ம எங்கே போக போகிறோம்?
0: அட, உங்கள் அம்மா.
2: எங்கள் அம்மா? என்னாச்சு அம்மாவுக்கு? என்னாச்சு
0: பார்வதி? உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம்.
2: அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? அம்மா,
0: உன் தம்பி முருகன் ஃபோன்
2: பண்ணான். அம்மா,
0: சரி நான் போய் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஆட்டோ கூட்டிகிட்டு வந்துடுறேன்.
2: எங்கள்
0: அப்பாவை கூட்டிகிட்டு வீட்டை பூட்டிட்டு முன்னாடி வந்து நில்லு.

0: அப்பா பார்த்து பார்த்து மெதுவாக இறங்குங்கப்பா, கார் கதவை முட்டிக்காதீங்க.
1: ம், சரிப்பா, பார்த்து தான் இறங்குறேன்.
0: பார்வதி இறங்கு. ஆமாம், உன் அம்மாவுக்கு தான் டாக்டர் ஒன்றும் இல்லை, சாதாரண தலை சுத்தல் தான் சொல்லினார். இல்லை, நாளைக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீ ஏன் முகத்தை இருக்குமா வச்சிருக்க? ரிலாக்ஸ் ஆகிற.
2: நான் அம்மாவை நினச்சிலாம் டென்ஷன் ஆகலைங்க. அது நாம் வரும்போது பக்கத்து வீட்டு குடும்பமே நின்று வேடிக்கை பார்க்குதே, அவங்கள நினச்சிதான் டென்ஷனாக இருக்குது.
0: பார்த்தா பார்த்துட்டு போகிறாங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க? போ, போய் வீட்டை ஓப்பன் பண்ணு.
2: என்னது, சாவி பூட்டில் போக மாட்டேன்னு?
1: பார்த்துமா, பதட்டப்படாமல் தரமா.
2: என்னங்க, இது நம்ம பூட்டே இல்லைங்க.
0: என்னது, நாம பூட்டின பூட்டு இல்லையா?
1: என்னம்மா சொல்ற?
2: யாரோ நம்ம பூட்டை உடைச்சிட்டு வேற பூட்டு போட்டு போட்டிருக்காங்க.
0: அப்படியா?
1: டேய், திருடங்கிருடம் வந்து பூட்டை உடைச்சிட்டானோ என்னமோ. முதல்ல உள்ள போய் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு.
2: ஆமாங்க, பூட்டை உடைச்சி உள்ள போய் பீரோவை திறந்து பாருங்க.
3: வேண்டாம் வேண்டாம், பூட்டை

0: உடைச்சிடாதீங்க, இந்தாங்க சாவி.
1: ஹலோ, எங்க வீட்டு சாவி உங்க கையில் எப்படி வந்துச்சு? அப்படின்னா நீங்க தான் வீட்டு பூட்ட உடைச்சிங்களா?
0: ஆமா, உங்க வீட்டு பூட்டை நான் தான் உடைச்சேன், என் கையால தான் உடைச்சேன்.
1: என்ன ஒரு தைரியம், பூட்டை உடைச்சேன்னு சொல்றாங்க. நின்று நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, உடனே போலீஸை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க.
2: போலீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எதனால பூட்டை உடைச்சாருன்னு தெரிஞ்சுட்டு போங்க. இவர் மட்டும் பூட்டை உடைச்சிட்டு உள்ள போலேனா உங்க வீடே பத்தி எரிஞ்சிருக்கும்.
3: என்னது, வீடு எரிஞ்சு போயிருக்குமா? என்னம்மா சொல்ற?
0: ஆமாங்க, நேத்து பதட்டத்தோட எல்லாரும் ஆட்டோ ஏறி போனீங்க. நீங்க போன கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்குள்ள இருந்து கேஸ் வாசனை வர ஆரம்பிச்சது. அப்புறம்தான் பதட்டத்துல கேஸ் சரியா ஆஃப் பண்ணாம ஆட்டோ ஏறி போயிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். விட்டா 5 நிமிஷத்துல வீடு பத்தி எரிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் பூட்டை உடைச்சி தைரியமாக உள்ளே போய் கேஸ் சிலிண்டரை ஆஃப் பண்ணேன். நான் மட்டும் பூட்டை உடைக்காமல் இருந்திருந்தா உங்கள் வீடு பற்றி எரிஞ்சிருக்கும்.
4: பார்வதி, நீ கேஸை ஆஃப் பண்ணலையா?
1: அப்படி தான் போல இருக்குங்க. நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஆட்டோ வந்ததும் அப்படியே கவனிக்காமல் கேஸ் ஆஃப் பண்ணாமல் உங்கள் கூட ஆட்டோவில் ஏறி வந்துட்டேன் போல இருக்குங்க.
4: உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வீடே பற்றி எரிஞ்சிருந்தா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன ஆகிறது?
3: உயிரை கொடுத்து பூட்டை உடைச்சி வீட்டுக்குள்ளே போய் கேஸ் அணைச்சிருக்கான். ஒருவேளை இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா இவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? இதில் உங்களுக்குள்ளே வீராப்பு வேற. எப்போவுமே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தாய் மூலமா ஒன்றுக்கு ஒன்று ஆதரவாக இருக்கணும். அப்போ தான் காசு பணம் இல்லாட்டியும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அதை விட்டுட்டு எதிரிகளாக பார்க்க ஆரம்பித்தோம்னா டென்ஷனில் காலம் பூராவும் கண்ட நோயை சம்பாதிக்க வேண்டியது தான்.
1: ஆமாங்க, அப்பா சொல்றதும் 100க்கு 100 உண்மைதாங்க. கோபி அண்ணா, நீங்க மட்டும் எங்க வீட்டுக்குள்ள தைரியமா போய் கேஸ் ஆஃப் பண்ணலன்னா நாங்க குடும்பத்தோட இன்னைக்கு நடு தெருவில் தான் நின்றுட்டு இருக்கணும். உங்க உயிரை கொடுத்து எங்களை காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல.
0: முதல்ல நான் தான் உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு இருந்தேன்.
4: நீ எங்களை பார்த்து நன்றி சொல்லணுமா? நீ சொல்றது எதுவுமே புரியலையே.
0: 2 நாளைக்கு முன்னால எங்க அப்பா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்போ
4: எங்க என்னது ஒரே கூட்டமா இருக்கு?
5: ஆமா, ஒரே பெரிய கூட்டமா இருக்கு. இருங்க பாக்கலாம், கொஞ்சம் பக்கத்துல போய் பாக்கலாம். ஆமாங்க, ஒரு பெரியவர் யாரும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு போல.
4: யாரு யார் அவருன்னு தெரிஞ்சுதான்?
5: யாருன்னு தெரிஞ்சால் இந்நேரம் என் ஆட்டோவில் கொண்டு போய் அவரை விட்டுருப்பேன். கையில் செல்ஃபோனும் இல்லை, எந்த வித ப்ரூஃபும் இல்லை. யாரோ எவரோ பார்த்த பாவமாக இருக்கே.
4: அப்படியா? எனக்கு ஏதாவது தெரியுமான்னு பார்க்குறேன் சார். கொஞ்சம் வழி விடுங்க சார். அட, இவரா?
5: ஏன் சார், உங்களுக்கு அவர் தெரியுமா?
4: ஐயோ, இவர் என் பக்கத்து வீட்டுக்காரர் தான். மகன் வீட்டுக்கு ஊர்லேருந்து வந்திருக்காரு.
5: ஓ, அப்படியா? ரொம்ப நல்லதாக போச்சுங்க. வேற பிடிச்சி தூக்குங்க, வேறு வீட்டில் கொண்டு விட்டுடலாம்.
4: இல்லை சார், மும்பையிலேருந்து எங்கள் முதலாளி வேறு வந்திருக்காரு. இன்னும் 10 நிமிஷத்தில் நான் ஆஃபீஸில் இல்லைன்னா என் வேலையே போயிடும். அதனால் நான் உங்களுக்கு ஆட்டோ சார்ஜ் டாக்டர் ஃபீஸும் தர்றேன். பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இவரை விட்டுறீங்களா சார், ப்ளீஸ்
5: சார். நீங்கள் சொல்கிறது சார், நான் கொண்டு போய் விடுறதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கோம். யாராவது கூட இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும்.
4: அப்படியா? சரி, நீங்கள் எதுவும் பயந்துக்காதீங்க. இவரோட மகன் நம்பர் தர்றேன். ஒரு வார்த்தை அவர்கிட்ட நீங்களே சொல்லிவிட்டு இவர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விட்டுருங்க. இவர் மகன் கம்பெனி பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்தில் அவர் ஆஸ்பத்திரி வந்துடுவார். சரியா? ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே. நானே ஃபோன் போட்டு சொல்லிடுவேன். இவர் மகனுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லைங்களே, அதுதான் சொல்ல முடியல.
5: ஓ, புரியுது. ஓ, அதுக்கு தான் நீங்கள் தயங்குறீங்களா? சரிங்க சார், நான் தான் பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறவன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நானே கொண்டு இவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுறேன். இவர் மகன் ஃபோன் எடுக்கலைன்னா என்ன பண்ணுறது? அதனால் உங்கள் பேரையும் ஃபோன் நம்பரையும் இந்த பேப்பரில் கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டு போங்க சார்.
4: சரி, எழுதி தர்றேன். இந்தாங்க, இதுதான் இவர் மகன் நம்பரு, பின்னாடி எழுதிருக்கிறது என் நம்பர்.
5: சரிங்க சார், இவரை கொஞ்சம் தூக்கி ஆட்டோவில் படுக்க வைங்க.
4: ம், வாங்க.
5: சரி, கொஞ்சம் பார்த்து இவரை கொஞ்சம் தூக்கி ஆட்டோவில் படுக்க வைங்க.
4: ஆ, வாங்க, பிடிங்க.
5: கொஞ்சம் பார்த்து கொஞ்சம்
4: மெதுவா மெதுவா
5: தலையை நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் காலை பிடிங்க. அழுங்காமல் ஓகே. ஆ, சரி.

0: இல்லைப்பா, பார்த்து வாங்கப்பா. ஊசி போட்ட இடத்த நல்லா தேய்ச்சி விடுங்க.
1: சரிப்பா, வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்களா?
0: ஆமாப்பா, வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. சுகர் தான் அதிகமாக இருக்காமா, சரியான நேரத்தில் மாத்திரை சாப்பிட சொல்கிறாங்க. ஏன்ப்பா, வெளியே எங்கே போனாலுமே பாக்கெட்டில் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. பாக்கெட்டில் பணம் இல்லாமல் கூட போயிடலாம், ஆனால் செல்ஃபோன் இல்லாமல் இனி நீ எங்கேயுமே வெளியே போகக்கூடாது, சரியா? என்னப்பா, பாருங்க, யாரோ ஒரு புண்ணியவன் காசையும் கொடுத்து ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து உங்களையும் சேர்த்து விட்டுட்டு போயிருக்கான். வாங்க, அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போகலாம்ப்பா.
2: சார், அந்த பெரியவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சா? இப்போ நல்லா இருக்காரா?
0: ஐயா, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்களா?
2: சார், நான் தான் சார். உங்கள் அப்பாவை என் ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன். உங்களுக்கு ஃபோன் பண்ண அதே ஆட்டோ டிரைவர் தங்கராஜ் தான் சார் நான்.
0: ஓ, அது நீங்கள் தானா? உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் சரியாகாதுங்க ஐயா. நீங்கள் சரியான நேரத்தில் எங்கள் அப்பாவை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கலைன்னா எங்கள் அப்பாவோட நிலைமை வேறு மாதிரி போயிருக்குன்னு டாக்டர் சொன்னாருங்க ஐயா. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க
2: சார். நன்றி எல்லாம் உங்கள் பக்கத்து வீட்டு மணிக்கு சொல்லுங்கள் சார். அவர் தான் ஆட்டோவுக்கு பணமும் டாக்டர் ஃபீஸும் கொடுத்து விட்டார். அது மட்டும் இல்லை, உங்கள் நம்பரை எங்கிட்ட கொடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னது அவர் தான் சார்.
0: மணியா?
2: ஆமாம் சார், அவர் தான் சார். உங்ககிட்ட கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னார், அவர் தான்.
1: டேய், நம்ம சிவராம மகன் மணிடா.
0: ஆமாப்பா, நான் யாரை எதிரியே நினைச்சனோ அந்த மணிதாப்பா இன்னைக்கு உதவி பண்ணியிருக்கான்.

0: ரோட்டில் மயக்கமாக கிடந்த எங்கள் அப்பாவை அடையாளம் கண்டு அவரை ஆட்டோவில் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சது நீங்கள் தான்னு ஆட்டோ டிரைவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே உங்களை பார்த்து நன்றி சொல்லணும் தான் வீட்டுக்கு வந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டீங்கன்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. நானும் சரி போனவங்க திரும்பி வரட்டும்னு குடும்பத்தோடு உங்கள் வரவை எதிர்பார்த்துருந்தேன். அப்போ தான் உங்கள் வீட்டில் இருந்து கேஸ் கசியிற வாசம் வந்தது. மிகப்பெரிய அசம்பாவிதம் உங்கள் வீட்டில் நடக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுதான் உங்கள் வீட்டு பூட்டை உடைச்சி கேஸை ஆஃப் பண்ணேன்.
1: என்னதான் மனசுக்குள்ளே நீங்கள் எதிரிகளாக நினச்சாலும் மனிதாபிமானம் உங்களை சேர்த்து வச்சிடுச்சு பார்த்தீங்களா?
0: இப்போ சொல்லுங்கள், முதல்ல எங்கள் அப்பாவை காப்பாற்றுற உங்களுக்கு நான் தானே நன்றி சொல்லணும்?
1: பார்த்தீங்களா, உங்கள் ரெண்டு பேர் மனசுலேயும் ஒரு பாசம் பந்தம் மனசில் மறைஞ்சிருக்கு, ஆனால் அதை வெளியே காட்ட மாட்டீங்க. இந்த உலகம் உங்களுக்கோ எங்களுக்கோ மட்டும் சொந்தம் இல்லை, நீங்கள் வாழ்கிற எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது. வரும்போது நம்ம ஒன்றும் கொண்டு வரல, அதே மாதிரி போகும்போது இங்கேருந்து ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல, அன்பையும் பாசத்தையும் தவிர.
2: ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்கிற அந்த அழகான வார்த்தை தான் என் நினைவுக்கு வருது.
3: நாங்களும் அன்பு பாசம் கருணை உதவின்னு எதையுமே யோசிக்காம சுயநலம்தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டோம். எல்லாமே இப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது. நீங்க சொன்ன மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்ற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து காட்டுவோம்.

இதுவரை ஒலித்தது கூடி வாழ்வோம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி. இதில் கதாபாத்திரமானோர் மணியாக தளவாய் எம் மனோகரன், பார்வதியாக எஸ் நந்தினி, கோபியாக எம் ஜெகநாதன், ராதாவாக எஸ் பார்வதி, சிவராமனாக எம் ஜோதி பாலசுப்பிரமணியன், ராமசாமியாக ஆர் ஜெயகோமதி நாயகம், பரிகாரம் பரமசிவமாக கே விஜயகுமார், டாக்ஸி டிரைவராக பொன் ரமேஷ்குமார்.

அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இந்நிகழ்ச்சி நமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது.

0: ತಗ ತಳಾಂಗ ತಗ ದಿಬ್ಬಿ ತಗ ದಿಬ್ಬಿ ತಗ ಗಿಡ ತಗ ಗಿಡ ತಗ ಜೋಡ ತಗ ಜೋಡ ತಗ ತಗ ಜೋಡತ ತಗದಿ ತಗ ಜೋಡತ ತಳಾಂಗ ತಗ ಜೋಡತ ಆ
1: ಸಭೆಯವರ್ಗಳೇ ಹಿರಿಯವರ್ಗಳೇ ಹಿಂದೆ ಕೂತಿನೇ ಸ್ವರ್ಕುತ್ತಂ ಪೊರುಕುತ್ತಂ ಎಕ್ಕುತ್ತಂ ಇರುಪಿನ குற்றத்தை மன்னித்து குணத்தை மட்டும் கொள்ளும்படியாக மிக தாமியுடன் மண்டியிட்டு தண்டனையிட்டு கேட்டுக் கொள்கிறேன்.
2: அரசன் அரசன்

Henry?

இன்று நம்முடைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில ஒரு குட்டி தேவதை வந்திருக்காங்க. பொதுவாகவே குழந்தைகள் என்றாலே ஒரு குதூகலம்தான். அவங்க பேசுற மழலை பேச்சுக்கும் அவங்க பண்ற சின்ன சின்ன குறும்புக்கும் ஈடுனேயே கிடையாது. ஒரு 10 வயதுல நம்ம உலகம் எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன மிட்டாய்க்காகவும் அந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல ஓடி பிடிச்சு விளையாடுறதுக்காகவும் நாம எவ்வளவு ஆசைப்பட்டிருப்போம். குழந்தைகளோட குறும்புத்தனம் சில நேரங்கள நமக்கு கோபத்தை வரவழைச்சாலும் அவங்க கேக்குற அந்த அப்பாவியான கேள்விகள் நம்மை அப்படியே உருக வச்சிடும். அவங்க கிட்ட இருக்கிற அந்த மிகப்பெரிய திறமை என்ன தெரியுமா? எந்த கவலையும் இல்லாம இந்த நிமிடத்தை அப்படியே கொண்டாடுறதுதான். சொல்ல போனா நாம தொலைச்ச அந்த அழகான குழந்தை பருவத்தை இவங்க கிட்டதான் நாம தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பேச போற இந்த சுட்டி குழந்தை தன்னோட உலகத்தை பத்தியும் அவங்களோட சின்ன சின்ன கனவுகள் பத்தியும் நம்ம கிட்ட ரொம்ப யதார்த்தமா பேச போறாங்க. நாமும் கொஞ்ச நேரம் நம்ம வயச மறந்துட்டு ஒரு குழந்தையா மாறி இந்த உரையாடலை கேட்கலாம் வாங்க. இந்த குட்டி தேவதை தன்னுடைய அழகான குரல்ல ஒரு பாடலை பாடிட்டு நிகழ்ச்சியை தொடங்க போறாங்க.

0: ரொம்ப அழகா பாடுனீங்க. சரி, நிகழ்ச்சிக்குள்ள போலாமா?
1: ஓகே.
0: உங்க பேர் என்ன?
1: என் பேரு சிவானி.
0: நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: எங்க இருந்து வரீங்க?
1: திருவான்மியூர்.
0: சரி, காலையில எத்தனை மணிக்கு எழுந்திப்பீங்க நீங்க?
1: 6 மணிக்கு எழுந்திப்பேன்.
0: 6 மணிக்கு எழுந்திச்சு என்ன பண்ணுவீங்க?
1: எந்திரிச்சோன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரி புக் படிப்பேன்.
0: ஸ்டோரி புக் படிப்பீங்களா?
1: ஆமாம்.
0: சப்ஜெக்ட் எப்போ படிப்பீங்க?
1: சப்ஜெக்ட் ஈவினிங் படிப்பேன்.
0: ஈவினிங் படிப்பீங்களா? சரி, உங்களுக்கு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா?
1: ஆ, இருக்காங்க.
0: அவங்க பேர் சொல்கிறீங்களா?
1: ஆ, சஹசிகா, நித்திலா, சங்கமித்ரா, அக்ஷா, தன்ஷிகா.
0: இந்த 5 பேரில் உங்களுக்கு யார் ரொம்ப பெஸ்ட்டு?
1: சஹசிகா.
0: எதனால அவங்க ரொம்ப பெஸ்ட்?
1: எனக்கு அவளை ப்ரீகேஜில இருந்தே தெரியும்.
0: ப்ரீகேஜில இருந்தே தெரியுமா? ஒண்ணா படிக்கிறீங்களா நீங்க ப்ரீகேஜில இருந்தே?
1: ஆமா.
0: சரி, அப்ப எல்லா விஷயங்களும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிப்பீங்களா நீங்க?
1: ஆமா.
0: எந்த மாதிரி விஷயம்?
1: நான் இன்னைக்கு என்ன பண்ணேன், இல்ல எங்க போறேன் அப்படின்னு.
0: அப்ப உங்க சீக்ரெட் எல்லாம் கூட சொல்லுவீங்க?
1: அப்பப்போ.
0: சரி, ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு போவீங்க நீங்க? அப்ப
1: 8:30 ஸ்கூலுக்கு, 8:15 போவேன்.
0: 8:15 போயிடுவீங்களா? அப்ப ஈவினிங் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க நீங்க?
1: 3:45 இல்ல 4:00 ஆகும்.
0: வீட்டுக்கு வந்ததும் என்ன பண்ணுவீங்க?
1: கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் விளையாட போயிடுவேன்.
0: யார் கூட விளையாடுவீங்க?
1: நெய்பர்ஹுட் ஃப்ரெண்ட்ஸோட.
0: அங்கேயும் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா?
1: ஆமா.
0: என்ன மாதிரி விளையாட்டு விளையாடுவீங்க?
1: ஹைட் அண்ட் சேக், லாக் அண்ட் கீ, அதுக்கப்புறம் ட்ரெஷர் ஹண்ட்.
0: ஆஹா, உங்களுக்கு அண்ணா இருக்கிறதா அம்மா சொன்னாங்க. உங்க அண்ணா கூட நல்லா விளையாடுவீங்களா?
1: அவங்க 12th போனனால அப்பப்போ விளையாடுவேன்.
0: உங்க அண்ணாவை ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: எதனால அண்ணாவை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: நியூ கேம்ஸ் இல்ல புது புது விஷயம் சொல்லுவான்.
0: சொல்லி தருவாங்களா உங்க அண்ணா?
1: சப்ஜெக்ட்ஸ் பத்தி எதுவும் சொல்லி தர மாட்டாங்க, ஆனா பொதுவா ஏதாவது விஷயம் இருந்தா அதை பத்தி சொல்லி தருவாங்க.
0: சரி, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு இங்கிலீஷ் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: எதனால இங்கிலீஷ் பிடிக்கும்?
1: அந்த டீச்சர் நல்லா சொல்லி தருவாங்க.
0: அப்ப மத்த டீச்சர்லாம் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்களா?
1: அவங்க சொல்லி தருவாங்க, கொஞ்சம் புரியும் கொஞ்சம் புரியாது.
0: அப்பனா உங்களுக்கு இங்கிலீஷ் டீச்சர் தான் ரொம்ப பிடிக்கும் இல்ல?
1: ஆமா.
0: ஸ்கூல்ல நீங்க ரொம்ப குறும்பு தானே பண்ணுவீங்களோ?
1: ஃப்ரீ பீரியட்ல கொஞ்சம் பண்ணுவேன், ஆனா வந்து கிளாஸ் நடக்கும் போது எதுவும் பண்ண மாட்டேன்.
0: அப்ப சமத்தா இருப்பீங்க.
1: ஆமா.
0: சமத்து பிள்ளைய டீச்சரை ஏமாத்துவீங்க. அப்ப நீங்க ரொம்ப நல்லா படிப்பீங்களோ?
1: ஆவரேஜா படிப்பேன்.
0: உங்களுடைய ஹாபிஸ் என்ன?
1: ஸ்டோரி புக் படிக்கிறது, விளையாடுறது.
0: அப்படியா? அப்ப ஸ்டோரி நல்லா சொல்லுவீங்களோ?
1: ஆமா சொல்வேன். இப்ப உங்களுக்காக ஒரு கதை சொல்லட்டா?
0: ஆ, சொல்லுங்களேன்.
1: ஒரு ஊர்ல ஒரு அழகான ஏரி இருந்துச்சான். அந்த ஏரியில அழகா ஒரு ஆமை இருந்துச்சான். அதுக்கு 2 வாத்து நண்பர்கள் இருந்தாங்களாம். தினமும் அந்த 2 வாத்துக்களும் ஆமைய சந்திச்சு பேசுறத வழக்கமா வச்சிருந்தாங்களாம். அப்படி ஒரு நாள் அந்த 2 வாத்துக்களும் சோகமா இருந்துச்சான். இத பார்த்த அந்த ஆமை, ஏன் 2 பேரும் வருத்தமா இருக்கீங்கன்னு கேட்டுச்சான். பல வருஷமா இந்த இடத்துல மழையே பெய்யல, அதனால இந்த ஏரி வறண்டு போய் இருக்குது. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த ஏரியில தண்ணி இல்லாம வறண்டு போயிரும். அதனால பக்கத்து ஊர்ல ஒரு ஏரி இருக்கு, அங்க போலான் இருக்கோம் அப்படின்னு அந்த 2 வாத்துக்களும் சொல்லிச்சான். அதுக்கு அந்த ஆமை சொல்லிச்சான், என்னை விட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு கேட்டுச்சான். தண்ணி குறைஞ்சு போயிடுச்சுன்னா உங்களுக்கு சாப்பாடு தான் குறைஞ்சு போகும், ஆனா

0: எனக்கு உயிரே போயிடும். என் மேலே உங்களுக்கு பாசம் இருந்துச்சுன்னா என்னையும் கூப்பிட்டு போகலாம்ல அப்படின்னு அந்த ஆமை கேட்டுச்சான். அதுக்கு அந்த வாத்துங்க சொல்லிச்சான், உனக்கு தான் ரெக்கையே கிடையாது, அப்படி இருக்கும் போது எங்களால் உன்னை எப்படி கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த ஆமை, ஒரு பெரிய குச்சி ஒன்று எடுத்துட்டு வாங்க, நான் நடுவில் என் பல்லால் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் ரெண்டு பேருமே அந்த குச்சியோட இரு முனையிலையும் பிடிச்சிக்கோங்க, அப்படியே என்னை தூக்கிட்டு பறந்து போயிருங்க அப்படின்னு ஆமை சொல்லிச்சான். அதற்கு அந்த வாத்துங்க, நாங்கள் உயரமாக பறக்கும் போது நீ வாயை தொந்தா கீழே விழுந்துருவியே அப்படின்னு சொல்லிச்சுங்களாம். அதுக்கு அந்த ஆமை சொல்லிச்சான், பறக்கும் போது நான் வாயை திறந்து எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு அந்த ஆமை சொல்லிச்சான். அந்த ரெண்டு வாத்துக்களும் ஆமை சொன்ன மாதிரி அந்த குச்சியை பிடிச்சிட்டு ஆமையை தூக்கிட்டு பறந்துச்சான். கொஞ்ச தூரம் போச்சுங்களாம். ஆமைக்கு ரொம்ப சந்தோஷம், துள்ளி குதிச்சு சிரிச்சிட்டு இருந்தான். அதுக்கு ரெண்டு வாத்துக்களும், கொஞ்ச நேரம் சும்மா தான் இருக்கேன், இல்லைனா நீ கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்லிச்சுங்களாம். போகும்போது போற வழியில மக்கள் அனைவரும் பார்த்து ரெண்டு வாத்துக்கள் ஏதோ தூக்கிட்டு போகுது அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். ஆமையோட கெட்ட நேரம் மக்கள் பேசினது ஆமையோட காதுல விழுந்துச்சான். அதுக்கு அந்த ஆமை, இந்த மக்கள் ஏன் இப்படி சத்தம் போடுறாங்கன்னு வாயை திறந்து பேசிச்சான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த ஆமையோட பிடி விட்டு போச்சு, மேலேருந்து கீழே விழுந்த ஆமை உடல் சிதறி இறந்து போச்சான்.
1: ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
0: தேங்க்யூ.
1: உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன?
0: புலாவ்.
1: அம்மா அப்பா சமையல் நல்லா செய்வாங்களா?
0: ஆமா, சூப்பரா செய்வாங்க.
1: வீட்டுல அம்மா சமைப்பாங்களா அப்பா சமைப்பாரா?
0: அம்மா.
1: அம்மா தானே, அப்பா சமைக்க மாட்டாரா?
0: அப்பா ஆபீஸ் போயிருவாரு.
1: சரி, அப்ப உங்க அம்மா சமைக்கிற சமையல்ல உங்களுக்கு வேற என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும்?
0: சப்பாத்தியும் பூரியும்.
1: சப்பாத்தியும் பூரியுமா? ஏன், அப்ப நான்வெஜ் ஐட்டம் எதுவும் பிடிக்காதா உங்களுக்கு?
0: ஆம், பிடிக்குமே.
1: என்ன பிடிக்கும்?
0: சிக்கன்.
1: சிக்கன் ரொம்ப பிடிக்குமா?
0: ஆமா.
1: சரி, அம்மாவை நாளைக்கே செஞ்சு குடிக்க சொல்லி சாப்பிடுங்க, சரிங்களா?
0: ஓகே.
1: உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டூரிஸ்ட் பிளேஸ் எது?
0: கோயம்புத்தூர்.
1: எதனால கோயம்புத்தூர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: அங்க ரொம்ப சில்லுன்னு இருக்கும்.
1: அவ்வளவுதானா? சுத்தி பார்க்க கூடிய இடம்லாம் அங்க நிறைய இருக்கு.
0: அங்க நேச்சுரல்ஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும்.
1: கோயம்புத்தூரை தவிர்த்து நீங்க வேற எங்கெல்லாம் போயிருக்கீங்க?
0: கேரளால திருவனந்தபுரம், அதுக்கப்புறம் மதுரை.
1: அங்க என்னென்னலாம் சுத்தி பார்த்தீங்க?
0: மதுரையில நாங்க மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கும் ஜிகர்தண்டா ஷாப்புக்கும் போனோம்.
1: ஜிகர்தண்டா ஷாப்புக்கு போய் ஜிகர்தண்டா குடிச்சிங்களா?
0: ஆமா.
1: நல்லா இருந்துச்சா?
0: ஆ, நல்லா இருந்துச்சு.
1: நீங்க ஆசைப்பட்டு போகாத டூரிஸ்ட் பிளேஸ் நீ எதனாச்சும் இருக்கா?
0: சிங்கப்பூர்.
1: ஏன் சிங்கப்பூர் போகணும்னு ஆசை உங்களுக்கு?
0: ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்ரிகா அங்கதான் இருக்கா.
1: அப்படியா? சரி, நான் உங்க அம்மா கிட்ட சொல்றேன், உங்களை சீக்கிரமாவே சிங்கப்பூர் கூட்டிட்டு போக சொல்லி, சரியா?
0: ஓகே.
1: ஒரு பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: தூங்கு மூஞ்சி, லேசி கோஸ் லாஸ்ட் பெஞ்ச் மறவாண்டா.
3: டிஃபன் பாக்ஸ் சமய கட்டு அயன் பண்ணு, யூனிஃபார்ம்
2: மேட்ச் கிளாஸ் நீல் டவுன், பெஞ்ச் மேல ஏறி நில்லு,
3: லேட் நைட் பாலிஷ் போடு, அடுக்கு சாக்ஸ் வாஷ் பண்ணு,
2: டெய்லி லேட் கெட் அவுட்,
3: தூக்கம் போச்சு, டயர்ட் ஆச்சு,
2: ஹோம் வர்க், எஸ்கேப்,
3: டெய்லி இதே வேலையா போச்சு,
2: சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி,
3: பிம்பிலிக்கி பிலாபி.

0: நீங்க ரொம்ப நேரம் என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்களே, நான் பழமொழி சொல்றேன், அதுக்கு நீங்க அர்த்தத்தை சொல்றீங்களா?
1: சொல்றேனே, கேளுங்களேன்.
0: அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க பாப்போம்.
1: இதோ சொல்றேன் பாருங்க. ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க முகபாவனையிலே தெரிஞ்சிருமா, அதுதான் இதுக்கு அர்த்தம். இது சரியா?
0: ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, இதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்க பாக்கலாம்.
1: அதிகமா கோவப்படுறவங்க சரியான முடிவே எடுக்க முடியாது, அதான் இதுக்கான அர்த்தம். கரெக்டா?
0: ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, இன்னொன்னு கேக்குறேன் சொல்லுங்க பாப்போம். ஆழமறியாமல் காலை விடாதே,
1: இதுக்கான ஆன்சர் தோ இப்ப சொல்றேன் கேள. ஒரு செயலை பத்தி நம்ம தெரிஞ்சிக்காம முழுசா அதுல இறங்க கூடாது, அதான் இதோட அர்த்தம்.
0: இதுவும் கரெக்டா சொல்லிட்டீங்க.
1: இப்ப நான் கேக்குறேன், நீங்க சொல்றீங்களா பாக்கலாமா? எறும்பு ஊற கல்லும் தேயும், இந்த பழமொழிக்கான அர்த்தத்தை சொல்லுங்க பாக்கலாம்.
0: விடாமுயற்சி இருந்தா கடினமான செயலும் நாம செய்யலாம்.
1: கரெக்டா சொல்லிட்டீங்களே, சூப்பர். சரி, இன்னொன்னு சொல்லுங்க பாக்கலாம். வினை விதைப்பவன் வினை அறுப்பான், இதுக்கான அர்த்தத்தை சொல்லுங்க பாக்கலாம்.
0: தீமை செய்தவன் தீமையையும் நன்மை செய்தவர் நன்மையும் அடைவர், இது கரெக்டா?
1: சரியா சொல்லிட்டீங்க. உங்களுக்காக ஒரு பெரிய கிளாப்ஸ் பண்ணிடலாமா?
0: பண்ணலாமே.
2: சிவானி, நேயர்களுக்காக ஒரு பாடல் பாடுறீங்களா?
0: ஓகே, பாடுறேன்.

0: ரொம்ப அழகா பாடல்லாம் பாடுறீங்களே, உங்களுக்கு யார் சொல்லி தந்தாங்க?
1: அதற்கு காரணம் என்னுடைய குரு சாவித்ரி மேமும் கணேஷ் மாமாவும்.
0: பாட்டு கிளாஸ் தவிர்த்து வேற ஏதாச்சும் கிளாஸ் போறீங்களா?
1: ஆமா, நான் வந்து டான்ஸ் கிளாஸ் போறேன்.
0: டான்ஸ்னா வெஸ்டர்னா இல்ல கிளாசிக்கல் அந்த மாதிரியா பாப்பா?
1: பரதநாட்டியம்.
0: ஓ, பரதம் கூட உங்களுக்கு தெரியுமா?
1: ஆமா.
0: அரங்கேற்றலாம் முடிச்சிட்டீங்களா?
1: இல்ல, இப்பதான் கத்துட்டு இருக்கேன்.
0: அப்ப நல்லா கத்துக்கங்க.
1: ஓகே.
0: அப்ப உங்க அரங்கேற்ற விழாவுக்கு என்ன கூப்பிடுங்க கண்டிப்பா, ஓகேவா?
1: ஓகே.
0: உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா ரொம்ப உங்களை திட்டுவாங்களா?
1: இல்ல.
0: திட்ட மாட்டாங்களா?
1: தப்பு பண்ணா திட்டுவாங்க.
0: எல்லா வீட்லயும் தப்பு பண்ணா திட்டதான் செய்வாங்க. உங்க வீட்டுல எப்படி, அத சொல்லுங்க.
1: எங்க வீட்டுல ரொம்ப திட்ட மாட்டாங்க, லைட்டா சொல்லுவாங்க.
0: லைட்டா என்ன சொல்லுவாங்க?
1: நான் ஏதாவது தப்பு பண்ணேனா கூப்பிட்டு திட்டுவாங்க.
0: சரி, நீங்க அம்மா செல்லமா அப்பா செல்லமா?
1: அம்மா செல்லம்.
0: அம்மா செல்லமா? ஏன் அப்பா பிடிக்காத உங்களுக்கு?
1: பிடிக்கும். ஏன்னா அவரு ரொம்ப நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு, அவரு ஆபீஸ் போயிருவாரு.
0: ஓ, அதனாலதானா?
1: ஆமா.
0: நீங்க ஊருக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு எல்லாம் போவீங்களா?
1: ஆமா, நான் எங்க ஊர் நாகர்கோயிலுக்கு போவேன். அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்.
0: ரொம்ப அழகா இருக்குமா?
1: ஆமா.
0: அங்க போய் என்ன பண்ணுவீங்க?
1: நான் அங்க போய் என் கசின் சிஸ்டர் அஞ்சு கூட விளையாடுவேன். அதுக்கப்புறம் எங்க மாமா கூட நல்ல ஊர் சுத்துவேன். அப்புறம் என்னுடைய ஆச்சிங்க சமைக்கிற சாப்பாட சாப்பிடுவேன்.
0: அவ்வளவுதானா?
1: ஆமா.
0: உங்களுக்கு திருக்குறள் எல்லாம் தெரியுமா பாப்பா?
1: ஆ, தெரியுமே. எங்க ஊர்ல கூட நான் பொங்கலுக்கு பிரைஸ் வாங்கிருக்கேன்.
0: பிரைஸ் வாங்குனீங்களா?
1: ஆமா.
0: எத்தனை திருக்குறள் சொல்லி பிரைஸ் வாங்குனீங்க?
1: 27.
0: 27 சொல்லிருக்கீங்களா? இப்போ எங்களுக்காக திருக்குறள் சொல்றீங்களா?
1: ஆ,
0: சொல்லுங்க பார்க்கலாம்.
1: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தீனால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடு. கற்க கசட கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக. என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. ஈன்ற பொழுதின் பெருதுவக்கம் தன்மகனை சான்றோர் எனக் கேட்ட தாய். அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றாம் கொள் எனும் சொல். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவந்தற்று. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமலை. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கேடல் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார். யாகாவராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லிழுக்கப்பட்டு. முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளப்போல இல்லாகி தோன்றா கெடும். ஆகார அளவிட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. தொட்டதனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றதனை தூறும் அறிவு. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. என்னன்றி கொண்டாக்கும் உய்வுண்டா முய்வில்லை செய் நன்றி கொண்ட மகக்கு.
0: இவ்வளவு அழகா திருக்குறள் சொல்றீங்களே, உங்களுக்கு யாரு திருக்குறள் சொல்லி கொடுத்தா?
1: எங்க அம்மா தான் சொல்லி தருவாங்க.
0: அப்படியா?
1: ஆமா.
0: நீங்க பெரியவளாயிட்டு என்ன ஆக ஆசைப்படுறீங்க?
1: கலெக்டர் ஆக ஆசைப்படுறேன்.

0: எதனால நீங்க கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு அது ஆகணும்னு ஆசை.
0: நீங்க பெரியவளாகி கலெக்டராக என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ. நான் உங்களுக்கு கடி ஜோக்ஸ் சொல்லி சிரிக்க வைக்கட்டா?
0: ஆ, சிரிக்க வைங்களேன் பாப்போம்.
1: ஒரு வெண்ண வியாபாரி லெட்டர் எழுதினாராம். அது எப்படி எழுதினாரு?
0: அதுவா உருகி உருகி எழுதியிருப்பாரு.
1: கரெக்டா?
0: அடுத்தது கேளுங்கப்ப.
1: கீழே விழுந்தாலும் அடிபடாத அது என்ன?
0: அதுவா ஜோரா பெய்யல அந்த மழை.
1: கரெக்டா சொல்லிட்டீங்க.
0: ஐய், கரெக்டா சொல்லிட்டனா? அப்ப இன்னொன்னு கேளுங்களேன்.
1: ஒரு ஈ இன்னொரு ஈ கூட எப்படி பேசும்?
0: தெரியலையே பாப்பா, நீங்களே சொல்லுங்களேன்.
1: இது கூட தெரியலையா? இமெயில தான். இன்னொரு கடி ஜோக் சொல்லிட்டா?
0: ஆ சொல்லுங்களேன்.
1: எந்த கலர சாப்பிட முடியும்?
0: எனக்கு தெரியலையே, நீங்களே சொல்லிடுங்களேன்.
1: ஆரஞ்சு.
0: ஆரஞ்சா?
1: ஆமா. ஒரு கல்யாணத்துல எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரே ஈயா. ஏன்?

0: கடி ஜோக் சொல்லிட்டா?
1: ஆ சொல்லுங்களேன்.
0: எந்த கலரை சாப்பிட முடியும்?
1: எனக்கு தெரியலையே, நீங்களே சொல்லிடுங்களேன்.
0: ஆரஞ்சு.
1: ஆரஞ்சா?
0: ஆமாம், ஒரு கல்யாணத்தில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரே ஈயம். ஏன்?
1: தெரியலையே பாப்பா, நீங்களே சொல்லிடுங்களேன்.
0: ஏன்னா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துனாங்களாம்.
1: இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிங்களே, இப்போ நான் கேட்கட்டுமா?
0: ஆ
1: ஒரு டாக்டர் கிட்ட 10 கார் இருக்கான். 10 கார் இருந்தாலும் நடந்தே தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவாராம். ஏன்?
0: ஏன்னா அவர் கால்நடை டாக்டர்.
1: கரெக்டாக சொல்லிட்டீங்களே. எந்த கடிகாரம் கரெக்டாக டைம் காட்டும்?
0: அது நம்ம தான் பார்க்கணும்.
1: எந்த பூச்சிக்கு குளிரவே குளிராது?
0: கம்பளி பூச்சி.
1: உலகத்திலேயே மிகப்பெரிய நரி எது தெரியுமா?
0: எனக்கு தெரியுமே, இது டிக்ஷனரி தானே?
1: ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டீங்களே. வருடத்திற்கு ஒரு முறை வரும் கெஸ்ட் யாரு?
0: தெரியலையே.
1: அது ஆகஸ்ட் பாப்பா.
0: அப்படியா?
1: அப்படிதான். எப்பொழுதும் சிரிக்கிற பழம் எது?
0: அழுகாத பழம்.
1: பரவாயில்லையே, கரெக்டா சொல்லிட்டீங்களே. கசப்பே இல்லாத மொழி எது?
0: தேன் மொழி. கரெக்ட் தானே?
1: ஆ கரெக்ட் பாப்பா. ஒரு யானை ஓடி வந்துச்சான், ஒரு கடைய பார்த்து நின்னுச்சான். ஃபர்ஸ்ட் அது என்ன வாங்கும்?
0: மூச்சு வாங்கும்.
1: ஐ கரெக்டா சொல்லிட்டீங்களே. காஸ்ட்லியான கிழமை எது?
0: வெள்ளிக்கிழமை.
1: கரெக்டா சொல்லிட்டீங்களே. உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா?
0: ஆமா.
1: கதவும் ஜன்னலும் இல்லாத வீடு எது?
0: மஷ்ரூம்.
1: ஏல இருந்து இசட் வரையும் உள்ள லெட்டர்ஸ்ல ரொம்ப கூலான லெட்டர் எது?
0: ஏசி தானே?
1: இல்லையே.
0: அப்ப இது
1: பி. ஏசிக்கு நடுவுல இருக்குல்ல, அதனால அதுதானே ரொம்ப கூலா இருக்கும்.
0: ஆமா, இல்ல மறந்து போயிட்டேன்.
1: மறந்து போயிட்டியா? இப்ப ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப உங்களுக்காக கடைசியா ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ணிடுங்க, ஓகேவா? மேக்ஸ் புக் ஏன் ரொம்ப சோகமா இருக்கு தெரியுமா உங்களுக்கு?
0: தெரியுமே, ஏன்னா அதுக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதனாலதான் அது ரொம்ப சோகமா இருக்கு.
1: பரவாயில்ல சிவானி, நீங்க எல்லாத்துக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க.
0: தேங்க்யூ.
1: நம்ம நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். எங்களுக்காக ஒரு பாடல் பாடுறீங்களா?
0: ஓகே, பாடுறேன்.

இன்னைக்கு நம்மோடு வந்து ரொம்ப ஜாலியா பேசின நம்ம குட்டி சிவானி பாப்பாவுக்கு நன்றிகள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் குட்டிஸ் நேரம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான், உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.

0: நேரம் 5:30. ஆகாஷ்வாணி. அடுத்து தொடர்வது
1: இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் ஆர் ஆதிகேசவன் குழுவினர் வழங்கும் சிங்கவாகன தேவி தெருக்கூத்து கேட்கலாம்.

0: இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ரொம்ப அழகா தெளிவா பொறுமையா ஆன்சர் பண்ணீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ்.
1: வெல்கம்.
0: நம்ம சிவானி குட்டி கிட்ட பேசினதுல நாமும் மறுபடியும் அந்த குழந்தை பருவத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு கிடைச்சது. குழந்தைகளோட உலகம் எப்பவுமே அழகுதான். அவங்க பண்ற குறும்புத்தனத்துக்கு பின்னாடி ஒரு அப்பாவியான அன்பு இருக்கும். அந்த அன்பையும் அவங்களோட சின்ன சின்ன கனவுகளையும் நாம பத்திரமா பாத்துக்கிட்டாலே இந்த உலகம் இன்னும் அழகா மாறும்.

0: குணத்தினை அவதரித்த ஆற்றல் மிக்க மறவர்கள். ஆக்க வருவனாம், காக்க வருவனாம், அழிக்க வருவனாம். அப்படிப்பட்ட மூவர்களை, தேவாதி தேவர்களை, அவர்தம் பாதம் தாங்கிகளை, அஞ்சி துதிப்பாடு தொண்டர்களை அடக்கி ஆண்ட ஆற்றல் மிக வளர்த்த அருந்தர் வீராதி வீரர்கள் விரிந்த அந்த விண்ணும் இடிகேட்ட நாகம் போல் கொலை நடுங்கு வண்ணம் அரசோச்சிய தீராதி தீரர்கள் எத்தனையோ பேர்கள். அத்தனை பேர்களின் மறைவுக்கு பின்னர்தான் மாவீரத்தில் சிறந்தவன், மகோத்பலத்தில் மிகுந்தவன், மார்தாண்ட மன்னவன், மார்தாண்டன் என்ற சிறப்பான பெயர் வந்து சிறப்போடு ஆட்சி இடத்தை கொண்டு வருகிறேன் இந்த மல்லிகாபுரத்தில். ஜாக்கிரதையாக இருக்கிறாயா? என் நாட்டு மக்கள் அத்தனை பேர்களுக்கும் குறை ஏதுமில்லையே. சேவகரே, நாட்டு மக்களுக்கு குறையில்லை என்று நீ உரைத்ததை கேட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நாட்டை ஆள வேண்டிய மன்னவராகிய எனக்கு குறை இருக்கிறதடா.
1: உனக்கு என்ன குறை சொல்லுங்க.
0: தெரியாதா உனக்கு? ஏவலனே, என் ஒரே மகள் அப்பற்றவர்கள் விசுதபானும். அந்த விசுதபானுவை சோனிதாபுரி கலைவனாக தகழ்ந்த இரண்யனுடைய தம்பி இரண்யாக்குதலுக்கு மனமடித்து வைத்தேன். ஆனால் அவள் வாழ்க்கை பாதியிலே முடிந்து விட்டது. எப்படி தெரியுமா?
1: எப்படி?
0: அசுர இனத்தையே கருவிறக்கவர் அந்த நாராயணன். நாராயணனுடைய மனைவி பூமாதேவியை செலவெடுத்துக் கொண்டு வரும் போது தோன்றினான் நாராயணன். என்னுடைய மருமகன் இரண்யாக்குதலுக்கும் நாராயணனுக்கும் கடுமையான போர் உண்டது. அந்த போரிலே என்னுடைய மருமகனை பன்றி அவதாரம் எடுத்து

நயவஞ்சக நாராயணன் கொன்றுவிட்டான். மருமகன் இறக்கும் போது என்னுடைய மகள் 3 மாத கர்ப்பிணியாக இருந்தார். இப்பொழுது 3 வருடங்களாகிறது, 36 மாதங்களாகிறது, இன்னும் பிள்ளை பிறந்தபாடில்லை. அந்த வருத்தம் தானடா எனக்கு. இதற்கு என்ன செய்யலாம்? என்ன குறை நேர்ந்தாலும் அந்த முக்கன் பரவனை குறித்து தவம் செய்தால்தான் இதற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். ஆகவே இன்றே புறப்படுவோம் இமாச்சலம் இமயோகிரி மலையடி மரத்திற்கு. எப்போது பார்த்தாலும் அரண்மனைக்குள்ளே அடைபட்டு கிடந்து மடிந்துவிட்ட ஒரு கணவனையே நடத்தி நடத்து கண்ணீர் வடித்து கதறிக்கொண்டிருக்கிறாயே. உனக்கு ஆறுதல் சொல்லக்கூட என்னால் முடியவில்லை அம்மா. விசதமனு, மனதை தேர்த்திக்கொள். நான் இப்பொழுதே இமயோகிரி அடிவாரத்திற்கு புறப்படுகிறேன். இதற்கு ஒரு வழி தேடிக்கொண்டு வருகிறேன்.

ஏவலரே, இமயோகரை அடிவாரத்திற்கு வந்து விட்டோம். உலகையாளும் பரம்பொருள் அந்த உமா மகேசரை குறித்து அகோரமான முறையிலே தவம் செய்ய போகிறேன். நீ சர்வ ஜாக்கிரதையாக தவம் கெடா வண்ணம் காவல் இருக்க வேண்டும். கையிலை வாழ்.

0: சம்போ சதாசிவா, சம்போ மகாதேவா, அரகர அரகர சிவமே, உண்மையொரு பாகா, உன்னை பாடாத நாள் இல்லை, நினைக்காத நேரம் இல்லை, சதா சர்வ காலமும் தாங்கள் இருக்க வேண்டிய இந்த யமயோகரி அடிவாரத்தில் வந்த வண்ணம் உமையே குறித்து தவம் செய்து கொண்டிருக்கிறேன். வரமாட்டீர்களா? என்ன குறை நேர்ந்தது என்று என்னிடம் கேட்க மாட்டீர்களா சிவமே?
1: கடும் தவம் செய்ய வேண்டிய காரணம் என்னவோ
0: இருக்கிறது ஆண்டவா. காரணம் இல்லாமல் கருணாமூர்த்தியே உனைக்காக வந்திருப்பேனா? என் மனக்குறையை மாற்றி விடுவீர்கள் என்ற எண்ணத்தில் தான் உங்களையே குறித்து தவம் செய்து கொண்டிருக்கிறேன்.
1: அப்படியா? என்னை நாடி வந்தவருக்கு இதுவரை நான் நம்பிக்கையை கெடுத்ததில்லை மன்னவா.
0: அரணே, கங்காதரனே, மலரே, உமை பற்றி எனக்கு தெரியாதா? அதனால்தான் என் குறைகளை உம்மிடத்தில் உரைக்க வந்திருக்கிறேன் ஆண்டவா.
1: குறைகளை தெளிவாக எடுத்து சொன்னால் தீர்ப்பதற்கு காத்திருக்கிறார் என் உமா பரமேஸ்வரன்.
0: படியளக்கும் கடவுளே, உமக்கு தெரியாதது உலகத்தில் ஒன்று ஏதாவது உண்டா? தெரிந்தும் தெரியாதவரை போல் நானாகவே உரைக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள். பரவாயில்லை, நானே கூறுகிறேன். என்னுடைய மகள் விஷுதபாடு 36 மாதங்களாக கர்ப்பிணியாகவே இருக்கிறாள். அவள் வயசு

0: இருப்பது கல்லா மரமா செடியா கொடியா என்று தெரியவில்லை. குழந்தை பிறந்தபாடில்லை. அந்த குழந்தை என்னுடைய மகளின் வயிற்றிலே இருந்து நல்லபடியாக பிறக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தான் அருள் அருள வேண்டும்.
1: அதற்காகத்தான் ஆடாலும் அண்டவளுக்கு முகம் பாடி கருகருத்து போயிருக்கிறதோ. மாத்தாண்ட மண்டவா, இது உன் மகள் விசுத பாடுவுக்கு ஒரு முனிவரால் வந்த வினையப்பா. முனிவர் கொடுத்த சாபத்தால் வந்த வினை, அதனால் தான் குழந்தை பிறக்கவில்லை. இதுவரை
0: முனிவர் கொடுத்த சாபமா? புரியவில்லையே இறைவா.
1: அவேதானந்த முனிவர், அவர் 6 மாத காலம் உறங்குவார். 6 மாத காலம் கடும் தவம் இருப்பார். அப்படி கடும் தவம் இருந்து கல்விழித்து பார்ப்பார். அப்படி கல்விழித்து பார்க்கும் போது அவர் விழிகளுக்கு எவர் ஒருவர் இல்லம் புலப்படுகிறதோ அந்த இல்லம் நாடி சென்று உணவை யாசகமாக கேட்பது வழக்கம். என்று போல் கடும் தவம் இருந்து கல்விழித்து பார்த்தார். அவர் விழிகளுக்கு உனது வருவக பிள்ளை இரையாக்குதல் இல்லம் விழிகளுக்கு புலப்பட்டது. இல்லம் அருகில் சென்று உணவை யாசகமாக கேட்டார். ஏதாவது இருந்தால் கொடுங்கள் தாயே என்று இல்லத்தை தாவித்து விட்டு இல்லத்திற்குள்ளே இரல் யாக்குதலும் உனது மகள் விசுத பாடுவோம் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். முனிவர் கேட்ட யாசகத்தை செவி கொடுத்து கேளாத இவர்கள் ஆத்திரம் கொண்டால் முனிவர் என் வார்த்தையை செவி கொடுத்து கேளாமல் போனதால் இந்த கதவு எப்படி தாவித்து விட்டிருக்கிறதோ அதுவோ கருவறையில் ஏற்கும் குழந்தை கருவறை பிறக்காமல் ஊடப்பட வேண்டும். கொடுத்தே சாபம், கொடுத்தே சாபம், கொடுத்தே சாபம் என்று சாபத்தை கொடுத்தார். அந்த உளிவர் கொடுத்த சாபத்தினால் தான் இதுவரை உனக்கு பிறந்த மகள் விசுதமான குழந்தை பிறக்காமலே இருக்கிறது.
0: இறைவா, இது என்ன சோதனை? யாருக்கு நாங்கள் தீங்கடைத்தோம்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை? என் மகளின் வயிற்றிலே இருக்கும் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லையா?
1: ஏனில்லை, மனம் உண்டால் வார்வம் உண்டு. எல்லை நாடி வந்துவிட்ட பிறகு உனக்கு உதவி செய்ய வேண்டியது எனது செயல் அல்லவா? மாத்தாண்ட மண்டவா, கவலை கொள்ள வேண்டாம். 36 திங்களாக குழந்தை பிறக்காமல் இருக்க உணர்வுகள் சுதமாடும். எப்போது என் ஆலயம் வந்து என்னை வணங்கிய உனக்கு என் ஆலயம் விடுத்து உன் ஆற்றிற்குள் செல்வதற்குள் உனது மகள் விசுதமானு அங்கே ஆட்குழந்தை ஒன்றை பெற்றெடுத்திருப்பாள். உன் கவலை தீர்ந்ததாம் அண்ணவா.
0: ஆஹா, இறைவா, என்னே கருணை, என்னே கருணை! கேட்டவர்க்கு கேட்டபடி வரமென்னும் பொக்கிஷத்தை வாரி வழங்க வேண்டிய வள்ளலேஸ்வரனி, என்னே உனது கருணை குணம், என்னே உனது கருணை. அழகு திருநீர் தோன்றே அரவமே மார்பில் தோன்ற

0: மகளே விஷயமானு
1: அப்பா
0: என்ன இது குழந்தை? உனக்கு பிறந்த குழந்தையா இது? எந்த அரஞ்ச் என்று சொல்லப்பட்ட கங்காதரன் குறைத்த வார்த்தை எத்தனை மணி உண்மையாகிவிட்டது? மாதாண்டவண்ணா, நீ இல்லம் திரும்பும் போது உன் மகளின் மடியிலே தவிழ்ந்து கொண்டிருப்பான் வீரம் பொருந்திய ஆண்மகன் என்று உரைத்தார். அப்படியே நடந்திருக்கிறதே. சரி, குழந்தையை காட்டு. என்னே அழகு. அடடடடா, பரமேஸ்வரன் உரைத்தார் வீரம் தெரிந்த மகனாக பிறப்பான் என்று. அதை போலத்தான் இருப்பான் போல இருக்கிறது. ஆகவே வீரம் தெரிந்த மகன் என்று அந்த உமையொரு மகன் உரைத்தது போலவே இவருக்கு வீரபாலன்.

0: தாராய், கடிச்சுவையாய் கருணை பசும் பாலாய், கலந்த துவையினத்தின் மீது ஆகுமோ தண்டபடியே உன் தனிப்பெரு துவைக்கின்ற சுக்கராச்சாரியார் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய மகனை பார்க்க வேண்டுமே
1: சுவாமி. இதோ மாதாண்ட மன்னன், உங்களை தேடி வந்திருக்கிறேன்.
0: ஓ, வர வேண்டும் வர வேண்டும்.
1: இதோ பார்த்தீங்களா, என் கரத்திலே குழந்தை.
0: மாதாண்டமன்னா,
1: இந்த குழந்தை என் மகள் வயிற்றிலே ஜனித்த குழந்தை. இதை உங்களிடத்து ஒப்படைக்கிறேன். தேவர்கள் யாவருக்குமே தெரியாமல் இவனை வளர்த்து பெரியதொரு வீரனாக்க வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது.
0: மாதாண்டமன்னா, என்னிடத்து ஒப்படைத்து விட்டாய் அல்லவா, உன்னுடைய மகனுக்கு ஆய கலைகளையும் கற்று வீர திறப்போடு வீரனாக நான் வளர்க்கிறேன்.
1: சிறு திருத்தம், மகன் இல்லை பேர பிள்ளை.
0: அப்படியா? சாமார், வளர்ந்து விட்டான், வாலிபனாகி விட்டான், வீரனாகி விட்டான். ஆய கலைகளையும் கற்றுக் கொடுத்து விட்டேன். எங்கே அவன் வீரபாலா?

0: உலகம் யாவையும் தாமலமாக்கி இளவர் ரத்தமோடு நீக்கலும் செய்வதை கலைஞனும் ஆளும் கண்டுதலே வழக்கம். செவ்வ துறைவது உலகம், உலகத்தோடு அவ்வ துறைவது அறிவு என்ற குரல் வழிதான் என் செல்வழி, நான் செல்லும் வழி. எவது குலகுரு சுக்காச்சாரியார் வளர்ப்பில் வளர்த்தவர் இந்த வீரமான
1: வணக்கம்.
0: என் பிறப்பு எப்படிப்பட்டது என்பது அறியாதவை இந்த வீரமான. எனக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒரே எனது குலகுரு சுக்காச்சாரியார், அவரை நான் பார்க்க வேண்டும். புறப்படுவோமா?
1: புறப்படுக போகலாம்.
0: தந்தையே
2: வரவேண்டும், வீரபாலா வரவேண்டும், வரவேண்டும், வரவேண்டும்.
0: உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் வீறு கொண்டு வருகிறான் இந்த வீரபாலன்.
2: அப்படியா?
0: ஆஜக் கலைகள்

0: உன உருவமே நீங்கள் வளர்த்த உனது மகன் வீரமாளனில் பணிவான வணக்கம்.
1: வீரமாளா, உன்னை என் மனமார வாழ்த்துகிறேன். ஆனால் இன்று ஒரு சோதனை.
0: சோதனையா?
1: ஆய கலைகள் 64 கற்றுக் கொடுத்தேன். அதில் வாழ் பயிற்சி முக்கியமாக. அடப்பாவி, என்னை மண்டை மீது அடித்து விட்டாயே. உஜிரம் தொட்டாக ஐயோ அம்மா. நீ என்ன செய்வாய் பாவம்? ஒரு விதவைக்கு பிறந்தவன் தானே, ஒரு முண்டச்சிக்கு பிறந்தவன் தானே, உனக்கு எப்படி அட அறிவு இருக்கும்? வாழ் பயிற்சியை கற்றுக் கொடுத்த என்னுடைய மண்டை மீது அடித்து விட்டாயே அப்பாவி, மண்டை மீது அடித்து விட்டாயே.
0: விதவைக்கு பிறந்தவன இந்த வீரவாளன்
1: உன்னை
0: அப்படியத்தான். என் தந்தையை கொண்ட பாவி எவனவன் தெரியும் அவங்களுக்கு?
1: எனக்கு தெரியாது.
0: வேறு யாருக்கு தெரியும்?
1: உன்னுடைய தாய்க்கு தெரியும்.
0: எங்கிருக்கிறான்?
1: எங்கே எங்கே இருக்கிறாள்?
0: வல்லையாவரில் ஆடு. புறப்படுகிறேன், என் தாயை சந்திக்கிறேன். சுக்கராச்சாரியார் சொல்ல வார்த்தை கேட்டு வந்து அடைத்து விட்டோம் வல்லையாவரி கோட்டை. இங்கு யாரோ ஒரு தாய் இருக்கிறார்கள். இவரை யார் என்று கேட்டு பார்ப்போம். அம்மா, யார் நீங்கள்?
2: என்ன யார் என்று கேட்கிறாய்?
0: எந்த நாடு?
2: மல்லிகாபுரி நாடு.
0: உங்களுடைய பெயர்?
2: விசுதபானு.
0: விசுதபானுவா? என்னுடைய பெயர் தான் வீரபாணன்.
2: இல்லை
0: இல்லை.
2: ஏன் அப்படி சொல்றாய்?
0: நீங்கள் என்னை பெற்ற தாய்கள். அம்மா, மகளாக பெற்ற என்ன நீக்கள் ஏன் தாயை என்னை எடுத்து ஆளாக்க விரும்பவில்லை? சரி, சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை எல்லாம் வளர்க்க முடியாமல் போய்விட்டது. போகட்டும், விடுங்கள் தாயே. அம்மா, விதவை கோலத்தில் காட்சி அளிக்கிறீர்கள் நீங்கள். அப்படி என்றால் இறந்திருக்கிறார் எனது தந்தை. உண்மைதானே?

0: என்று சாதியுடன் உரைப்பாய். அம்மா எங்கே என் தந்தை? யாரால் கொல்லப்பட்டார்?
1: மகனே, உன் தந்தை யாரால் இழுக்கப்பட்டார் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போது என்ன சொல்ல முடியாது.
0: அப்படி அசக்கதி, நீ போகலாம். உன்னை விட போவதில்லை. வருகிறடா. இந்த பச்சை உறவு கொண்டவல்லார் என் தந்தையை கொண்டிருக்கிறார். வலை தேடி வந்த ஒளிகை கையில் சிக்கிவிட்டது.
2: என்னையா பார்த்து அடா என்று அழைக்கிறாய்? ஆணவக்காரனே, உன்னை அழிக்க வந்திருக்கிறேன் நான். இப்போது
0: என்னை பார்த்தா யாருக்கு கேட்கிறார்?
2: நீ
0: சோலிதாவரி பட்டினம் இரளிய கசிவு அவருடைய தம்பி இரளியாக்குதல் பெற்றெடுத்த பிள்ளை வீரவாளனடா. என் தந்தையை கொந்துவிட்ட காரணத்திற்காக உன்னை பழிக்கு பழி வாங்கவே வந்திருக்கிறேன்.
3: அண்ணா,
2: ஓடி வருகிறான் வீரபாலன். என்னை அழிப்பதற்காக அவனை அழிக்க வேண்டிய போதனி.
3: அப்படியே கட்டும் அண்ணா, அவனை நான் பார்த்துக்
0: கொள்ளுகிறேன். எந்த வழியாகத்தான் ஓடி வந்தார்? ஓ, வாயக்காரன் அல்லவா அந்த வாயவன்? எங்கு ஓடி ஒளிந்து கொண்டாலும் உன்னை விட்டு விட்டு போக மாட்டானடா எந்த வீரவாளன். விடப்போவதில்லை. வருகிறேன். இது மாயவனை தேடி வந்தான். மாறாக ஏதுவற்ற உருவம் தெரிகிறது. இது யாராக இருக்கும்? ஒருவேளை தன்னை அழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த அறையில் நாராயணன் உருமாறி வந்திருப்பானா? இருக்காது.
3: வீரபாலா, என்னை பார்த்தா யார் என்றே கேட்கிறாய்? நான் உமா மகேஸ்வரி, ஆதி பராசக்தி. சக்தி நான் நாடா.

0: జగత్తిన్ జ్యోతియడా, సగల కళావల్లియడా, నాదనడా ఆది పరాశక్తి.
1: అప్పడియా ఇదోపా உள்ள சிங்க மக உருவாரி எல்லாம் செய்கிறேன்.
0: சிங்கமாக மாறிவிட்டாயா? இப்போது உன்னை நான் என்ன செய்கிறேன் பார். இப்போது அந்த சிங்கத்தை எனக்கு வாகனமாக்கி நான் சிங்க வாகன தேவியாக மக்களுக்கு காட்சி தர போகிறேன். சிங்க வாகன தேவி.
2: இதுவரை கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் ஆர் ஆதிகேசவன் குழுவினர் வழங்கிய சிங்கவாகன தேவி தெருக்கூத்து கேட்டீர்கள்.

0: ஆட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். கேட்கும் முன்
1: ₹10 லட்சம் லாட்டரி எனக்கா? வாவ்,
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
5: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
6: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்றைய நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியத்தின் 349 பகுதி. 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ கே தனசேகரன். 7:25 பண்ணைச் செய்தி. 7:30 உழவர் உலகம். வளரட்டும் மீன், வளமானதாகட்டும் வாழ்வு. பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ப. பவின்குமார் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05, 9:15 திரைகாணம். 9:30 அகில பாரத நாடகம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக மண்ணின் மகள் நாடகம். எழுதியவர் விமலா ரமணி. அமைப்பு எஸ் விஜயகுமார். 10:00 ரவிவாசரி அகில் பாரதிய சங்கீத சபா இசை நிகழ்ச்சியில் விவேக் சோனார் அவர்களின் புல்லாங்குழல் இசை. டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். 100.1 FM கோல்டில் மாலை 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற வருங்கால வைப்பு நிதி அலுவலர் எம் பழனிசாமி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். உரையாடுபவர் கே வேல்முருகன். 7:50 செய்தி கதம்பம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 அகில பாரத நாடகம். 10:10 விஸ்வ தர்பன். 10:20 வேர்ல்டு நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 திரைகாணம். நாளைய நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தமது காலை. 4 அறிவோம் அத்தியின் பயன்கள் பற்றிய தகவல்கள். எழுதி வழங்கியவர் வி விஜயலட்சுமி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தெங்கச்சி கோ சுவாமிநாதன். 7:30 7:45 நகர்வலத்தில் சுற்றுலா செல்பவர்களின் கவனத்திற்கு கே மந்திரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. 9:00 அரங்கசையில் ரமா ரவி அவர்களின் பாட்டு. டாக்டர் நந்திதா ரவி அவர்கள் உடன்பாடி உள்ளார். பியு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின். கல்லடைக்குறிச்சி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். இதில் எம் சுபஸ்ரீ அவர்களின் பாட்டு. எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின். நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் பொதுச்சேவை மையங்களில் தொலைத்தொடர்பு மூலம் சட்ட ஆலோசனை திட்டம் குறித்த தகவல்கள். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.8 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு 28

0: ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஒருவரை ஒருவர் சாடிக்கொண்டு ஒரு வழியாக இருவரும் ஓய்ந்து போனார்கள். பிறகு அனைவரும் தூங்கிப் போனார்கள். நன்றாக களைத்திருந்தபடியால் அடித்து போட்டவர்களைப் போல தூங்கினார்கள். பலபலவென்று பொழுது விடியும் சமயத்தில் படகு வலிக்கும் சத்தம் கேட்டு ஆழ்வார்க்கடியான் முதலில் விழித்து கொண்டான். அவன் எதிரே தோன்றிய காட்சி அவனை திடுக்கிடச் செய்தது. கடலில் கொஞ்ச தூரத்துக்கப்பால் பாய்மரம் விரித்த மரக்கலம் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அது பயணப்படுவதற்கு ஆயத்தமாக நின்றதாக நன்கு தெரிந்தது. அந்த மரக்கலத்தை நோக்கி கரையிலிருந்து ஒரு படகு போய்க் கொண்டிருந்தது. அதில் படகுக்காரனை தவிர மூன்று பேர் இருந்தார்கள். அந்த படகு முதல் நாள் மாலை தங்களை ஏற்றி வந்த படகுதான் என்று தெரிந்து கொள்ள ஆழ்வார்க்கடியானுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. அந்த மரக்கலம் எங்கிருந்து திடீரென்று கிளம்பிற்று என்பதையும் அவன் விரைவிலே ஊகித்து கொண்டான். அவர்கள் படுத்திருந்த இடத்துக்கு பக்கத்தில் கடல் பூமிக்குள் குடைந்து சென்றிருந்தது. மரங்கள் அந்த இடத்தை ஓரளவு மறைத்திருந்தன. அந்த குடாவிலேதான் அந்த மரக்கலம் நின்றிருக்க வேண்டும். பொழுது விடிந்ததும் புறப்பட்டிருக்க வேண்டும். அந்த மரக்கலம் யாருடையது? எங்கிருந்து வந்தது? எங்கே போவது? படகு எதற்காக கப்பலை நோக்கி போகிறது? அதில் இருப்பவர்கள் யார்? இவ்வளவு கேள்விகளும் ஆழ்வார்க்கடியானுடைய மனத்தில் மின்னலைப் போல தோன்றி மறைந்தன. சேனாதிபதி,
1: சேனாதிபதி, எழுந்திருங்கள்
0: என்று கூவினான். சேனாதிபதியும் வந்தியத்தேவனும் மற்ற இரு வீரர்களும் திடுக்கிட்டு விழித்திருந்தார்கள். முதலில் கடலில் நின்ற பாய்மரக் கப்பல் அவர்கள் கண்ணில் பட்டது. சேனாதிபதி,
2: ஓ, அது சோழ நாட்டு கப்பல்தான். பழுவேட்டரையர்கள் அனுப்பிய கப்பலாகவே இருக்கலாம். இளவரசர் ஒருவேளை அதில் போகிறாரோ என்னமோ. ஐயோ, தூங்கிப் போய்விட்டோமே, என்ன பிசகு செய்தோம் என்றார்.
0: பிறகு,
2: படகு எங்கே? போய் கப்பலை பிடிக்க முடியுமா என்று பார்க்கலாம் என்றார்.
0: அதற்குள் படகு சென்று கொண்டிருப்பதும் அவர் கண்ணில் படவே,
2: அடடே, அதோ போகிறது. நாம் வந்த படகல்லவா, அதில் ஏறி போகிறவர்கள் யார்? அடே படகுக்காரா, நில் நில்
0: என்று இறைந்தார். படகுக்காரனின் காதில் விழுந்ததோ என்னமோ தெரியாது, அவன் படகை நிறுத்தவில்லை, மேலே செலுத்தி கொண்டு போனான். இதையெல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான் வந்தியத்தேவன். அந்த கப்பலில் இளவரசர் போகிறார் என்று சேனாதிபதி கூறியது அவன் செவிவழியாக புகுந்து மனதில் பதிந்தது. அதற்கு பிறகு வேறு எந்த நினைவிற்கும் அவன் மனத்தில் இடமிருக்கவில்லை. அவன் செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றித்தான் ஏதேனும் சந்தேகமுண்டா? அவன் கால்களுக்கு கட்டளையிட வேண்டிய அவசியம்தான் உண்டா? இல்லவே இல்லை. அடுத்த நிமிஷத்தில் அவன் கடலில் இறங்கி பாய்ந்தான். அலைகளை தள்ளிக்கொண்டு அதிவேகமாகச் சென்றான். நல்ல வேளையாக கடலோரத்தில் அங்கே தண்ணீர் அதிகமில்லை. ஆகையால் அதிசீக்கிரத்தில் வெகு சூரம் போய்விட்டான். படகின் அருகிலும் சென்று விட்டான். தண்ணீரின் ஆழம் திடீரென்று அதிகமாகிவிட்டது. தத்தளிக்கும் நிலைமை ஏற்பட்டது. ஐயோ, நான் முழுகிச் சாகப் போகிறேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தினான். படகில் யாரோ சிரிக்கும் சத்தம் கேட்டது. பிறகு சிலர் பேசும் குரல்கள் கேட்டன. படகு நின்றது. படகுக்காரன் குனிந்து கை கொடுத்தான். வந்தியத்தேவன் படகில் ஏறி உட்கார்ந்தான். படகு மேலே சென்றது. படகில் இருந்தவர்களை வந்தியத்தேவன் ஆராய்ந்து பார்த்தான். ஒருவன் தமிழ்நாட்டானே அல்ல, அரபு நாட்டான் போல காணப்பட்டான். அவன் எப்படி இங்கு வந்தான் என்ற வியப்புடன் மற்ற இருவரையும் பார்த்தான். அவர்கள் முகத்தில் பாதியை மறைத்து முண்டாசு

0: கட்டி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் தமிழ்நாட்டவர்கள் என்று தெரிந்தது. அது மட்டுமன்று, பார்த்த முகங்களாகவும் காணப்பட்டன. எங்கே பார்த்தோம் இவர்களை? நினைவு வருகிறது, பார்த்திவேந்திர பல்லவனுடைய தம்பளையிலிருந்து திரும்பி வந்தவர்கள் அவர்களல்லவா இவர்கள்? ஆழ்வார்க்கடியான் இவர்களைத்தானே இளவரசரை கொல்ல வந்தவர்கள் என்று சொன்னான். ஓஹோ, இவர்களில் ஒருவனை வேறொரு இடத்தில் கூட பார்த்திருக்கிறோமே. மந்திரவாதி ரவிதாசன் அல்லவா இவன்? ஆந்தை கத்துவது போல கத்திவிட்டு பழுவூர் ராணியை பார்க்க வந்தான் அல்லவா இவன்? சரி சரி, இளவரசர் கப்பலில் இருப்பது தெரிந்துதான் இவர்கள் அதில் ஏறிக்கொள்ளப் போகிறார்கள். ஆஹா, இளவரசர் போகும் வழியில் இதுவோர் அபாயமா? நாம் அவசரமாக ஓடி வந்து இந்த படகை பிடித்து ஏறியது எவ்வளவு நல்லதாய்ப் போயிற்று. படகு போய்க் கொண்டிருந்தது, மரக்கலத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது. படகில் இருந்தவர்கள் மௌனம் சாதித்தார்கள். வந்தியத்தேவனால் மௌனத்தை பொறுக்க முடியவில்லை. பேச்சு கொடுத்து பார்க்க விரும்பினான்.
1: நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டான். தெரியவில்லையா? அதோ நிற்கும் கற்பலுக்கு போகிறோம் என்றான் மந்திரவாதி.
0: பாதி மூடியிருந்த வாயினால் அவன் பேசிய குரல் பேயின் குரலைப் போல இருந்தது.
1: கப்பல் எங்கே போகிறது என்று வந்தியத்தேவன் கேட்டான். அது கப்பலுக்கு போன பிறகு தெரிய வேண்டும் என்றான் ரவிதாசன்.
0: மறுபடியும் படகில் மௌனம் குடிகொண்டது. வெளியில் கடலின் ஓங்கார நாதம் சூழ்ந்தது. இப்போது மந்திரவாதி ரவிதாசன் மௌனத்தை கலைத்தான்.
2: நீ எங்கே அப்பா போகிறாய் என்று கேட்டான்.
1: நானும் கப்பலுக்குத்தான் போகிறேன் என்றான் வந்தியத்தேவன்.
2: கப்பலுக்கு போய் பிறகு எங்கே போவாய்?
1: அது கப்பலில் ஏறிய பிறகுதான் தெரிய வேண்டும் என்று பாடத்தை திருப்பி படித்தான் வந்தியத்தேவன்.
0: படகு கப்பல் அருகில் சென்றது. மேலே இருந்து ஓர் ஏணி கீழே இறங்கியது. அதில் ஒவ்வொருவராக ஏறிச் சென்றார்கள். ஏணி மேலே போவதற்குள் வந்தியத்தேவன் அதில் தொத்திக் கொண்டான். கப்பலின் மேல் தளத்தில் ஏதோ பேச்சு நடந்தது. அவனுக்கு புரியாத பாஷையாக துணித்தது. வந்தியத்தேவன் இன்னும் துரிதமாக ஏணியின் மீது ஏறி கப்பலின் தளத்தில் குதித்தான். குதித்த உடனே எங்கே இளவரசர் என்று இறைந்து கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தான். சுற்றிலும் அவன் பார்த்த காட்சி அவனுடைய இரும்பு நெஞ்சத்தையும் சிறிது கலக்கிவிட்டது. அவனைச் சுற்றிலும் பயங்கர ரூபமுள்ள அரபு நாட்டு மனிதர்கள் நின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒரு ராட்சதனைப் போல தோன்றினான். எல்லோரும் அவனை வெறித்து பார்த்து கொண்டு நின்றார்கள். அவனுடைய கேள்விக்கு யாரும் பதில் சொல்லவில்லை. ஏதோ பெரிய தவறு செய்துவிட்டோம் என்ற உணர்ச்சி வந்தியத்தேவன் உள்ளத்தில் உதித்தது. இது சோழ நாட்டு கப்பல் அல்ல, இருக்கவே முடியாது. இதில் உள்ளவர்கள் தமிழ் மாலுமிகள் அல்ல, பெரிய பெரிய குதிரைகளை விற்பதற்காக கொண்டு வரும் அரபு நாட்டு மனிதர்கள். இந்த கப்பலில் இளவரசர் இருப்பது இயலாத காரியம். அவசரப்பட்டு வந்து ஏறிவிட்டோம். தப்பிச் செல்வது எப்படி? கடல் ஓரத்தில் நின்று குனிந்து பார்த்தான். படகு போய்க் கொண்டிருந்தது. படகுக்காரா, நிறுத்து என்று கூவிக்கொண்டு கடலில் குதிக்கப் போனான். அந்த சமயம் ஒரு வஜ்ரத்தை நிகர்த்த கை பின்னாலிருந்து அவனுடைய குரல் வளையை பிடித்து ஓர் இழுப்பு, ஒரு தள்ளு. வந்தியத்தேவன் கப்பல் தளத்தில் மத்தியில் வந்து விழுந்தான். அவனுக்கு உக்ர ஆவேசம் வந்துவிட்டது. குதித்து எழுந்து அவனை தள்ளி அவனது முகவாய்க்கட்டையில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். அந்த 6 அடி உயரமுள்ள அராபியன் தனக்கு பின்னால் நின்றவனையும் தள்ளி கொண்டு படார் என்று விழுந்தான். வந்தியத்தேவனுக்கு பின்னால் பயங்கரமான உருமல் சத்தம் கேட்டது. நல்ல சமயத்தில் திரும்பி பார்த்தான். இல்லாவிட்டால் அவன் முதுகில் கத்தி பாய்ந்திருக்கும். திரும்பிய வேகத்தோடு கத்தியை தட்டிவிட்டான். அது டனார் என்ற சத்தத்துடன் கப்பலில் விழுந்து அங்கிருந்து தெரித்து பாய்ந்து கடலில் விழுந்து மறைந்தது. மறுகணம் வந்தியத்தேவன் நாலாபுரத்திலிருந்தும் பலர் வந்து பிடித்தார்கள். பிடித்தவர்கள் புரியாத பாஷையில் ஏதேதோ பேசிக் கொண்டார்கள். அவர்களுடைய தலைவன் அதிகார குரலில் கட்டளையிட்டான். உடனே மணிக்கயிறு கொண்டு வந்து வந்தியத்தேவனுடைய கால்களையும் கைகளையும் கட்டினார்கள். கைகளை உடம்போடு சேர்த்து பிணைத்தார்கள். பின்னர் 4 பேராக அவனை தூக்கி கொண்டு கீழ்தளத்துக்கு போனார்கள். போகும்போதெல்லாம் உதைத்து திமிரி விடுவித்துக் கொள்ள வந்தியத்தேவன் முயன்றான். அந்த முயற்சி பலிக்கவில்லை. கப்பலின் அடித்தளத்தில் கொண்டு போய் அங்கே அடுக்கியிருந்த மரக்கட்டைகளின் மீது அவனை படார் என்று போட்டார்கள். அந்த கட்டைகளில் ஒன்றோடு சேர்த்து கட்டிவிட்டு மேலே சென்றார்கள். கப்பல் அப்படியும் இப்படியும் அசைந்து ஆடிற்று. கப்பல் தன் பிரயாணத்தை தொடங்கிவிட்டது என்று வந்தியத்தேவன் அறிந்தான். கப்பல் ஆடியபோது மரக்கட்டைகள் அவன் மீது உருண்டு விழுந்தன. அவற்றை விலக்கிக் கொள்ள முடியாமல் அவனுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தன. இந்த முறை மட்டும் தப்பி பிழைத்தால் இனி அவசரப்பட்டு எந்த காரியமும் செய்வதில்லை. ஆழ்வார்க்கடியானைப் போல ஆழ்ந்து யோசித்த பிறகே செய்ய வேண்டும் என்று வந்தியத்தேவன் மனதில் எண்ணிக்கொண்டான். அந்த சமயம் பேய் சிரிப்பது

0: போன்ற சிரிப்புச் சத்தம் அருகில் கேட்டது. வந்தியத்தேவன் மிக சிரமத்துடன் சற்று முகத்தை திரும்பி பார்த்தான். அங்கே மந்திரவாதி ரவிதாசன் நின்று கொண்டிருப்பதைக் கண்டான். இதுவரை மந்திரவாதியின் முகத்தில் பாதியை மறைத்துக் கொண்டிருந்த துணி இப்போது நீக்கப்பட்டிருந்தது.
1: அப்பனே, இந்த சோழர் குலத்து புலியை தேடிக் கொண்டு வந்தேன். புலி அகப்படவில்லை. ஆனால் வானர் குலத்து நரியாகிய நீ அகப்பட்டுக் கொண்டாய். அந்த உரைக்கும் அதிர்ஷ்டம்தான் என்றான்.
0: முன்னர் சொன்ன நிகழ்ச்சிகளில் வந்தியத்தேவன் படகில் ஏறிச் சென்ற வரையில்தான் இருந்தவர்கள் பார்த்தார்கள். மரக்கலத்துக்குள்ளே நடந்தது என்னவென்பது படகோட்டிச் சென்றவனுக்கே தெரியாது. அவன் உடனே திரும்பி கரைக்கு வந்து சேர்ந்தான்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: படகு கப்பலை நெருங்கிட்டு இருக்கு. படகுல இருக்கிறவங்க மௌனம் சாதிக்கிறாங்க. வந்தியத்தேவனால சும்மா இருக்க முடியுமா? கேக்குறான். நீங்க எங்க போறீங்க? தெரியலையா? அதோ நிக்கிற கப்பலுக்கு போறோம். இது மந்திரவாதியின் பதில். அடுத்த வினா, கப்பல் எங்க போகுது? அதே கப்பலுக்கு போனப்புறம்தான் தெரியணும். மறுபடியும் மௌனம். கொஞ்சம் பொறுத்து ரவிதாசனுங்கிற அந்த முரடன் கேட்கறான், நீ எங்கப்பா போற? நானும் கப்பலுக்குத்தான் போறேன். கப்பலுக்கு போய் அப்புறம் எங்க போவ? அவன் சொன்ன பதிலையே வந்தியத்தேவன் சொல்றான். அது கப்பலில் ஏறின பிறகுதான் தெரியணும். நேர்களே, இந்த உரையாடலை ஆசிரியர் கல்கி எத்துணை நய நுட்பத்தோடு அமைச்சிருக்கார் பாருங்க. மந்திரவாதி ரவிதாசன் நந்தினியோட ஆள். தன் கூட்டாளியை அழைச்சிக்கிட்டு அரபு நாட்டான் ஒருத்தனுடன் அந்த கப்பலுக்கு போய்கிட்டு இருக்கான். அன்னைக்கு பார்த்திபேந்திரன், இப்ப அரபு நாட்டான். தீவிரமா திட்டம் தீட்டித்தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கான். வந்தியத்தேவனோ எதையும் யோசிக்கல. அந்த கப்பல்ல இளவரசர் போறாரோ என்னமோன்னு சேனாதிபதி அலறினதுமே கடல்ல பாஞ்சிட்டான். அவசரப்பட்டு காரியத்துல இறங்கின பிறகு இப்படி செய்திருக்க கூடாதேன்னு யோசிக்கிறது இது முதல் தடவை இல்லையே. நானும் கப்பலுக்குத்தான் போறேன். இப்படி வீராப்பா சொன்னான். கப்பலுக்கு போய் அப்புறம் எங்க போவ? இத தனக்குத்தானே கேட்டுட்டு இருக்கணும். ஆனா ரவிதாசன் கேட்டான். பொருத்தமான பதில்தான். ஆனா ஏறின பிறகு இறங்க முடியலையே. சரி, இந்த பகுதியில் இடம்பெற்ற முண்டாசுங்கிற தொடரை ஆராயலாமா? முண்டுங்கிற சொல்லுக்கு சிறு துணின்னு ஒரு பொருள் உண்டு. மலையாள மொழியில முண்டுன்னு சொன்னா அது துண்ட குறிக்கும். ஆசுங்கிற தமிழ் சொல்லுக்கு பற்றிக் கொள்வது, அதாவது அணிந்து கொள்வதுன்னு அர்த்தம் இருக்குது. தலைப்பகுதியை மறைக்க சுத்திக்கிற துணி முண்டாசு. இன்னொரு தொடர் உருமாலை. உரு அணிவது, மாலை சுற்றுவது. இத உருமால்னு சொல்லுவாங்க. பலபலவென்று பொழுது விடியும் சமயத்தில்னு தொடங்கி ரெண்டு வெவ்வேறு இடங்கள்ல நடந்த நிகழ்ச்சிகளை ஆசிரியர் விறுவிறுப்பா சொல்லியிருக்கார். புதைந்து போயிருந்த மரக்கலத்தை விட்டு பூங்குழலியின் அத்தை குதிரை ஏறி விரைவா போயிடுறாங்க. களைச்சு போய் தோப்புல தூங்கிக்கிட்டு இருந்தவங்கள படகு வலிக்கும் சத்தம் கேட்டு முதல்ல விழிச்சுக்கிட்டான் ஆழ்வார்க்கடியான். அங்க எதையோ ஊகிச்சுதான் அந்த மூதாட்டி குதிரை ஏறி பறந்துட்டாங்க. இந்த பகுதியில வியப்பூட்டுற காட்சி, ஒரு கப்பல் புறப்பட ஆயத்தமா நிக்குது, ஒரு படகு அதை நோக்கி விரைவா போய்கிட்டு இருக்குது. அவசரப்பட்டு ஓடிப்போய் அதில் ஏறிக்கிட்ட வந்தியத்தேவனின் நிலையத்தான் பார்த்தோமே.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம். குப்பைகளை முறையாக கையாளுவோம். தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம். சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
5: இனி தொடர்வது ஒரு திரைப்பட பாடல். கடல் பூக்கள் படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் கிருஷ்ணராஜ், சத்யா.

0: திரைப்பட பாடல் ஒன்று கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி விளம்பரங்களைத் தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: முட்டாள் புதுகார் வெல்ல வாய்ப்பு. வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டன். இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் சொல்லணும்.
2: நிறுத்த முட்டாளே.
1: என்ன இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
2: ஓ, நீ புரிஞ்சுக்கிட்டல்ல? ரிலாக்ஸ்.
1: ஆனா கார்வென் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
3: RBI சொல்கிறது ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
1: கூல் ஆக இருங்கள்.
4: அக்கா பாரு,
2: ஹாப்பி பர்த்டே ப்ரோ.
4: காட்டு. வாவ், யுவர் ஃபேவரட் கலர்.
5: எப்பவும் ஷாப்பிங்.
4: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
6: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணணும்.
7: ஐ நோ அப்பா, சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
8: எனக்கு தெரியல,
7: RBI சொல்கிறது
3: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
9: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.

0: தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்வீடன் புறப்படும் முன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு, நீர்வளம், புதுமை கண்டுபிடிப்புகள், செமிகண்டக்டர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தமது நெதர்லாந்து பயணம் உதவியுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து பயணம் தொடர்பான காணொலியையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் அளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார்.
1: இப்ப பாத்தீங்கன்னா எல்லா நடவடிக்கையும் நீங்க கூர்ந்து கவனித்தாலும் தெரியும். முதல் எடுத்த உடனே அவர் சொன்னது வந்து 200 யூனிட்னாரு, மக்கள் வரவேற்றார்கள். அது மட்டும் இல்லாம மகளிருக்கு பாதுகாப்பு அளிப்பது, போதைப் பொருளை தடுப்பது, தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். டாஸ்மாக் கடைகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை அறிந்து பள்ளிக்கூடங்கள், அதே முறை பொதுமக்கள் செல்கிற பேருந்து நிலையங்கள், ஆலயங்களில் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்துதான் 700க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து உடனடியாக ஆற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை.
0: ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 நாள் வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழ மண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தாவைக்க முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தவேக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில்

0: பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை 5 மணி அளவில் வலுவிழந்தது. மேலும் சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: இதற்கிடையே கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலம் 5 அருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கோடை வெயில் சுட்டரித்த நிலையில் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இந்த சூழலில் கடந்த சில தினங்களாக மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையால் 5 அருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து வர துவங்கியது. இதன் காரணமாக வார விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை கொண்டாடுவதற்காக குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் கரையில் குவிந்தனர். இதனால் சுமார் 30 நிமிடத்திற்கு மேலாக வரிசையில் நின்று குளிப்பதற்கு காவல்துறையினர் அனுமதித்ததால் குறைவான தண்ணீரிலும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இருப்பினும் விரைவில் குற்றாலத்தில் சீசன் துவங்க உள்ள நிலையில் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அதையும் விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் உள்ளூர் வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில்.
0: ஈரோடு மாவட்ட மலை கிராமங்களில் பலாப்பழம் அதிக அளவில் காய்த்துள்ளது. இந்த பலாப்பழங்கள் சத்தியமங்கலம் பகுதியில் விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பலாப்பழம் சீசன் தொடங்குவது வழக்கம். அதன்படி ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் உள்ள பலா மரங்களில் தற்போது பலாப்பழங்கள் அதிக அளவில் காய்த்துள்ளது. இங்கு விளையும் பலாப்பழங்களை வியாபாரிகள் விலைபேசி வாங்கி அறுவடை செய்து சத்தியமங்கலம் நகர்பகுதிக்கு கொண்டு வந்து சாலையோரங்களில் கடைகள் அமைத்து விற்பனை செய்து வருகின்றனர். 5 கிலோ முதல் 15 கிலோ வரை எடை கொண்ட பலாப்பழங்கள் 1 கிலோ 50 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பழுத்த பலாப்பழங்களில் அறுக்கப்பட்ட பழைச்சுளைகளும் உதிரியாக விற்பனை செய்யப்படுகிறது. சுவை மிகுந்த பழங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே பாலாற்றில் சட்டவிரோதமாக மணல் கடத்திய ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனக் சௌஹான் தங்கப்பதக்கத்தையும் சனி தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிமிர் தங்கப்பதக்கத்தையும் ஆகாஷி கஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. இப்பிரிவில் சூரஜ் கோலா, த்ரு ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடை

0: செய்கிறது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 6:40. இனி தொடர்வது மனதில் நின்றவை. முதல் பாடலாக த்ரீ திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடி.

0: ஆப்பை
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நிறைவாக ஒலிக்க இருக்கும் குரல் ஸ்ரேயா கோஷல் சாட்டை திரைப்படத்திலிருந்து.

0: மதத்தின் அடிப்படையில் நாடு பிரிக்கப்படுவதை திட்டமிட்ட ரீதியில் முஸ்லிம் லீகும் முகமது அலி ஜின்னாவும் படிப்படியாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஆனால் அதற்கு இந்திய தலைவர்கள் எப்படி உடன்பட்டார்கள் தாயே?
1: மகனே, நாட்டின் பிரிவினை என்பது காங்கிரஸில் பலரும் ஒப்புக்கொள்ளவில்லைதான். குறிப்பாக காந்தி இதனை அடியோடு வெறுத்தான். பிரிட்டிஷ் பிரதமர் ஆட்லி பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திரத்துக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அந்த அறிவிப்பை தொடர்ந்து மவுண்ட் பேட்டன் 1947 மார்ச் 22 நாள் இந்தியாவுக்கு வந்தான். வைஸ்ராயாக பதவியேற்ற உடனேயே அவன் காந்தி, ஜின்னா, நேரு, ஆசாத், பட்டேல் என முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசினான். அப்போது பிரிவினையை தவிர்ப்பதற்காகவும் அரசியல் தேக்க நிலையை அகற்றுவதற்காகவும் ஜின்னாவையே அமைச்சரவையை அமைத்துக் கொள்ள சொல்லலாம் என்று தன் யோசனையை தெரிவித்தான் காந்தி. ஆனால் ஜின்னாவோ பாகிஸ்தான் என்ற முஸ்லிம்களுக்கான தனி நாடு கோரிக்கையில் இருந்து சிறிதும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை என்பதை அழுத்தந்திருத்தமாக சொன்னான். இந்திய தலைவர்களுடன் விவாதித்த பிறகு நாட்டை மத ரீதியில் பிரிக்காமல் அரசியல் தேக்க நிலைக்கு தீர்வு காண முடியாது என்ற முடிவுக்கு வந்தான் மவுண்ட் பேட்டன். அட்லியின் அறிக்கையை ஒட்டி ஒரு திட்டத்தை தயாரித்தான். அந்த திட்டம் அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தையே தழுவியிருந்தது. அந்த திட்டத்துக்கு டிக்கி பேர்ட் பிளான் ஆர் பால்கன் பிளான், சுருக்கமாக டிக்கி பேர்ட் பிளான் என்று பெயரிட்டான். இந்த டிக்கி பேர்ட் திட்டத்தை ஜெனரல் ஹேஸ்டிங்ஸ் இஸ்மாய், ஜார்ஜ் அபேல், மவுண்ட் பேட்டன் ஆகியோர் அடங்கிய குழு தயாரித்தது. இது 1947 ஏப்ரல் 16 ஹேஸ்டிங்ஸ் இஸ்மேயால் டெல்லியில் உள்ள மாகாண ஆளுநர்களின் சபைக்கு வழங்கப்பட்டது. இதனால் இஸ்மே திட்டம் என்று இது அழைக்கப்பட்டது. இந்திய யூனியன் அல்லது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என்ற இரண்டு ஆதிக்கங்களை விட மாகாணங்கள் முதலில் சுதந்திர வாரிசு மாநிலங்களாக மாற வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் முக்கிய முன்மொழிவாக இருந்தது. இந்த திட்டத்தின்படி அனைத்து மாகாணங்களும், அதாவது மெட்ராஸ், பாம்பே, வங்காளத்தின் ஐக்கிய மாகாணங்கள், பஞ்சாப் மற்றும் வடமேற்கு எல்லை பகுதி போன்றவை சுதந்திரமானதாக அறிவிக்கப்பட முன்மொழியப்பட்டது. அரசியல் நிர்ணய சபையில் சேரலாமா வேண்டாமா என்பதை மாநிலங்கள் பிறகு முடிவு செய்யும் என்று குறிப்பிடப்பட்டது. இந்த திட்டம் இந்தியாவின் தலைவர்களுடன் விரிவாக விவாதிக்கப்படவில்லை. மவுண்ட் பேட்டன் தன்னிச்சையாக இதை இறுதி செய்து பிரிட்டிஷ் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தார். அமைச்சரவை சில மாற்றங்களை செய்து திருப்பி அனுப்பியது. அவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்ட திட்டத்தை மே 10 ஷிம்லாவில் தன்னுடைய விருந்தினராக தங்கியிருந்த நெஹ்ருவிடம் காட்டினான் மவுண்ட் பேட்டன். ஆனால் அதை பார்த்த நெஹ்ரு கோபத்துடன் சீறினான். உடனடியாக அதை நிராகரித்தான். இந்த திட்டம் பால்கனைசேஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவை சிறு சிறு துண்டுகளாக பிரித்து விடுவதாக இருந்தது. ஆனால் அது இந்தியருக்குள்ளேயே மோதலையும் வன்முறையையும் தூண்டும் என்றான் நெஹ்ரு. இதன் விளைவாக இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டதாக மவுண்ட் பேட்டன் இங்கிலாந்துக்கு செய்தி அனுப்பினான். எனவே இது பால்கன் திட்டம் எனப்பட்டது. அதன் பிறகு மவுண்ட் பேட்டன் தன்னுடன் சீர்திருத்த கமிஷனராக இருந்த விபி மேனோன் துணையுடன் தனது திட்டத்தை தயார் செய்தான். அதற்கு மவுண்ட் பேட்டன் திட்டம் என்று பெயரிடப்பட்டது. அது குறித்து இந்திய

தலைவர்களுடன் விவாதித்து அவர்களின் ஆதரவை பெற்றான். அதை எடுத்துக்கொண்டு லண்டன் சென்ற மவுண்ட்பேட்டன் பிரிட்டிஷ் அரசின் அங்கீகாரத்தையும் பெற்று May 30 இந்தியாவுக்கு திரும்பினார். 1947 June 3 தனது புதிய திட்டத்தை வானொலி மூலம் அறிவித்தான் மவுண்ட்பேட்டன். அப்போது உடனிருந்த நெஹ்ரு, ஜின்னா, பல்தேவ் சிங் ஆகியோர் இந்தியாவை 2 சுதந்திர நாடுகளாக பிரிக்கும் அந்த புதிய திட்டத்தை ஆதரித்து பேசினார்கள். மவுண்ட்பேட்டன் திட்டம் நாட்டு பிரிவினையை அடிப்படையாக கொண்டிருந்தது. அந்த திட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றத்தின் வேலை இடையூறின்றி நடைபெறும். புதிதாக எழுதப்படும் அரசியல் சட்டம் அதை ஏற்றுக்கொள்ளாத பகுதிகளுக்கு பொருந்தாது. நடைமுறையில் இருக்கும் அரசியலமைப்பு சட்டமன்றத்தை ஏற்றுக்கொள்ளாத பகுதிகளின் பிரதிநிதிகளை கொண்ட தனி மன்றத்தின் மூலம் அந்த பகுதிகளின் விருப்பம் அறியப்படும். பஞ்சாப், வங்காள சட்டமன்றங்கள் பெரும்பான்மை முஸ்லிம்களை கொண்ட மாவட்டங்களின் பிரதிநிதிகளுக்கும் பிறருக்கும் என 2 பகுதிகளாக பிரிக்கப்படும். சிந்து சட்டமன்றம் யார் பக்கம் இருக்க வேண்டும் என்பதை அதுவே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். வடமேற்கு எல்லை மாகாணத்தில் இந்த பிரச்சினை மக்கள் வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானிக்கப்படும். பலூச்சிஸ்தான் மக்களுடைய கருத்தை அறிவதற்கான முறையை வைஸ்ராய் முடிவு செய்வான். பஞ்சாப், வங்காளம், சில்ஹெட் ஆகிய பகுதிகளில் தேர்தல்கள் நடத்தி அரசியலமைப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மன்னர் மாநிலங்களை பொறுத்தவரை 1946 May 12 இட்ட அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தில் கண்டுள்ள விதிகள் பின்பற்றப்படும். இந்தியாவை 2 பிரிவினை செய்வதால் ஏற்படக்கூடிய நிர்வாக விளைவுகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் விவாதித்து தீர்த்து கொள்ளலாம். பிரிட்டிஷ் அரசாங்கம் அதிகார மாற்றத்தை அறிவிக்கும் தேதிக்கு முன்னதாகவே அதை செய்யலாம். மவுண்ட்பேட்டனின் இந்த அறிவிப்பு இந்தியாவில் மகிழ்ச்சியையும் அதே நேரம் பெருத்த அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியது.

0: மங்கி ஆண்டி, இன்னா இந்த பக்கம்.
1: ஏய் தினேஷ், பல முறை சொல்லிருக்கேன், என் பேரு மங்கம்மா. அம்மா எங்கடா?
0: ஆண்டி, மம்மி எங்க போச்சுன்னு தெரியல.
1: என்ன வர சொல்லிட்டு எங்க போயிட்டா? ஏண்டா தினேஷ், பொழுதன்னைக்கும் இப்படி செல்லையே கட்டிக்கிட்டு இருக்கியே, நேரத்தை வீணடிக்காம கொஞ்சம் வானொலி கேட்கலாம்ல.
0: போங்க ஆண்டி, ரேடியோல பாட்டு தான் போடுவாங்க, அத செல்லே கேப்பனே.
1: என்னடா இப்படி சொல்லிட்ட? நாடு முழுக்க இருக்கிற ஆகாஷ்வாணி அலைவரிசைகள்ல பயனுள்ள தகவல்கள், இலக்கிய நிகழ்ச்சிகள், நேர்காணல்கள், இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் அப்படின்னு பலவிதமான நிகழ்ச்சிகள் மூலமா கடந்த 90 வருஷமா நமக்காக தந்துட்டு இருக்காங்களே, அத கேட்டாலாவது உனக்கு அறிவு வளருதான்னு பாப்போம்.
0: நீங்க சொல்லிட்டீங்கல்ல, வளர்த்துறோம் ஆண்டி.
1: போடா இவனை, உனக்கு போய் புத்தி சொல்ல வந்தேன் பாரு.
2: வானோலிக்கு 90.
3: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்தி.

0: எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
1: திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வட்டம் சி வி நாயுடு சாலை பெரும்பாக்கம் கூட்டுறவு நியாய விலை கடையில் கூட்டுறவுத்துறை சார்பாக பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து மோர் மற்றும் தர்பூசணி ஆகியவற்றை வழங்கி பேசினார். கோடை காலத்தில் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வரும் குடும்ப அட்டைதாரர்களின் தாகம் தீர்க்க கூட்டுறவுத்துறை சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்படும் 1166 நியாய விலை கடைகளிலும் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், திருவள்ளூர் நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள பெரும்பாக்கம் நியாய விலை கடைகள் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும், எனவே நியாய விலை கடைகளில் பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் வருவாய் கோட்ட அளவில் திருவள்ளூர், திருத்தணி மற்றும் பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்ட அலுவலகங்களில் அந்தந்த சார் ஆட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர்கள் தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகிய துறை அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர், அனைத்து ஊரக பகுதிகள், பேரூராட்சி பகுதிகள் மற்றும் நகராட்சி பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் தினந்தோறும் சீரான குடிநீர் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். ஆவடி மாநகராட்சி பகுதியில் 2 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் வழங்கப்பட வேண்டும். மேலும் அனைத்து குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் 15 நாட்களுக்கு ஒருமுறை சுத்தம் செய்தும் தினந்தோறும் குளோரினேஷன் செய்யப்பட்ட குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் மோட்டார் பம்பு, பைப் லைன் போன்றவைகள் சிறிய பழுதுகள் ஏற்படின் உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும் எனவும் அனைத்து அலுவலர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பழுது செய்ய இயலாத குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை இடித்து அப்புறப்படுத்தவும் புதிதாக கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர்களை மீஞ்சூர், பள்ளிப்பட்டு, திருவளங்காடு மற்றும் பூண்டி ஆகிய பகுதிகளில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தங்குதடையின்றி சீரான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தைச் சார்ந்த பொதுமக்கள் எவரும் வேலைவாய்ப்பு தொடர்பான போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இணையதளத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையங்களால் எந்தவித கட்டணமும் இன்றி வழங்கப்படுகிறது. மேலும் அனைத்து சேவைகளும் www.tnvelaivaipu.gov.in என்ற நேரலையில் இணையதளம் வாயிலாகவே மனுதாரர்கள் செய்து கொள்ள வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. எனவே திருவள்ளூர் மாவட்டத்தைச் சார்ந்த பொதுமக்கள் எவரும் இதுபோன்ற போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு பிரதாப் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பச்சை பயிறு சாகுபடி செய்யும் விவசாயிகள் விவசாயிகள் விலை ஆதரவு திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்கவும் அவர்களின் வருவாயை பெருக்கவும் தமிழக அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. பச்சை பயிறு சாகுபடி செய்த விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அவர்கள் விளைவித்த பச்சை பயிறு விளைபொருளை மத்திய அரசின் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை இணையம் மூலம் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கொள்முதல் இலக்காக 275 மெட்ரிக் டன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது பச்சை பயிறு விலை 1 கிலோ ₹65 முதல் ₹70 வரை உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழக அரசு விவசாயிகளின் நலன் கருதி நிர்ணயிக்கப்பட்ட தரத்திற்கு 1 கிலோ பச்சை பயிறு விலை ₹87.68 என கொள்முதல் செய்யப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்திட்டம் காஞ்சிபுரம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் செங்குன்றம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 150 மெட்ரிக் டன் இலக்காகவும், திருவள்ளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 50 மெட்ரிக் டன் இலக்காகவும் மற்றும் ஊத்துக்கோட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 75 மெட்ரிக் டன் இலக்காகவும் தரம் பிரிக்கப்பட்ட பச்சை பயிறு கொள்முதல் செய்ய அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறும் விவசாயிகள் நிலத்தின் கணினி சிட்டா, அடங்கல், விவசாயியின் புகைப்படம், ஆதார் அட்டை நகல் மற்றும் வங்கி கணக்கின் புத்தக நகல் ஆகிய விவரங்களுடன் ஒழுங்குமுறை விற்பனை கூட மேற்பார்வையாளர்களை அணுகி முன்பதிவு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தினை வருகிற 9/7/2026 வரையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொள்முதல் செய்திடவும், கொள்முதலுக்கான தொகை விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஓல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய வடிவமைப்பு மையம் வடிவமைப்பாளர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள தேசிய வடிவமைப்பு மையத்தில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான பிரிவினை தொடங்கி வைத்து மாணவர்களோடு அவர் கலந்துரையாடினார். உலக அளவில் வடிவமைப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு தற்போதைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை தேசிய வடிவமைப்பு மையம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். நக்சலைட் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட நடவடிக்கையே காரணம் என்று தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தெளிவான திட்டமிடல் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதற்கு இதுவே சான்றாகும் என்று குறிப்பிட்டார். அரசு திட்டங்கள் செயலாக்கத்திலும் தேர்தல்களிலும் திரு அமித்ஷா துல்லியமாக திட்டமிட்டு வெற்றியை ஈட்டித் தருவதாகவும் அவர் கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்கள் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெங்களூரு மும்பை இடையேயான விரைவு ரயில் சேவையை இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் கர்நாடக மக்களின் நீண்டநாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பெங்களூரு மும்பை இடையே படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கர்நாடக மாநிலத்தில் 61 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதற்காக 2160 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் 9 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் 485 கோடி ரூபாய் செலவிலும் யஷ்வந்த்பூர் ரயில் நிலையம் 367 கோடி ரூபாய் செலவிலும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். கர்நாடகாவில் மட்டும் கடந்த 12 ஆண்டுகளில் 1700 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய ரயில் தடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை தில்லி அரசு குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை 25%-7% தில்லி அரசு குறைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு உதவிடும் என்று திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1,35,00,000 பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1,000 முதல் 5,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: வருகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கேரள முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள திரு வி டி சதீசன் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து பேசினார். திருவனந்தபுரத்தில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பேரவைத் தலைவராக திரு திருவாங்கூர் ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அவர் கூறினார். அமைச்சர்கள் பட்டியலையும் அவர் வெளியிட்டார். திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு சன்னி ஜோசப், திரு முரளிதரன் உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். கேரளத்தில் திரு வி டி சதீசன் தலைமையிலான அமைச்சரவை நாளை பதவியேற்கிறது. தெலங்கானாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேரடி நெல் கொள்முதலின் பலன்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு தடையாக தெலங்கானா அரசு உள்ளது என்று குறை கூறினார். கொள்முதலுக்கான அனைத்து செலவினங்களையும் மத்திய அரசு ஏற்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் கொள்முதல் நடவடிக்கையை தெலங்கானா அரசு காலதாமதம் செய்வதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வடகிழக்கு கட்டமைப்பு உச்சிமாநாடு மற்றும் கண்காட்சி மேகாலயாவில் அடுத்த மாதம் 11 மற்றும் 12 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா, கடந்த 5 ஆண்டுகளில் மேகாலயாவின் பொருளாதாரம் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். முதலீடுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் மாநிலமாக மேகாலயா திகழ்கிறது என்றும் திரு கான்ராட் சங்மா கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் வெகுவாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் நடைபெற்ற பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மாநிலம் முழுவதும் 96% பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். தொழிலாளர் நலனுக்கான புதிய சட்டங்கள் மகளிருக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாக தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறியுள்ளார். இன்று ஸ்ரீநகரில் மகளிர் மேம்பாடு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மகளிருக்கு சம உரிமை, பாதுகாப்பு மற்றும் உரிய மரியாதையை இந்த புதிய தொழிலாளர் நலச் சட்டங்கள் உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அயோத்தியா, தில்லி, மும்பைக்கு பிறகு இத்தகைய மாநாடு ஸ்ரீநகரில் நடைபெறுவதாக அவர் கூறினார். மகளிர் பாதுகாப்பு குறித்து இந்த மாநாட்டில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக திருமதி விஜயா ரஹாத்கர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஹமீர்பூர் மொஹாபா இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் சிர்கா அருகே காரும் லாரியும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 GW மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ரஷ்யாவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. யுக்ரைனின் 81 ட்ரோன்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு 2வது ஹாக்கிப் போட்டி தற்போது போபாலில் நடைபெற்று வருகிறது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார்.

0: இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:15 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்திய அலை 720 KHz. தொடர்வது பண்ணை செய்தி. கேட்கும் முன்
2: மூணு காலேஜ்லயும்
3: கவலைப்படாத,
2: ஃபீஸ் பாரு.
4: எப்படி இருக்கப்பா?
2: என்னாச்சு?
3: ஃபீஸோட டென்ஷன்.
4: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொள்ளாற்றல் இல்ல. அது எங்க ஸ்வீட்? RBI சொல்கிறது
3: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
5: மத்திய அலை 720 KHz திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்க

0: மாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாட்டு ஆய்வுக்கு உட்படுத்திய பிறகு அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். வெப்ப அயற்சியால் எருமைகளில் வெயில் காலம் அலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரை உள்ள முயல் கொட்டகைகளில் கோடைக்காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடைக்காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். விவசாய பெருமக்களே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிந்துவிடும். மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய் கிருமிகள் ஆகியவை சூரிய ஒளியால் அழிக்கப்படும். ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கும். இதனால் அடுத்த மழை பெய்யும்போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படும். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.

நேரம் இப்போது 7:30. ஆகாஷ்வாணி தொடரும் நிகழ்ச்சி.

0: என்ன கயல், கடலுக்கு போன உன்னோட வீட்டுக்காரரு இன்னும் திரும்பலையா? என்னோட வீட்டுக்காரர் முன்னாடியே வந்துட்டாரே.
1: அப்படியா? கூடுதல் மீனுக்காக காத்திருக்காரு போல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க.
0: அதோ அங்க வருது பாரு, உங்களோட படகு தானே அது?
1: ஆமா சண்பகம், நான் உடனே அங்க போறேன்.
0: இரு கயல், நானும் வரேன். என்ன மீன் பிடிச்சிருக்காங்கன்னு நானும் பாக்குறேனே.
1: வா வா, அப்படியே ஒரு கூடையையும் கையில எடுத்துக்கோ.
0: கூட வரேன்னு சொன்னதுக்கு கூடையே கையில கொடுத்து வேலை வாங்குற? இதுக்கு கூலி கொடுத்துடணும் சரியா?
1: அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல அந்த மீனுங்களை வலையில இருந்து எடுத்து போடு.
0: சரி, நான் அந்த பெரிய மீனெல்லாம் எடுத்துடுறேன்.
1: பாத்து சண்பகம், பக்குவமா எடு, வலைய சேதப்படுத்துறாத.
0: அதெல்லாம் உன்னை விட நல்லாவே நான் வேலை பாப்பேன்.
1: சரிதான், அந்த சின்ன மீன் எல்லாம் இந்த கூடையில போடு.
0: ஏன் கயல், இந்த சின்ன மீன் எல்லாம் அப்படியே விட்டுருந்தா நாளைக்கு பெருசா வளர்ந்துருக்கும்ல?
1: அதெல்லாம் யாருக்கு தெரியும், கிடைக்கிறத இப்பவே எடுக்க வேண்டியதுதான்.
0: அப்படி சொன்னா எப்படி? என்னோட வீட்டுக்காரர்லாம் இந்த மாதிரி சின்ன மீன் எல்லாம் பிடிக்கிறதே இல்ல. நம்மளுக்கு நீண்ட கால லாபம் தானே முக்கியம்.
1: அப்ப மீனே பிடிக்க கூடாதுன்னு சொல்றியா? இதுதானே நம்ம தொழிலே?
0: அப்படி இல்ல கயல், நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு கடல் வளத்தை தொந்தரவு பண்ணாம விட்டாதானே எதிர்காலத்திலயும் மீன் தடையில்லாம நமக்கு கிடைக்கும்.
1: அப்படியா? கொஞ்சம் புரியற மாதிரி தான் சொல்ல.
0: இன்னும் உனக்கு புரியலையா? சரி பரவாயில்ல, விடு. இன்னைக்கு நம்ம மீனவ கூட்டத்துல இத பத்தி தான் விழிப்புணர்வு கூட்டம் போடுறாங்க. வா போய் கேப்போம்.

0: செண்பகம், என்ன இவ்ளோ பேர் இருக்காங்க? சரி, இங்க யாரு, என்ன தலைப்புல பேச போறாங்க?
1: வளரட்டும் மீன், வளமாகட்டும் வாழ்வு அப்படின்ற தலைப்புல பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ப. பவின்குமார் அவங்க சொல்றத கவனமா கேளு.
2: வளரட்டும் மீன், வளமானதாகட்டும் வாழ்வு என்ற தலைப்பிலிருந்து அனைவரும் புரிந்து கொள்ள முடியும், மீன்களை வளர அனுமதிக்க வேண்டும். அதாவது கடலில் காணப்படக்கூடிய எண்ணற்ற வளங்களுள் மீன் வளமும் ஒன்று. பொதுவாக இவ்வளங்களை வெவ்வேறு மீன் வலைகளை கொண்டு வலைகளின் தன்மைக்கேற்ப மீன்கள் பிடிக்கப்படுகின்றன. இம்மீன்பிடி வலைகள் கடல் சுற்றுச்சூழலுக்கேற்ப இரு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, மீன்களின் அளவை தேர்ந்தெடுத்து பிடிக்கும் வலைகள். மற்றொன்று, மீன்களின் அளவை தேர்ந்தெடுக்காமல் பிடிக்கும் வலைகள். அதாவது வலைகளில் பெரிய மீன்கள் மற்றும் இன முதிர்ச்சியடைந்த மீன்களை தேர்வு செய்து பிடிக்கும் வலைகளான செவுள் வலைகள், 1000 கால் தூண்டில், தூண்டில் வலைகள் மற்றும் கூண்டுகள் ஆகியவற்றை குறிப்பிடலாம். இவற்றின் மூலம் பெரும்பாலும் பெரிய மீன்களே பிடிக்கப்படுகின்றன. பிற வலைகளான மடி வலைகள், கரை வலைகள், இழு வலைகள் மற்றும் சுருக்கு மடிகளை கொண்டு மீன்கள் பிடிக்கப்படும் போது அதன் அளவுகளை தேர்ந்தெடுக்காமல் பல்வேறு வகையான மீன்கள், இளம் மீன் குஞ்சுகள் போன்றவற்றை பிடிக்க நேரிடுகிறது. இதனால் பல்வேறு மீன் வளங்கள் அழியும் நிலையில் உள்ளன, பாதிப்புக்கு உள்ளாகின்றன. குறிப்பாக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மீன் இனங்களான பாறை மீன்கள், ஊளி மீன்கள், வாளை மீன்கள், நகரை மீன்கள், வாவல் மீன்கள், சங்கரா மீன்கள், கிழங்கான் மீன்கள், சூடை மீன்கள், கத்தாழை மீன்கள், பேய்கணவாய், ஊசிக்கணவாய், ஓட்டுக்கணவாய், மேலும் குருத்தெலுமிகளான சுறா, திருக்கை, உளுவை போன்ற பல்வேறு அரிய பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மீனினங்கள் அளவினை தேர்ந்தெடுக்காமல் பிடிக்கப்படும் பொழுது அவை அழிவினை நோக்கி செல்வதற்கு நாம் வழிவகை செய்கின்றோம் என்பதை அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது இந்த சிறு மீன்களை பிடிப்பது எந்த அளவுக்கு ஆபத்து என்று பார்ப்போமேயானால், உலக அளவில் 2 கோடி டன்கள் அளவிலான மீன்கள் ஒவ்வொரு வருடமும் சிறு அளவிலான மீன்கள் பிடிக்கப்படுகின்றன. இதை நம் ஊரில் கலசல் மீன் அல்லது ஆங்கிலத்தில் பைக் கேட்ச் என்று சொல்வார்கள். இவ்வாறு பைக் கேட்ச் மூலமாக நமது நாட்டில் 2011 கணக்கெடுப்பின்படி 3.91 லட்சம் டன்கள் மீன் பிடிக்கப்பட்டுள்ளது, பதிவாகியுள்ளது. இது அந்த நாளின் படி மொத்த இந்தியாவின் கடல் மீன் பிடிப்பின் அளவோடு சமமான அளவாகும். 3.91 லட்சம் டன்கள் என்பது இந்தியாவின் மொத்த கடல் மீன் பிடிப்பின் அளவு. அதே அளவிலான சிறு மீன்களையும் நாம் பிடித்து கடல் வளத்திலிருந்து நாம் பிடித்து பயனற்றதாக மாற்றியுள்ளோம் என்பதனை நாம் வருத்தத்தோடு உணர வேண்டிய செய்தியாகும். பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப தேவையான புரத சத்தினை பூர்த்தி செய்ய, மேலும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அந்நிய செலாவணியினை ஈட்டுவதற்கும், இவ்வாறான சிறு மீன் பிடிப்பினை தவிர்த்து மீன் குஞ்சுகளை வரமுறையற்று பிடிப்பதை தவிர்த்து சிறு மீன்கள் பிடிப்படும் பொழுது அவை தப்பி கடலில் செல்வதற்கு ஏதுவான வழிவகை செய்திடுதல் அவசியம். இவ்வாறு பொடி மீன்களை அல்லது சிறு மீன்களை நாம் கடலிலே விடுவிப்பதன் நன்மைகள் என்ன என்று பார்ப்போமேயானால், அதிக மீன் உற்பத்தியினை செய்ய முடியும். அதாவது சிறு மீன்களை தப்பி செயல்வதன் மூலம் அவை அதிக முட்டையிட்டு மேலும் அதிக மீன்களை உற்பத்தி செய்ய முடியும். மேலும் நிலையான மீன் வளத்தினை நாம் உறுதி செய்திடலாம். இவ்வாறு மீன்கள் இனப்பெருக்கம் செய்து அதன் இன விருத்தியினை, அதன் அடுத்த தலைமுறையினை இருப்பு செய்வதன் மூலம் நீண்ட காலத்திற்கு தேவையான மீன் வளத்தினை நிலைநிறுத்திட முடியும். மேலும் அதிக வருமானம், பெரிய மீன்களை மட்டும் நாம் குறிவைத்து பிடிக்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு எடையிலான மீன்களை பிடிக்கிறோமோ அதற்கு உரிய அதிகபட்ச விலையினை நாம் நிர்ணயம் செய்து அதிக வருமானம் ஈட்ட முடியும் என்பதனை மீனவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்று பார்ப்போமேயானால், இந்த பொடி மீன்களை நாம் பிடிப்பதனால் உணவு சங்கிலியில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு சுற்றுச்சூழல் சீர்கேடு ஏற்படவும் நேரிடக்கூடும். எனவே சுற்றுச்சூழல் பாதிப்பிலிருந்தும் உணவு சங்கிலியினை நிலை நிறுத்தி சீராக செயல்பட செய்வதற்கும் இந்த பொடி மீன்களை, சிறு மீன்களை பிடிப்பதை நாம் தவிர்த்திடுதல் வேண்டும் என மேலும் அறிவுறுத்திக் கொள்கிறேன். இவ்வாறு ஆபத்து நிறைந்த இந்த பொடி மீன்களை பிடிப்பதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. அவை என்னவென்று பார்த்தால், சிறு மீன் பிடிப்பின் மூலம் மீன் வளத்திற்கு இத்தகைய ஆபத்துகள் ஏற்படுகிறது என்று தெரிந்தும் பல்வேறு வழிகளில் மீனவர்கள் இதை தொடர்ந்து பிடித்து வருகின்றனர். இதற்கு ஒரு சில

காரணங்களும் உள்ளது. அவை என்னவென்று பார்த்தால், சிறிய வலைகளை, சிறிய அளவிலான கண்ணியை கொண்ட வலைகளை பயன்படுத்துவதால் பெரிய மீன்கள் மட்டுமின்றி சிறு மீன்களும், சிறு மீன்கள் என்றால் அளவில் சிறிய மீன்கள் அல்ல, அவை வளர வேண்டிய இளம் மீன் குஞ்சுகள் அவற்றையும் பிடிக்க நேரிடுகிறது. மேலும் அதிகப்படியான மீன் பிடித்தல், ஆங்கிலத்தில் ஓவர் ஃபிஷிங் என்று சொல்வார்கள். அந்த அதிகப்படியான மீன் பிடித்தல் என்பது இரு வகைப்படும். ஒன்று சினை மீன்களை பிடித்து மீன் வளத்தினை குறைத்தல், இன்னொன்று இன முதிர்ச்சி அடையாத அல்லது இனப்பெருக்கமே செய்யாத இளம் மீன்களை பிடித்து மீன் வளம் பெருகுவதை குறைத்தல். இவ்வாறு இரு வகையான ஓவர் ஃபிஷிங், அதிகப்படியான மீன் பிடித்தல் முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் இந்த ஜுவெனைல் ஃபிஷஸ், இளம் மீன்களை பிடிப்பது, அந்த மீன் ஒரு முறை கூட இனப்பெருக்கம் செய்யாமல் அதன் தலைமுறையினை விருத்தி செய்யாமல் பிடிக்கப்படுவதே ஒரு அதிகப்படியான மீன் பிடித்தல் என்று குறிப்பிடப்படுகிறது. இதுவும் ஒரு காரணமாக இருந்து வருகிறது. மேலும் சந்தை தேவை, சந்தைகளில் ஏற்படக்கூடிய டிமாண்டினை பூர்த்தி செய்ய வேண்டி அதிகப்படியான மீன்களை பிடிக்க அதிக நேரம் எடுத்து மீன் பிடித்தல், அதிக அளவிலான அதிக நீளமான வலைகளை கொண்டு மீன் பிடித்தல், அதிக நாள் கடலில் தங்கி மீன் பிடித்தல், இவ்வாறு சந்தை தேவைக்கேற்ப நாம் மீன்பிடி நாட்களையும் நேரத்தினையும் அதிகப்படுத்துதல் இந்த பொடி மீன்கள் பிடிபடுவதற்கான வழிவகையினை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. மேலும் விழிப்புணர்வு இல்லாமல் இருத்தல், மீனவர்களிடையே இந்த சிறு மீன்களை, இளம் மீன் குஞ்சுகளை பிடிப்பதால் எத்தகைய ஆபத்துகள், விளைவுகள் ஏற்படுகின்றன என்பதனை அவர்கள் உணராமல், அது குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் பிடித்து வருகின்றனர். அந்த விழிப்புணர்வினை ஏற்படுத்தவே இந்த வானொலி உரையினை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்கள் மீனவ நண்பர்களிடம் சிறு மீன்கள், இளம் மீன் குஞ்சுகளை பிடிப்பதால் ஏற்படக்கூடிய தீமைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிறு மீன்களையும் இளம் மீன் குஞ்சுகளையும் பிடிப்பதால் இனப்பெருக்கம் குறைந்து மீன்வளம் அழிய நேரிடுகிறது. மேலும் நீண்ட காலத்திற்கான நிலைத்த மீன்வளம், சஸ்டைனபிள் ஃபிஷிங் என்று சொல்லக்கூடிய நீண்ட காலத்திற்கு நிலையான மீன் பிடிப்பு இல்லாமல் போவதற்கான சூழல் ஏற்படுகிறது. மேலும் உணவு சங்கிலி பாதிப்படைந்து உயிரியல் சமநிலை பாதிப்பு ஏற்படுகிறது. அது மட்டுமின்றி சிறு மீன்களை பிடிக்கும் பொழுது நமது படகில் மீன்கள் நிரம்பி காணப்படுவது போல தோன்றும். ஆனால் உரிய விலையை நாம் நிர்ணயம் செய்து சரியான லாபத்தினை ஈட்ட முடியாமல் பொருளாதார இழப்பு ஏற்படவும் இது ஒரு காரணமாக அமையும் என்ற இளம் மீன்களை பிடிப்பதனால் ஏற்படக்கூடிய தீமைகளை நாம் நமது மீனவ நண்பர்களிடம் பகிர்ந்து ஒரு விழிப்புணர்வினை ஏற்படுத்துவோம். இந்த இளம் மீன்களை அல்லது சிறு மீன்களை பிடிப்பதை தவிர்க்கும் வழிமுறைகள் என்னென்னவென்பதையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். முதலாவதாக, இழுவலைகளில் தூர்மடி என்று சொல்லக்கூடிய அந்த கடைசியில் உள்ள பை போன்ற பகுதியில் சதுர கண்ணிகளை பயன்படுத்துவதன் மூலம் சிறு மீன்களை வலைகளில் பிடிப்படாமல் தவிர்க்கலாம். மேலும் இழுவலைகளை பொறுத்த மட்டில் மீன் வளத்தை பாதிக்காத வலைகளை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. எடுத்துக்காட்டாக செவுள் வலை, தூண்டில் வலை மற்றும் ஆயிரங்கால் தூண்டில் ஆகியவற்றை குறிப்பிடலாம். செவுள் வலைகளில் கண்ணி அளவு அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்ட அளவிலான கண்ணிகளை பொருத்துதல் அவசியம். மேலும் தூண்டில் மீன்பிடிப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அளவிலான தூண்டில்களை பயன்படுத்துவதன் மூலம் மீன்களின் அளவை நிர்ணயம் செய்து பெரிய மீன்களை, வளர்ந்த மீன்களை பிடிக்க முடியும் என்பதனை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். இரட்டை மடி, தள்ளுமடி, கரைவலை மற்றும் சுருக்குமடி போன்ற கடல் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை உண்டாக்கும் மற்றும் இளம் மீன்களை அதிகம் பிடிக்கக்கூடிய வலைகளை முடிந்த மட்டில் தவிர்த்திடுதல் வேண்டும். இழு வலைகளில் பயன்படுத்தப்படும் தூர் மடிகளின் கண்ணி அளவினை மிகவும் சிறியதாக வைக்காமல் குறைந்தது 35 மில்லிமீட்டர் ஆவது இருக்கும்படி நிர்ணயம் செய்து தூர் மடிகளின் கண்ணி அளவினை பயன்படுத்துதல் வேண்டும். மேலும் படகுகளில் பயன்படுத்தப்படும் மோட்டார் என்ஜின்களின் ஹார்ஸ் பவர், குதிரை திறனானது 250க்கும் மிகாமல் இழுவலை படகுகளில் பரிந்துரைக்கப்படும் படகு அளவுக்கேற்ற சரியான குதிரை திறன் கொண்ட என்ஜின்களை பயன்படுத்த வேண்டும். அதாவது 15 மீட்டர் நீளமுள்ள படகுகளுக்கு 140 குதிரை திறனுள்ள என்ஜின்களையும், 15-17.5 மீட்டர் நீளமுள்ள படகுகளுக்கு 200 குதிரை திறன் உள்ள என்ஜின்களையும், 17.5-20 மீட்டர் நீளமுள்ள படகுகளுக்கு 250 குதிரை திறனுள்ள என்ஜின்களையும் பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் சிக்கனத்தையும் நாம் மேம்படுத்த முடியும், பொருளாதாரத்தையும் நாம் லாபகரமாக பராமரிக்க முடியும். இழுவலைகளில்

0: சிறு மீன் அல்லது இளம் மீன்களை தவிர்க்கவும் மற்றும் சிறிய இறால்களை பிரிக்கும் சாதனங்களும் கடல் ஆமைகளை வலைகளிலிருந்து தப்பிச் செல்ல ஏதுவான சாதனங்களையும் பயன்படுத்துவது கட்டாயம் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அவ்வாறாக இந்த சிறு மீன்கள் இறால்கள் தப்பி செல்வதற்கு ஏதுவாகவும் ஆமைகள் மீன்பிடி வலைகளிலிருந்து தப்பி செல்வதற்கு ஏதுவான சாதனங்களையும் முறையாக பொருத்தி மீன்பிடி வலைகளை நாம் பயன்படுத்துதல் அவசியம். கடலில் காணப்படக்கூடிய மேல்மட்ட மீன்களான சாலை, நெத்திலி போன்ற மீன்களை பிடிப்பதற்கு பயன்படுத்தப்படும் வலைகளில் கண்ணியானது 22 மில்லிமீட்டருக்கும் குறையாமல் இருக்க வேண்டும். இதன் மூலம் சிறு மீன்கள், இளம் மீன் குஞ்சுகள் தானாக வந்து மாட்டுவதை தவிர்க்க முடியும். மேலும் ஒரு பெரிய மீன் 1000 சிறிய மீன்களின் எடைக்கு சமமாகும். இதனை பெரிய மீன்களை பிடிக்கும் வலைகளை சிறு மீன்களை விட்டு பின் பெரிதாக்கி பிடித்தால் தேவையான எடையில் மீன்களை பிடிக்க முடியும். நாமும் நல்ல நிகர லாபத்தையும் அடைய முடியும். அண்மை கடல் பகுதியில் சிறு மீன்கள் அதிகமாக கிடைக்கும் காலங்களில் மீன் பிடிப்பை தவிர்த்தல் மூலமும் இளம் மீன் குஞ்சுகளை தப்பி சென்று அது பெரிய அளவில் வளருவதற்கு நாம் வழிவகை செய்ய முடியும். அது மட்டுமல்லாது ஒவ்வொரு மீனவ நண்பர்களும் தங்களது கடமைகளை உணர்ந்து பொறுப்பான மீன் பிடிப்பினை மேற்கொள்வதன் மூலம் சிறிய மீன்கள் பிடிபடுவதனை தவிர்த்து வளர்ந்த, இனமுதிர்ச்சி அடைந்த, இனப்பெருக்கம் செய்த பெரிய மீன்களை பிடிப்பதனால் பல்வேறு சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தவிர்க்க முடியும் என்ற விழிப்புணர்வினை அவர்தம் சுற்றத்தாரிடம் பகிர்ந்து விழிப்புணர்வினை ஏற்படுத்துதல் மிகவும் அவசியமாகும்.
1: என்ன கயல், வளரட்டும் மீன் வளமானதாகட்டும் வாழ்வுன்ற தலைப்புல பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ப பவின்குமார் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா?
2: நல்லா புரிஞ்சது சண்முகம். நம்ம கடல் வளத்தை ரொம்ப தொந்தரவு பண்ணுனா அது நமக்குதான் பாதகமா ஆயிடும் போல இருக்கே.
1: அதுதான் உண்மையும் கூட கயல். நம்ம வாழ்வாதாரம் தங்கு தடையின்றி கிடைக்கணும்னா கடல் வளத்தை நாம தான் கவனமா பாத்துக்கணும்.
2: ஆமா சண்முகம், அது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையும் கூட. அத நான் இப்பதான் புரிஞ்சுகிட்டேன்.
1: மறக்காம அடுத்த வாட்டி கூட்டம் போடும் போது உன்னோட வீட்டுக்காரரையும் கூட்டிக்கிட்டு வந்துரு. அவர்தான் முதல்ல இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்.
2: அடுத்த தடவை கண்டிப்பா அவரை கூட்டிட்டு வந்துடுறேன்.

வேளாண் திட்டங்கள். தோட்டக்கலை மேம்பாட்டிற்கான அரசின் திட்டங்கள். தோட்டக்கலை என்பது பழங்கள், காய்கறிகள், மலர்கள், மசாலா பயிர்கள் மற்றும் மருத்துவ தாவரங்கள் வளர்ப்பதை குறிக்கும் ஒரு வேளாண் துறையின் முக்கிய பகுதியாகும். இந்தியாவில் தோட்டக்கலை விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. குறைந்த நிலப்பரப்பில் அதிக லாபம் தரும் பயிர்கள் என்பதால் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இது பெரும் ஆதரவை வழங்கி வருகிறது. மா, வாழை, திராட்சை போன்ற பழங்களும், தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்ற காய்கறிகளும் இந்தியாவின் முக்கிய தோட்டக்கலை பயிர்களாகும். மலர் பயிர்களில் மல்லிகை, ரோஜா, சாமந்தி போன்றவை குறிப்பிடத்தக்கவை. மிளகு, ஏலக்காய், மஞ்சள் போன்ற நறுமண பயிர்கள் இந்தியாவிற்கு உலகளாவிய புகழை பெற்றுத்தருகின்றன. சேமிப்பு வசதி குறைவு, விலையேற்ற இறக்கம் போன்ற பல்வேறு சவால்களை நிவர்த்தி செய்ய அரசு திட்டங்களை வகுத்துள்ளது. அவற்றில் தேசிய தோட்டக்கலை இயக்கம், ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆபரேஷன் கிரீன்ஸ் போன்றவை முக்கியமானவை. இந்த திட்டத்தில் டிஜிட்டல் வேளாண்மை என்பது பண்ணை உற்பத்தி திறன், சந்தை அணுகல் மற்றும் ஒட்டுமொத்த விவசாய செயல்திறனை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதை குறிக்கிறது. தண்ணீர், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் போன்ற உள்ளீடுகளை மேம்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் துல்லிய வேளாண்மை சாத்தியமாகியுள்ளது. நிகழ்நேர வானிலை மற்றும் மண் தரவுகளின் அடிப்படையில் தானியங்கி நீர்ப்பாசனம் செய்யும் ஸ்மார்ட் பாசன அமைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் நீர் மேலாண்மை எளிதாகி இருக்கிறது. பயிர்கள் மற்றும் மண் நிலையை தொலைவிலிருந்தே கண்காணிக்க ட்ரோன்கள் மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் உதவுகின்றன. மேலும் விநியோக சங்கிலியில் வெளிப்படைத்தன்மை மற்றும் கண்டறியும் தன்மையை உறுதி செய்ய தற்போது பிளாக்செயின் தொழில்நுட்பத்தின் பயன்பாடும் உயர்ந்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவானது விவசாயத்தில் பயன்படுத்துவதை இந்த இயக்கம் ஊக்குவிக்கிறது.

பட அமைப்புகளை பயன்படுத்தி பூச்சி மற்றும் நோய் கண்டறிதல், சிறந்த பயிர் திட்டமிடுதலுக்கான மகசூல் கணிப்பு மாதிரிகளை உருவாக்குதல், மேம்பட்ட தர கட்டுப்பாட்டிற்காக தானியங்கி பயிர் வரிசைப்படுத்துதல் மற்றும் தரப்படுத்துதல் போன்றவற்றில் AI பயன்படுத்தப்பட்டு வருகிறது. டிஜிட்டல் வேளாண் இயக்கத்தில் ஸ்மார்ட் விவசாய நடைமுறைகளை செயல்படுத்த IoT சென்சார் கருவிகள் பெருமளவு பயன்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் மண்ணின் ஈரப்பதம் மற்றும் ஊட்டச்சத்து அளவு கண்காணித்தல், தண்ணீர் சேமித்து செயல்திறனை மேம்படுத்துதல், கால்நடைகளில் ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறனை கண்காணித்தல் போன்ற செயல்முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயி நுகர்வோர் நேரடி பரிவர்த்தனைகள் செய்யவும், வேளாண் சந்தைகளில் நியாயமான விலை நிர்ணயம் மற்றும் மோசடி தடுப்பு போன்றவற்றில் பிளாக்செயின் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இது வெளிப்படையான விநியோக சங்கிலியை உறுதி செய்கிறது. பிரச்சினைகளை முன்கூட்டியே கண்டறிவதற்காக வான்வழி பயிர் கண்காணிப்பிற்கு ட்ரோன்கள் மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் ஆகியவை உதவுகின்றன. மேலும் ரசாயன பயன்பாட்டை குறைத்து துல்லியமான பூச்சிக்கொல்லி தெளிப்பிற்கு இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சிறந்த திட்டமிடலுக்கான மகசூல் மதிப்பீடு மற்றும் வானிலை முன்னறிவிப்புகள் இதன் மூலம் சாத்தியமாகி உள்ளன. பயிர் தேர்வு மற்றும் வள மேலாண்மைக்கான தரவு சார்ந்த முடிவெடுத்தலில் இது பங்களிக்கிறது. தீவிர வானிலை மற்றும் பூச்சி தாக்குதல்களை முன்கணிப்பு செய்து பகுப்பாய்வு செய்வதன் மூலம் பெரும் சேதம் தவிர்க்கப்படுகிறது. அக்ரிஸ்டாக் என்ற ஒருங்கிணைந்த விவசாய தரவு தளத்தை அரசு உருவாக்கியுள்ளது. இதில் விவசாயிகள் மற்றும் நிலப்பதிவுகளின் மையப்படுத்தப்பட்ட தரவுகள், மண் மற்றும் காலநிலை தரவுகளின் அடிப்படையில் தனிப்பயனாக்கப்பட்ட விவசாய ஆலோசனைகள் மற்றும் மானியங்கள், கடன் மற்றும் காப்பீடு ஆகியவற்றை இதன் வாயிலாக எளிதாக அணுக முடியும். இ-நாம் விவசாயிகளுக்கான டிஜிட்டல் சந்தையின் மூலம் இடைத்தரகர்கள் இல்லாத நேரடி விற்பனை வாய்ப்பு உருவாகியுள்ளது. கிசான் அழைப்பு மையங்கள் விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு 24 மணி நேரமும் தீர்வுகளை வழங்கி வருகிறது. விவசாயத்தின் அனைத்து அம்சங்களையும் டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் இந்த இயக்கம் சிறந்த உற்பத்தி திறன், குறைக்கப்பட்ட செலவுகள் மற்றும் மேம்பட்ட அணுகலை உறுதி செய்கிறது.

0: அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசு முறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1,35,00,000 பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1,000 முதல் 5,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1,000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர்

0: அமைச்சரவையில் இடமளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 நாள் வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சித் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழ மண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தாவேக முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனக் சௌகானும் தங்கப்பதக்கத்தையும் சனித் தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிமீர் தங்கப்பதக்கத்தையும் அகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கராகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. இப்பிரிவில் சூரஜ் கோலா துருவ் ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலி ஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்ற ஆசிய பளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:15. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். ஒலிவிழா வருவது திரைகானம் முதல் பாடல் கண்டுபடப் போகுதையா படத்திற்காக ஹரிஹரன் பாடியுள்ள

நேரம் 8:17 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அலைவரிசை. மத்திய அலை 820 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியில் திரைகானம். அடுத்த பாடல் ஆசையில் ஒரு கடிதம் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் ஸ்ரீனிவாஸ்.

0: ஒலி தந்த பாடல் இடம்பெற்ற படம் சின்னதுரை. பாடலை பாடியிருப்போர் உன்னிகிருஷ்ணன், தேவி.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
0: திரைக்காலத்தில் தொடர்ந்து கண்ணுக்குள் நிலவு படத்திற்காக ஹரிகரன் குழுவினர் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
3: ஒலிக்கும் அடுத்த பாடலை பாடியிருப்போர் விஜய் யேசுதாஸ், பேபி பிரியங்கா, பேபி ஸ்ரீநிஷா, பேபி நித்யஸ்ரீ. பாடல் இடம்பெற்ற படம் அவன் இவன்.

0: கிருமிகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து எங்கேயும் எப்போதும் படத்திற்காக ஒலிப்பது மதுஸ்ரீ குரல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானம் நிகழ்ச்சியின் நிறைவாக மம்பட்டியான் படத்திற்காக ஒலிப்பது ஹரிஷ் ராகவேந்திரா, ஷைலா குரல்கள்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
2: இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

0: கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க. கோல் கோல். ஓஹோ, மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. ஓஹோ, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு. கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 9:30.
1: ஆகாஷவாணி அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இடம்பெறுவது கோவை வானொலியின் படைப்பாக மண்ணின் மகள் நாடகம். எழுதியவர் விமலா ரமணி அவர்கள். இதில் பங்கேற்போர் ஏ மனோன்மணி, ஆர் பன்னீர்செல்வம், கே விஜயகுமார், ஆர் பத்மநாபன், கே உன்னிகிருஷ்ணன் மற்றும் பலர். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் விஜயகுமார்.

0: லட்சுமி,
1: வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்.
0: லட்சுமி குட்டி, ஆண்டாள் உன்னை பத்தி தான் இப்படி பாடியிருக்காங்க தெரியுமா?
1: என்ன லட்சுமி இப்படி படுத்திருக்க? உன்னோட கண்ணு குட்டிக்கு பால் தர வேண்டாமா? எழுந்துருமா, எழுந்துரு, எழுந்திருக்கண்ணே.
2: ஐயோ, இது என்ன? லட்சுமி வாயெல்லாம் ஒரே நுரையா இருக்கு. பூச்சி கீச்சி ஏதாவது கடிச்சிருக்குமா?
1: அப்பா, அப்பா, அப்பா!
3: என்னதாயே, என்ன பண்ற, என்னாச்சு?
2: அப்பா இங்க பாருங்கப்பா, நம்ம லட்சுமிய பாருங்கப்பா, வாயெல்லாம் ஒரே நுரையா இருக்கு.
4: அடக்கடவுளே, என்றாரு இந்த காவல எந்த மாட்டு வைத்தியரும் வரமாட்டாரு. லட்சுமியால எழுந்து நடக்கவும் முடியாது போல தோணுது.
2: லட்சுமி,
4: யாரையாவது கூட்டிட்டு வர்றேன். கத்தபட்டிய கூட்டியாந்து லட்சுமிய மாட்ட அஸ்திரிக்கு எடுத்துட்டு போவோம்.
2: அப்பா,
4: மாணிக்கம், முனுசாமி, இவ்வளத்தால வாங்கடா.
2: லட்சுமி
4: வாங்க.
2: லட்சுமி,
5: வாங்கம்மா. உங்க பேர் என்னம்மா?
2: நான் பூமிகா டாக்டர். லட்சுமியே நான் தான் வளர்க்கறேன். ரொம்ப நல்ல மாடு டாக்டர். நான் அத அம்மாவா நினைக்கிறேன். எங்க வீட்டு லட்சுமியா நினைக்கிறேன். என்னோட தாயா நினைக்கிறேன் டாக்டர்.
4: ஆமா டாக்டர், லட்சுமிக்கு தீனி போடாம பூமிகா சாப்பிடவே மாட்டா. லட்சுமி கண்ணு போட்ட நேரம் பூமிகா மாட்டு கொட்டாயில மணிக்கணக்க அழுதுட்டு காத்திருந்தா.
5: இருங்க இருங்க இருங்க இருங்க, பதட்டப்படாதீங்க. உங்க மாடு, ஐ மீன் லட்சுமி, பிளாஸ்டிக் கழிவுகளை நிறைய தின்னு இருக்கு. உணவு குழாயில அந்த பிளாஸ்டிக் குப்பை, அப்புறம் அந்த பேப்பர் கப்பு எல்லாம் போய் அடைச்சிட்டு மூச்சு முட்டி. நான் நினைக்கிறேன் நீங்க மேய்ச்சலுக்கு விட்டு இருக்கப்போ அங்க கடந்த பிளாஸ்டிக் குப்பை எல்லாம்
2: தின்னுட்டு.
5: ஐ எம் சாரி, உங்க லட்சுமி செத்து போச்சுமா?
2: டாக்டர்,
5: இந்தாங்க அது கழுத்துல கட்டியிருந்த சலங்கப்பட்டு.
2: லட்சுமி, லட்சுமி.

0: உள்ள வரலாங்களா?
1: அப்பா தோட்டத்துக்கு போயிருக்காரு, நீங்க உள்ள வாங்க.
0: அம்மாடி, எங்க வாசல்லையே துரத்திடுவீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, பயப்படாதீங்க, நான் உங்க அப்பாவை பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தேன்.
1: நீங்க யாருன்னு தெரியலே.
0: ஏன், தெரிஞ்சாதான் உள்ள விடுவீங்களோ? சாரிங்க, நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு பேசுறேன். இல்ல, அன்னைக்கு வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல நீங்க அழக அழக இருக்க, அப்பப்பா என் மனசுல சாரி, என் காதுல ஒளிச்சுக்கிட்டே இருக்கு.
1: ஓ, நீங்க அங்க இருந்தீங்களா?
0: எஸ், என் டைகருக்காக.
1: என்ன டைகரா, புலி வளர்க்கறீங்களா?
0: நோ நோ, புலினா எனக்கு கிளி, சாரி கிளி, நான் சொன்னது என்னோட வளர்ப்பு நாய் டைகர். ஊசி போட வந்திருந்த உங்க லட்சுமியோட கதையெல்லாம் கேட்டேன்.
1: லட்சுமி, லட்சுமி.
0: பூமிகா, கடந்து போனதை நினைச்சு குழம்பிட்டு இருக்கவே கூடாது. ஒரு பசு போன என்ன, உங்களால ஒரு கோசாலையே உருவாக்க முடியும். முதல்ல என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன், என் பேரு ஆகாஷ். இந்த ஊர் பேங்க்ல பிரான்ச் மேனேஜர். நாங்க விவசாய கடன் எல்லாம் தர்றோம்.
1: கடனா? நான் கேக்கலையே.
0: நீங்க கேக்கல, ஆனா நான், சாரி, நாங்க தர்றோம். நம்ம ஊர்ல சுற்றுச்சூழலை பத்தி விழிப்புணர்வு யாருக்குமே இல்ல. உங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்க படிச்சவங்க ஹெல்ப் பண்ணினா நிறைய சாதிக்க முடியும்.
2: பேங்க் தம்பியா? அட, வாங்க தம்பி வாங்க. அன்னைக்கு மாதாஸ்திரியில தான் சந்திச்சோம்.
0: ஆமா.
2: என்ன தம்பி விசேஷம்?
0: எனக்கு பூமி வேணும்.
2: என்ன சொல்றீங்க தம்பி?
0: இப்படித்தான் சில சமயம் நான் உளறுவேன். மன்னிச்சுக்கோங்க பூமிகா, அதாவது உங்க மகளோட ஹெல்ப் வேணும்னு சொன்னேன்.
2: நீங்க ஒண்ணு தம்பி, பொழுதுக்கு லட்சுமி நினைச்சு அழுதுகிட்டே இருக்குது.
0: ஐயோ,
2: விவசாயம் படிச்ச பொண்ணு படிப்ப பாதியிலேயே நிறுத்தி போட்டு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு வந்ததுதான். என்ற சம்சாரம் இறந்த பிறகு நான் தனியே இருக்கேன்னு எனக்கா இங்கேயே தங்கிடுச்சு.
0: சரி,
2: அவளோட பொழுதுபோக்கு லட்சுமி தான். லட்சுமிய நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்குது. அதுவும் தனியாத்தான் தவிக்குது.
0: ஒரு துணை போனா இன்னொரு துணை வராமலா போகும். அதாவது மனசு வேறு வழியில திருப்பணும்னு நான் சொன்னேன். இந்தாங்க விளம்பர போஸ்டர். அந்த விளம்பர வாசகங்கள் பிரசுரங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்க.
2: எடை போடணுமா தம்பி?
1: அப்பா, கொஞ்சம் அவரு பேச விடுங்க. நீங்க சொல்லுங்க சார்.
0: மேடம், இந்த சாறு நீரு மோரு இதெல்லாம் வேண்டாம், சும்மா ஆகாஷ்னு கூப்பிடுங்க.
1: இந்த மேடம் எல்லாம் வேண்டாம், பூமிகானே கூப்பிடுங்க.
2: ஆடாடா, என்ன முனி இது, ஐயாவா பேசோடு, நீங்க சொல்லுங்க தம்பி.
0: சரிங்க ஐயா, ஜனங்க கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நாங்க சொல்றதை விட உங்களை மாதிரி படிச்சவங்க விவரமானவங்க சொன்னா நல்லா கேப்பாங்க. குப்பைய குப்பை தொட்டியில போடுங்கன்னு நாங்க சொன்னா எங்க கிட்ட சண்டைக்கு வர்றாங்க. மரத்தை வெட்டாதீங்கன்னு சொன்னா அது பங்காளி சண்டையாவே மாறிடுது. அதனால உங்களை மாதிரி பெண்கள், அதுவும் உங்களை மாதிரி அழகான பெண்கள் சொன்னா நல்லாவே கேட்டுக்குவாங்க. மண்பறித்து உண்ணுன்னு சொன்னாங்க, ஆனா மணல் கொள்ளையே நடக்குது. வாழ்வாதாரமான ஏரிகளையும் குளத்தையும் மறைச்சு வீடு கட்டுறாங்க. மரங்களை வெட்டுறதால பருவமழை போயிட்டு போகுது. மழைநீர் சேமிப்பு இதெல்லாம் மண்ணோட நீர்வளத்தை அதிகரிக்கும்.
2: ஆமா தம்பி, நீங்க சொல்றது எல்லாம் ரொம்ப சரி. முந்தி ரோட்ல நடக்கும் போது ரெண்டு பக்கம் பெரிய பெரிய மரங்க பச்சை பசேல் இருக்கு, நிழல் தரு. இப்ப எல்லாம் ஒரே பொட்டக்காடு ஆகி போச்சு. ஒரு மழை பெய்யலனா உடனே அந்த இடத்துல அடுக்கு வீடு கட்டிடுறாங்க. மஞ்ச பைய காணாமலையே போச்சு. இப்போ எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக், அதுலதான் சாப்பிடுறோம், அந்த கப்புல தான்

0: குடிக்கிறான். என்ன என்ன வேஷம் இருக்கோ யாருக்கு தெரியும்.
1: உண்மைதானுங்க ஐயா, பூமி திருத்தி உண்ணுன்னு சொன்னாங்க. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னாங்க. ஆனா அந்த நீரையும் நிலத்தையும் நாம உறிஞ்சுகிட்டா நிலம் எப்படி வளமாகும்? மண்மகள் அதனால்தான் மலடாய் போயிட்டான். வானம் பொய்ப்பின் பூமி தரிசாகும். மனித மனம் பொய்த்து போனா சமூகமே நாசமா போகாதா? இந்தாங்க பேப்பர் கட்டிங்.
2: ஆமா, இந்த பிரச்சார நோட்டீஸ் எல்லாம் எதுக்காக?
1: இதுல சின்ன சின்ன கவிதைகள் எல்லாம் இருக்கு. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக நாம கூட்டம் எல்லாம் போடலாம். அதுல நீங்க பேசுங்க. அப்போ இந்த கவிதைகளை எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சம்மதம் தானே?
2: என்ன கேட்டீங்க?
1: சம்மதமான்னு கேட்டேன். அதாவது இந்த வேலைக்கு வர சம்மதமான்னு கேட்டேன். அவ்வளவுதான்.
0: நீ கவலைப்படாதீங்க தம்பி, நான் அம்முனியை சம்மதிக்க வைக்கிறேன்.
1: சரிங்க ஐயா.

0: மரமே, நீ உன் பசுமையை இழந்தாய். உன் ஈர நரம்புகளில் ஈரமில்லை என்று சோர்ந்து விடாதே. என் குருதியை உனக்கு இரையாக்குவேன். வாழ தகுதியில்லை என்று சோர்ந்து விடாதே. உன்னை தாங்க நான் என்கிற மண்மகள் இருக்கிறேன். நீ கீழே விழ உதித்தவன் இல்லை. உன்னை அழிக்க விரும்பும் மனிதர்கள் உன் காலடியில் ஒரு நாள் விழுவார்கள். நம்மை உறிஞ்சும் மனிதர்கள் நம்மிடமே மரணிப்பார்கள். அதற்குள் அவர்கள் விழித்துக் கொள்ளட்டும். ஆஹா, எவ்வளவு அற்புதமான அழகான கவிதை! மண்ணிடம் மரம் சொல்வது போன்ற ஒரு கவிதை இது. அந்த மண்மகள் நான் தான், நான் தான்.
1: ஹலோ பூமி.
0: எஸ், பூமி ஹியர்.
1: குட் மார்னிங் பூமி.
0: சொல்லுங்க சார்.
1: உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, இந்த சாறு நீரு மோர் எல்லாம் வேண்டான்னு. சும்மா ஆகாஷ்னே கூப்பிடு. இனிமே நான் உன்னை பூமின்னு தான் கூப்பிட போறேன். இந்த மண்ணோட மகளே நீதான்.
0: களிமண்ணா கரிசல் மண்ணா?
1: நெரிசல் மண் போகட்டும். இப்படி கொஞ்சம் வாக் போயிட்டே பேசலாமா?
0: ஓகே ஓகே. ஆமா, என்ன விசேஷம்? ரொம்ப குஷியா இருக்கீங்க
1: பூமி. எல்லா மீட்டிங்லயும் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. சாரி, உங்களை பத்தி தான் பேசுறாங்க.
0: பரவாயில்ல பரவாயில்ல, ஒருமையிலேயே கூப்பிடலாம். அது என்ன பேச்சு?
1: நீ ஏரியா ஏரியாவா போயி பிரசுரங்கள் இஷ்யூ பண்றியா? அடிக்கடி பெண்கள் கூட்டம் போட்டு வாழ்வாதாரம், பிளாஸ்டிக் ஒழிப்பு, இத பத்தி எல்லாம் பேசி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறியா? தேங்க்யூ பூமி.
0: நீங்க தானே சொன்னீங்க?
1: ஆமா, நான் என்ன சொன்னாலும் கேப்பியா?
0: என்ன சார், இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு.
1: ஒரு ஒற்றுமையை பாத்தியா பூமி? என்னோட பேரு ஆகாஷ், உன்னோட பேரு பூமி.
0: அதனால என்ன,
1: ரெண்டும் இணைய வாய்ப்பு இருக்கா?
0: இல்லவே இல்ல. ரெண்டும் ரொம்ப தள்ளிதான் இருக்கு. தொடுவானத்துல பார்த்தா இணைச்ச மாதிரி தெரியும், ஆனா கிட்ட போக போக தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும்.
1: அடட, உனக்கு பாசிட்டிவ் தாட்ஸே வராதா? ஆகாயத்திலிருந்து பொழியற மழைதான் பூமியோட தாகத்தையே தணிக்குது. தன்னோட தண்ணீர் கரங்களால ஆகாயம் பூமிய தழுவுது, அது தெரியுமா?
0: தெரியும் தெரியும். பேசாம நீங்க இந்த வேலையை விட்டுட்டு கவிதை எழுத போங்க.
1: கவிதை எழுதுனா காதல் வருமா?
0: கழுத வரும்.
1: சரி, நீ வாய.
0: என்னது, நாதா?

0: மாமாய்
1: யாரு
0: எப்படி இருக்கீங்க?
1: முருகேசனா, ஆனா எப்ப வந்த?
2: என்ன கேக்குறாரு இவரு? ஜெயில இருந்து எப்ப வந்தேன்னு கேக்குறாரா? அத மாமாக்கு தெரியாதுல்ல.
1: என்னப்பா பேசாம இருக்கிற? திடீர் திடீர்னு வர்ற, அப்புறம் காணாம போயிடுற, அப்படி என்னதான் வேலை பாக்குற?
0: மாமா உங்களுக்கு அது புரியாது மாமா, இது பிசினஸ் பிசினஸ். திடீர்னு துபாய் கூப்பிடுவாங்க, அப்புறம் பெங்களூரு, அப்புறம் மெட்ராஸ், இப்படி ஏக பிஸி மாமா. நானு அது பில்டர் வேலைன்னா சும்மாங்களா?
1: பில்டர் ஊடு கட்டுறது தானே முருகேசே. ஏரி குழாய் இதுல

0: எல்லாம் ஓட்ட கட்டிராத அஸ்திவார இறங்கி போகு ஆம்புட்டுத அத்தனை பேர் சாகோடு.
1: தெரியுமாவா, எல்லாம் பர்மிஷன் வாங்கி கொடுத்து தான் கட்டுறோம். சரி சரி, போன மாசம் தான் துபாயில இருந்து திரும்பின, அங்க ஒரு பெரிய டீல் மாமா.
0: அது என்ன டீலோ ரீலோ?
1: ஆமா, பூமி எங்க?
0: அத ஏன் கேக்குற? இப்ப எல்லாம் அம்னி ரொம்ப பிஸி.
1: நானும் அதை சொல்லத்தான் வந்த மாமா. நான் பூமிக்கு முறப்பையன்னு சொல்லி வைங்க மாமா.
0: முறப்பையனா முறப்பையனா பூமி தெரியும்.
1: உங்களுக்கு தெரியாதது இப்ப சொல்ற மாமா, கேட்டுக்குங்க. பூமி இந்த வீடு வீடா போய் ஏதோ நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கறாளாமா, நாடகம் போடுறாளாமா, இந்த ஊரை கூட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாளாமா?
0: தெரியும் தம்பி, அந்த பேங்க் தம்பி.
1: அதான் அதான், அந்த பேங்க் தம்பியோட தான் ஊர் சுத்துறாளாமா. பைக்கில ஆத்தோரத்துல இந்த மரத்தடியில இந்த பஸ் ஸ்டாண்ட்ல சந்திக்கிறாங்களாமா.
0: என்ன முறுக்கி சொல்ற? அவங்க ரெண்டு பேரும் ஏதோ விழிப்புணர்வுன்னு.
1: ஐயோ மாமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க ஒரு வெள்ளச்சோளம், எல்லாத்தையும் நம்பிடுவீங்க. விழிப்புணர்வு இல்லது, இது காதல் உணர்வு. பூமிகாவ எனக்கு தரேன்னு அத்தை சொல்லி இருக்காங்க. அவங்க சாகும் போது என் கைய புடிச்சு சத்தியம் வேற செஞ்சிருக்காங்க.
0: உங்க அத்தை என்கிட்ட எதுவுமே சொல்லிய ஏலா தாம்சன் வியாதிய குணமாக்க முடியாம செத்து போனா.
1: மாமா, அது தாம்சன் வியாதி இல்ல, அது வில்சன் வியாதி. அதாவது லிவர் கெட்டு போச்சு, அது குணப்படுத்த முடியல.
0: உண்மைதான், வியாதி முத்தி போனா ஜாஸ்தியானா குணப்படுத்த முடியாது. இங்க மண்ணு கெட்டு போச்சு, மரம் பட்டு போச்சு, மனசு மாட்டு போச்சு.
1: சரி சரி, அதை விடுங்க மாமா, நான் சொல்றது கேளுங்க. அடுத்த தடவை நான் வரும்போது இந்த வீட்டு மாப்பிள்ளையாத்தான் வருவேன். இப்ப நான் கிளம்புறேன் மாமா.
0: இது என்ன எனக்கு புது செய்தி? இந்த முருகேசன் சொல்றது நெசந்தானா? பூமியாக்கு ஒரு துணை வேணும். லட்சுமி இறந்ததுல இருந்து பூமி அழுதுகிட்டே இருந்தா, இப்பதான் கொஞ்ச நாளா தேறிட்டு வர்றா. காலியா இருக்கிற மாட்டு கொட்டாய பார்த்தா கஷ்டமா தான் இருக்குது, ரொம்ப அழுகாட்சியா வருது. அதனாலதான் மாட்டு புரோக்கர் கிட்ட சொல்லி சந்தையில ஒரு நல்ல சுழி மாடா பார்த்து வாங்கிட்டு வர சொல்லி இருக்கிற. முருகேசு பத்தி பூமி கிட்ட என்னன்னு சொல்றது, எப்படி சொல்றது?

0: இந்த ராத்திரி நேரத்துல இந்த மழையில மாட்டிக்கிட்டனே. பஸ்ஸும் வர மாதிரி தெரியல. ஐயோ, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது ஒண்ணுமே தெரியலையே.
1: பூமி, ஏன் இப்படி தனியா நின்றுட்டு இருக்க? கூட யாருமே இல்லையே, என்ன ஆச்சு?
0: ஒண்ணு இல்ல, இந்த ஏப்ரல் 22ஆம் தேதி உலக பூமி தினம் வருது இல்ல, அதுக்கு என்ன பண்றது, எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு நாங்கெல்லாம் பிளான் போட்டுட்டு இருந்தோம்.
1: சரி,
0: ரொம்ப பெருசா கிராண்டா கொண்டாடலாம்னு பேசிட்டு இருந்தோம். அப்படியே பேசி பேசி நேரம் ஆயிடுச்சு. என் கூட வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் சிஸ்டத்துல சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னு பாத்துக்கிட்டு இருந்தனா நேரம் போனதே தெரியல. இப்ப இப்படி மழையில மாட்டிக்கிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல. பஸ்ஸும் வர மாதிரி தெரியல. நல்லவேளை நீங்க வந்தீங்க.
1: இப்படி பைக்ல உட்காரு, உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டு வர்றேன்.
0: இல்ல இல்ல, மழை விட்டதும் நானே போய்க்கிறேன். இல்ல, வர வர எங்க அப்பா கூட ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாரு. என்ன வெளியில போக வேண்டாம்னு சொல்றாரு.
1: பரவாயில்ல, சரி சரி வா.
0: சரி சரி, தள்ளி உட்காருங்க. எனக்கு பைக்ல உட்கார இடம் வேண்டாமா?
1: இப்படி பைக்லயே வச்சு அப்படியே உன்னை கடத்திக்கிட்டு போட்டுமா?
0: பெட்ரோல் இருக்கா?
1: ஏன் பாதிரியை விட்டுட்டு போயிடுவோம், பயமா இருக்கா? நான் சொன்ன சொல் மாறாதவன், பெரிய கொடைவள்ளல்.
0: இந்த மழையில கொடைவள்ளலா இருக்க வேண்டாம், குடை கொடுத்த குடைவள்ளலா இருங்க, அது போதும்.
1: இந்த மழைய பார்த்தா உனக்கு என்ன தோணுது?
0: எனக்கு வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு தோணுது.
1: எனக்கு மழையிலேயே நனையணும்னு தோணுது.
0: வர வர நீங்க ரொம்ப சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க.

0: இன்னும் பூமிக்கா ஊடு திரும்பல. எம்பிட்டு நேரம் ஆயி போச்சு, சொன்ன பேச்ச கேக்கறது இல்ல. பிரச்சாரம் வேண்டாம், மலாங்கட்டியும் வேணாம்னு எத்தனை வாட்டி நான் சொல்லிட்டேன். பூமி ஆகாசம்னு என்னமோ சொல்றாங்க, ஏதோ பூமி நாளா, அது முடியற வர கொஞ்ச நாள் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா. இப்ப என்னன்னா இம்புட்டு நேரம் ஆயி போச்சு, இன்னும் ஆளவே காணோம். வந்துட்டா இப்பவே கண்டிஷனா பேசி போடணும், வீட்லயே உட்கார வைக்கணும். இந்த அவனி அட, அது என்றாது, போலீஸ் வந்து நிக்குது, இவங்க அங்க வந்தாங்க.
1: ஐயா, உங்க பொண்ணு பேரு பூமிகா தானே?
0: ஆமா. என்னாச்சுங்க பூமிகா என்ற உள்ளத?
1: கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் போனோம், வரீங்களா?
0: ஐயோ, என்ற பூமிக்கு என்னாச்சு? ஐயா சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா.
1: ஐயா சீக்கிரம் கிளம்புங்க, வாசல்ல ஜீப் நின்னுட்டு இருக்கு, ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்.
0: என்ன பூமியை காப்பாத்து, என்ன பூமியை காப்பாத்து. பூமி கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா ஐயா? என்ற பூமிக்கு என்னாச்சு இன்ஸ்பெக்டர் ஐயா?
2: பெரியவரே பதட்டப்படாதீங்க, உங்க பூமிக்கு ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு தெரியுங்களா? அவங்க பத்திரமா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, டாக்டர் நர்ஸ் எல்லாம் பக்கத்திலே இருந்து பாத்துக்கிறாங்க, கவலைப்படாதீங்க. எங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் வேணும், அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். என்கொயரி முடிஞ்சதும் நானே உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல டிரா பண்றேன், சரியா? இத பாத்தீங்களா?
0: என்னையா இது, நான் பிள்ளைய காணவனு தவிச்சிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு அருது செய்யின காட்டி கேள்வி கேக்குறீங்களே, இது நல்லா இருக்குதா?
2: இத நல்லா பாருங்க, இந்த செயினை அடையாளம் தெரியுதான்னு சொல்லுங்க.
0: இது நான் மகேஷ்க்கு தந்த செயின்.
2: மகேஷா?
0: இது மகேஷ்க்கு அவன் கல்யாணத்துக்கு நான் கொடுத்த செயின், இது பரிசாத்தா இது கொடுத்த, இது எப்படிங்க?
2: மகேஷ் யாருங்க?
0: என் வீட்டுல தோட்ட வேலை பார்த்த
2: பையன்,
0: நல்ல மாதிரி 3 வருஷமா இருந்தா.
2: இப்ப அவன் எங்க போயிட்டான்?
0: அவனுக்கு கல்யாணம் ஆகுதுனால உருவி கிராமத்துக்கு போறன்னு 1 மாசம் லீவ் வேணும்னு கேட்டேன், கொடுத்து அனுப்புனேன், அவன் வரவே இல்ல. சரி, தன் கிராமத்திலேயே தங்கிட்டான்னு விட்டுட்டேன், அப்படியே போச்சு.
2: நீங்க தேடுனாலும் கிடைச்சிருக்க மாட்டார்.
0: ஏன், பொஞ்சாதி கூடவே போயிட்டானா?
2: இல்ல, அவனை கொன்னுட்டாங்க.
0: அடிய ஆத்தி.
2: உங்களுக்கு முருகேசங்கிற பத்தி தெரியுமா?
0: ஐயோ, அந்த பையனா?
2: முருகேசன் உங்க மருமகனா?
0: ஏதோ தோர் சொந்த மாமா மாமான்னு கூப்பிடுவேன், திடீர்னு ஒரு நாள் வருவேன், திடீர்னு காணாம போயிருவேன். என்னாச்சுங்க?
2: அதோ பாருங்க, லாக்கப்ல தெரியுதா?
0: இவன் எங்க இங்க வந்த முருகேஷ்?
2: இவன் தான் உங்க வீட்டு வேலைக்காரன கொன்னவன். இவன் தான் பூமியையும் அந்த ஆபீசரையும் பைக்ல போறப்ப பாதி வழியிலேயே ஆக்சிடென்ட் பண்ணி இந்த ஆபீசர் தலையில அடிச்சு தாக்குனவன். இவன் பேரு ஏற்கனவே எங்க லிஸ்ட்ல இருக்கு. முருகேசா, உங்க மாமா கிட்ட சொல்லு.
3: என்ன மன்னிச்சிடுங்க மாமா, நான் தான் எல்லாமே செஞ்சேன். நீங்க செயின் கொடுத்து தெரிஞ்சுச்சு, அத மகேஷ் கிட்ட இருந்து நான் தான் புடுங்கின, சண்டை வந்துச்சு, நான் போட்ட போடல, அவன் செத்து போயிட்டான், செயின் எடுத்துக்கிட்டு தலைமரம் ஆயிட்டேன். பாதுகாப்பா இடம் தேடி வந்தப்பதான் இங்க உங்க வீட்டுல நான் பூமியை பார்த்தேன்.
0: அட பாவி, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே, உன்னை நம்பணும் பாரு, என்ன செருப்பாலேயே அடிக்கோடு.
2: போலீஸ் நைட் ரோந்து அந்த பக்கமா வந்திருக்கு, இந்த போலீஸ் வண்டியை பார்த்து பயந்து ஓடி போயிருக்கான். அப்படி ஓடும் போது இந்த செயின் ஏதோ ஒரு மரத்துல மாட்டி அருந்து கீழே விழுந்திருக்கு. இவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு பெரியவரே, கலப்பட உரங்களை எல்லாம் வாங்கி அதுல மேலும் கலப்படம் செஞ்சு நிறைய விலை வச்சு ஏழை விவசாயிகளை ஏமாத்தி வித்துருக்கான். அதுக்காக குத்தகைக்கு ஒரு இடம் வாங்கி டெம்பரரியா குடோன் போட்டு இருக்கான். அந்த லீஸ் முடிஞ்சதும் வேற ஊருக்கு மாறிடுவான். நான் நினைக்கிறேன் உங்க வீட்டு தோட்டக்கார மகேச கூட கொலை செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அவன் புதைச்சு வச்சிருக்கலாம் நினைக்கிறேன். இப்ப தானே பிடிபட்டு இருக்கான், இனிமே எல்லாம் ஒவ்வொன்னா வெளியே வரும்.
0: அட பாவி பயல, தாய் மண்ண நாசம்.

0: ஆக்கிய மோசக்கார பெத்ததாய விஷம் வச்சு கொல்ல பாத்தியாடா. இந்த மண்ணில் விளையிற அரிசியை தாண்டா நாம சாப்பிடுறோம். இந்த மண்ணு தர்ற தண்ணிய தாண்டா குடிக்கிறோம். நமக்கு சோறும் தண்ணிய தர்ற தாய் இந்த பூமாதேவி. இந்த மண்ணையும் தண்ணியும் நாசமாக்கிட்டா யாருமே உசுரோட இருக்க முடியாது. இந்த மண்ணுதான் நமக்கு தாய். இந்த மண்ணோட வளமை வெதநெல்லு மாதிரி, அத பத்திரமா காபந்து பண்ணணும். அப்பத்தான் நம்ம அடுத்த தலைமுறை சோர்ந்திங்க முடியும். அத மாசுபடுத்திட்டியடா பாதி. உன்னை என் சொந்தக்காரன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்குது. நீ கொன்னது என்ற மகேசம் மட்டும் இல்ல, நீ கொன்னது என்ற தாய. பெற்ற தாயை கொண்ட மகனுக்கு மன்னிப்பே கிடையாது, போயிடலாம்.
1: முருகேசுக்கு நிச்சயமா ஜெயில். வெளிய அவன் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. கவலைப்படாதீங்க பெரியவரே. எஸ் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். என்ன பூமியா கண்முடிச்சிட்டாங்களா? இதோ இப்பவே வர்றோம்.
0: பூமியா சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வாமா, மாப்பிள வீட்டுக்காரர்கள் வர போறாங்கல்ல, நேரமாச்சு.
2: எங்கிட்ட கேக்காம ஏப்பா இப்படி பண்றீங்க? ஆகாஷ் ஐசியூல இருக்காருன்னு தெரிஞ்சு நான் எத்தனை தடவை போன் பண்ணேன். அவரு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவரோட ஆபீஸுக்கு போன் பண்ணா லாங் லீவ்ல போயிருக்காருன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு நடுவுல இந்த அப்பா வேற கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல எங்கேயாவது ஓடி போறதான்னு தெரியல.
3: ஐயா பசு மாடு கேட்டீங்கல்ல, சந்தையில வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல மாடு, சுழிகிளி எதுவும் இல்ல. இனிமேதான் முதலீட்டே போடணும்.
0: நல்ல நேரம் தயா, லட்சுமி பசுவே வந்த மாதிரி இருக்குது.
3: ஆமாங்க ஐயா, லட்சுமி இறந்தப்போ அது ஓட்ட கிடையாது வித்து போட்டீங்க. அந்த கண்ணுதான் இது.
0: என்ன என்ற லட்சுமியோட கண் குட்டியாது? வாமா சில லட்சுமி.
2: அப்பா அப்பா லட்சுமியா லட்சுமியா லட்சுமி வந்தாச்சு. இருங்கப்பா இருங்க. அப்பா இந்தாங்க நம்ம லட்சுமியோட கழுத்துல கட்டி இருந்த சலங்க பெல்ட். அப்பாப்பா இந்த பெல்ட அந்த சின்ன லட்சுமிக்கு போடுங்கப்பா, போடுங்கப்பா. அப்பா இந்த சின்ன லட்சுமிய நான் மாட்டு குட்டையில கட்டிட்டு வரேன். காணாம போனவங்க கிடைச்சா எத்தனை சந்தோஷமா இருக்கு.
4: ஆஹா, நான் கூட காணாம போனவன் தான். திரும்பி வந்த எனக்கு எதுவுமே கிடையாதா பூமி?
2: ஆகாஷ் நீங்களா?
4: ஆமா
2: நீங்க எப்படி?
0: ஆமா தாயி, நான் ஆகாஷ் தம்பிய பாக்க ஆஸ்பத்திரிக்கு போனனா அப்பா இவங்களோட அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தாங்க. தம்பி தான் சொல்லுச்சு.
5: என்ன சொன்னாருப்பா?
4: ஆமா பூமி, இப்ப எனக்கு ஒரு வாரம் பத்து நாள் ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொன்னாங்க. நான் என் பேரண்ட்ஸோட ஊருக்கு போறேன். என்ன பத்தி இப்ப எதுவுமே பூமியாவுக்கு நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பாருங்க. நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு பொண்ணு பார்க்க வரேன் அப்படின்னு மாமாட்ட நான் தான் சொன்னேன்.
0: அதனாலதான் சொல்லுல. என்ன பண்றது, வருங்கால மாப்பிள்ள சொல்லிட்டாருல்ல.
4: நான் கிடைச்ச மகிழ்ச்சிய அந்த நேரத்தை எப்படி நீ ரியாக்ட் பண்றேன்னு பாக்க ஒரு ஆசைதான். அதான் மாமா கிட்ட அப்படி சொன்னேன்.
5: ஆஹா, இப்படியா கூட்டு சதி திட்டம் தீட்டுவீங்க? இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா?
4: தெரியுமே, ஆயுள் தண்டனை தான், வேற என்ன? ஏத்துக்க தயாரா இருக்க. என் பேரண்ட்ஸ் கார்ல காத்துட்டு இருக்காங்க, கூட்டிட்டு வரட்டுமா?
5: இருங்க இருங்க, நான் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன்.
4: இந்த பூமி தினத்தை நாம தம்பதிகளாவே கொண்டாடுவோம். நீ தான் இந்த மண்ணோட மகள். என்னுடைய அர்ச்சனை பூக்கள் அத்தனையும் உனக்கு தான். என் முதல் மரியாதையும் உனக்கு தான்.
5: உங்களுக்கு தெரியுமா
4: என்னது?
5: என்னோட சின்ன லட்சுமி வந்துட்டா.
4: அது மட்டுமா? இனிமே வரிசையா பாரு, சின்ன ஆகாஷ் சின்ன பூமியா எல்லாம் வரப்போறாங்க.
5: போங்க நீங்க.
6: அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மகள் நாடகம். எழுதியவர் விமல்.

0: ரமணி அவர்கள். இதில் பங்கேற்றோர் பூமிகாவாக ஏ மனோன்மணி, ஆகாஷாக ஆர் பன்னீர்செல்வம், அப்பா செங்கோடனாக என் விஜயகுமார், இன்ஸ்பெக்டராக ஆர் பத்மநாபன், முருகேசனாக என் உன்னிகிருஷ்ணன், இவர்களுடன் பொன் ரமேஷ்குமார், எஸ் ஏ ஆனந்தா ஆகியோர். அமைப்பில் உதவி தேவகி ஸ்ரீனிவாசன். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயமுத்தூர் வானொலி நிலையம்.
1: இந்நிகழ்ச்சி நமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.3 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 83%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.1 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 79%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37.8 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 28.29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை இதே அலைவரிசையில் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. 4 அறிவோம் அத்தியின் பயன்கள். எழுதி வழங்கியவர் வி. விஜயலட்சுமி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் பே. அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம் சுற்றுலா செல்பவர்களின் கவனத்திற்கு கே. மந்திரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்தி கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 9 அரங்கிசையில் ரமா ரவி அவர்களின் பாட்டு. டாக்டர் நந்திதா ரவி அவர்கள் உடன் பாடியுள்ளார். பி.வி. கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின். கல்லிடைக்குறிச்சி எஸ். சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம். எம். குருராஜ் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல். 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். எம். சுபஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ். சுபஸ்ரீ அவர்கள் வயலின். நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பொது சேவை மையங்களில் தொலைத்தொடர்பு மூலம் சட்ட ஆலோசனை திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. எழுத்தாளரும் சமையல் கலை வல்லுநருமான சீதா ராமநாதன் அவர்களுடன் நேர்முகம். 2 உரையாடுபவர் ராஜஸ்ரீ. 2:15 திரைகாணம். 2:40 ஹிந்தி பாடம். ஆசிரியர் வி. லீலாவதி அவர்கள். மாணவர் விஸ்வா சோனி. 2:55 வானிலை. 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். 350 பகுதி. இரவு 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர். விஜயகுமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியில் உயிர் உரங்களின் பங்கு. திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்களின் உரை இடம்பெறும். 11 அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைக்காணம். 9:15 செய்தி சுடர். 9:30 பக்த சுதாமா இசை பேருரை. நிகழ்த்தியுள்ளவர் சி. பன்னிபாய் அவர்கள். 10:30 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேரம் 11:10. ஆகாஷ்வாணி சென்னை நேயர்களே, 101.4 MHz FM ரெயின்போ, 100.1 MHz FM கோல்டு மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்திய அலை 820 கிலோஹெட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.